நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹர்ட்ஸிலும், டிஆர்எம் என்ப அலைவரிசை 927 கிலோஹர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 13 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 19 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4 தேதி செவ்வாய்க்கிழமை. இனி தொடர்வது மங்கள இசை ராகம் மாயமாளவ கௌளை.

0: இதுவரை வலம் வந்தது மாய மாளவ கவுளை ராகத்தில் அமைந்த மங்கள இசை. நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: குறளமுதம்
2: இனியவை கூறல் 10 அதிகாரம் 4 குறட்பா.

எவரிடத்தும் இன்பத்தை கொடுக்கும் இனிய சொற்களை பேசுகின்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கும் வறுமை வந்து சேராது.

0: எனக்கு குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய அலைவரிசைகளில் இன்று வலம்வரையிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய தொகுப்பை இனி கேட்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலை மணி 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். 6:15 ஆனந்தராகும், 6:35 ஆர்ஜிஎஸ் காமதீனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை, இளம் உழவரின் வெற்றி கதை, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள் ஆகியன இடம்பெறும். 6:45 மாநில செய்திகள். 6:55 சேலம் விராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் நாள் மலர். 7 மலரும் காலை மலர். இதில் இளையோருக்கு இளமை கொண்டாட்டமா போராட்டமா? தொடர்ந்து சேவை செய்திகள். குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஆஷிகா அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். காலை 8 திருச்சி சிந்தாமணி பசார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம். ஆடி மாத சிறப்பு தொடரில் இன்று தஞ்சாவூர் மாவட்டம் கொரநாட்டு கருப்பூர் பெட்டிக்காளி திருக்கோவில் குறித்த சித்திரம் கேட்கலாம். 8:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் வீட்டு தோட்டத்திற்கு நல்ல விதைகள். சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் என் புனிதவதி அவர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி. 10 போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள். முதல் வசந்தம் புது வசந்தம் திரைப்படங்களிலிருந்து. முற்பகல் 11 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. 12:10 மங்கீர் உலகத்தில் இன்று பூவோமா ஊர்கோலம். 12:50 பாப்கார்னர் மொழிகளை கடந்த இசை அனுபவம். 1 காவிய கானங்களாய் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கத்தில் இன்று மாற்று பயிரும் புதிய யோசனையும். நீர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி இனாம் குளத்தூர் சி பூபதி அவர்கள். 2:30 மண்ணின் மனம் எஸ் சண்முகம் குழுவினரின் நையாண்டி மேளம்.

மூன்று மணிக்கு வரும் இசைத்தூரல், நான்கு மணிக்கு திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள், ஐந்து மணிக்கு பொன்மாலை, ஆறு மணிக்கு ஆரவாரம், 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷீரின் அவர்கள். பண்பலையில் இரவு 7 மணிக்கும் முதல் அலைவரிசையில் காலை 10:45 வரும் இலக்கிய பேழையில் இன்று கற்பக தரு உரை வழங்குகிறார் ஐ மோகன்ராஜ் அவர்கள். தொடர்ந்து தமிழக காதல் கதைகள் நூல் அறிமுகம் செய்கிறார் சு மகேஸ்வரி அவர்கள். 7:25 உழவர் உலகத்தில் இன்று நஞ்சில்லா உணவு உற்பத்திக்கான உத்திகள், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயிர் பாதுகாப்பு இயக்குநர் டாக்டர் எம் சாந்தி அவர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி. 8:00 இரவு இசை இனிமே, 9:15 இசைக்கும் இனியராகும், 10:00 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 9:00 அரங்கிசையில் கோவிலடி ஆர் மத்வ பிரசாத் அவர்கள் பாடியுள்ள பாட்டு, டி வி ராமானுஜ சார்லு வயலின், அமிரராஜநல்லூர் எம் முருகானந்தம் அவர்கள் மிருதங்கம், திருச்சி எஸ் கிருஷ்ணசாமி அவர்கள் கடம். 12:10 சங்கீத சாரலில் அன்பில் கே செந்தில்குமார் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை. மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. 7:07 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திமடல். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நலத்துறை வழங்கும் கிசான் வாணி. 9:15 செய்திச்சுடர். 10:00 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம். இந்நிகழ்ச்சிகள் யாவும் இன்று வலம் வர காத்திருக்கின்றன. இணைந்தே இருங்கள், இசைந்தே இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வதை

0: நேரம் 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் அதிக பதக்கங்களுடன் 4வது இடத்தை இந்தியா பெற்றுள்ளது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான போதைப்பொருள் இல்லாத இயக்கம் என்ற பிரதமரின் போதை ஒழிப்பு பிரச்சாரத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வரவேற்பு தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சார்பில் சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டு வரும் முதலீடு தொடர்பான அறிவிப்பு திட்டம் போலியானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மாணவர்களிடையே தற்கொலை எண்ணங்களை தவிர்க்கும் வகையில் அவர்களுக்கான மனோதர்மன் என்ற முன்முயற்சியை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அமைந்துள்ள தனியார் கண்ணாடி தயாரிப்பு நிறுவனத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். ஆடிப்பெருக்கையொட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் காவிரி தாய்க்கு யானை மீது சீர் வைத்து வழங்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்று வட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவோ செல்ஃபி எடுக்கவோ கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு ஆட்சியர் திருமதி கவிதா உத்தரவிட்டுள்ளார். திருச்சி சமயபுரம் அருகே ஆம்னி பேருந்தும் காரும் மோதிய விபத்தில் சிறுவன் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நாம் கேட்டிருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது பாரதி பண்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
2: நம் எல்லோருக்கும் பல அடையாளங்கள் இருக்கின்றன. இயற்பெயர்தான் பிரதான அடையாளம் என்றாலும் நம்முடைய தோற்றமும் செயல்பாடுகளும் நடத்தையும் பண்பும் ஆற்றும் பணியும் காட்டும் வித்தைகளும் நம்மை வெவ்வேறு விதமாக மக்களிடம் அடையாளப்படுத்துகின்றன, அல்லது அவற்றின் வழி மற்றவர்கள் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். பெற்றோரிட்ட பெயர்களை ஏதேனும் காரணம் பற்றி பின்னாளில் மாற்றிக்கொள்வோர் உண்டு. ஆனாலும் பால்ய பருவத்தில் பள்ளியிலும் அண்டை அயலிலும் நண்பர்கள் குழாத்திலும் நமக்கு அவர்கள் வைத்த பட்டப்பெயர் மாறாமல் நிலைத்துவிடும். ஆண்டுகள் பல ஆனாலும் வாழ்க்கையில் பல உயர்நிலைகளுக்கு சென்று விட்டாலும் நம்மை பற்றிய சிறுவயது நிகழ்வுகளை நினைவுகூரும் எவரும் அந்த காலத்தில் நமக்கு வழங்கிய பட்டப்பெயரை சொல்ல மறப்பதில்லை. ஒரே பெயரில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்துவிட்டால் போதும், ஒருவரை மற்றவரிலிருந்து வேறுபடுத்தி காட்ட பட்டப்பெயரை முன்னொட்டாக்கி விடுவோம். அப்படி மொட்டை குமார் என்று ஒருவருக்கு அடையாளம் வந்துவிட்டது என்றால், வேண்டுதலுக்காக முடியிறக்கி அப்போதைக்கு மொட்டையாக இருந்தவர் முடி வளர்ந்து எத்தனை எத்தனை நவபாணிகளில் சிகை அலங்காரங்களை செய்து காட்டினாலும் மொட்டைக்குமார் மொட்டைக்குமார்தான் எல்லா காலத்திலும். மனிதர்கள் அடைகின்ற உயர்வினாலும் ஆற்றும் அரும் செயல்களாலும் அவர்களை தனித்து காட்ட சிறப்பான அடைமொழியை சேர்த்து அவர்களை குறிப்பிடுகிறோம். பண்டை தமிழ் இலக்கிய செழுமைகளை நயமுடன் தமது நாவன்மையால் நவின்றவர் நாவலர் ஒருவர். அந்நாளில் நாவலர் எனில் அது யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆறுமுக நாவலர் ஒருவரையே குறித்தது. பல்கலைக்கழக படிப்பு மிக அரிதாக இருந்த அந்த காலத்தில் எம்எல் பட்டம் பெற்ற தமிழர் ஒருவர் இருந்தார். அது சட்டவியலில் முதுநிலை பட்டம். அந்த காலத்தில் அப்போது அவர்களுடைய இனத்தில் முதல் முறையாக அந்த பட்டத்தை பெற்றவர் அவர் என்பதாலேயே அவரை எம்எல் பிள்ளை என்று அழைத்தனர். கா சுப்பிரமணிய பிள்ளை என்ற காசு பிள்ளைதான் அத்தகு பெருமையை பெற்றிருந்தவர். பல்கலைக்கழகம் சென்று பார்புகழும் பட்டம் பெற்றாலும் அவருடைய சாதி அடையாளம் அப்போது மாறியிருக்கவில்லை. அந்த நாளில் அது வழக்கம்தான் என்றாலும் இந்நாள்களிலும் விடாமல் தொடர்கிறது அந்த பழக்கம். சிற்றூர் பேரூர் என்ற வேறுபாடுகளின்றி பரம்பரையாய் தொடரும் சாதி

அடையாளம் ஒருவருக்கு பெருமை தருவதில்லை. சாதி எனில் அது இரண்டே, இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் என்றார் ஔவை பெருமாட்டி. முழு பெயரை சொல்லி பெரியோரை சுட்டுவது மரியாதை குறைவாகிவிடலாம் என்ற எண்ணத்தில்தான் பெயரின் முன்னெழுத்துக்களை மட்டும் சொல்லி அடையாளப்படுத்தும் வழக்கம் வந்திருக்க வேண்டும். திரு மூவ போன்ற சுருக்கப் பெயர்களில் சாதி அடையாளம் இருந்ததில்லை.

0: ஜாதி அடையாளம் இருந்ததில்லை. இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் என்ற சங்ககால புலவர் தம் வறுமையைப் போக்க ஓய்மா நாட்டு நல்லியக்கோடன் என்னும் அரசனை பாடி பரிசில் பெற்று வருகிறார். தான் பெற்ற பெருவளம் போல் பெறாதவர்களுக்கும் அம்மன்னன் வீற்றிருக்கும் வழிகூறி ஆற்றுப்படுத்துகிறார். சிறுபான்ற்றுப்படை என்னும் அந்த நெடும்பாட்டில் பெயருக்கு பொருத்தமாய் நல்லியல்புகள் மிக்கிருந்த நல்லியக்கோடனை அடையாளம் சொல்லும் போது இவ்வாறு சொல்கிறார் புலவர். செய்நன்றி அறிதலும் சிற்றினம் இன்மையும் இன்முகம் உடைமையும் இனிய நாதலும் தெரிந்து விளங்கு சிறப்பின் அறிந்தோர் ஏத்த அஞ்சினருக்கு அளித்தலும் வெஞ்சினம் இன்மையும் ஆண் அணிபுகுதலும் அழிவடை தாங்கலும் வாழ்மீ கூற்றத்து வயவர் ஏத்த கருதியது முடித்தலும் காமுறப்படுதலும் ஒரு வழிப்படாமையும் ஓடியது உணர்தலும் அரியேர் உண்கண் அறிவையர் ஏத்த அறிவு மடம் படுதலும் அறிவு நன்கு உடைமையும் வரிசை அறிதலும் வரையாது கொடுத்தலும் பரிசில் வாழ்க்கை பரிசிலர் ஏத்த பல்மீன் நடுவன் பால்மதி போல் இன்னகை ஆயமுடு இருந்தோன். செய் நன்றி மறவாதவன் சிற்றினம் சேராதவன் எப்போதும் முகமலர்ச்சியோடு இருப்பவன் இனிய மொழி பேசுபவன் கொல்லும் கோபம் கொள்ளாதவன் அறிவும் ஒழுக்கமும் உடைய மக்கள் கூட்டம் உடையவன் பரிசிலர் தகுதி அறிந்து பரிசு தருபவன் விண்மீன் கூட்டத்தின் நடுவே திகழும் ஒளிநிலா போல விளங்குபவன் என்று நல்லியக்கோடனை அடையாளம் காட்டுகிறார் இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார். சரி, இப்போது நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். மற்றவர்கள் நம்மை எப்படி அடையாளப்படுத்தி சொல்ல வேண்டும்? நமது நல்ல இயல்புகளை நற்செயல்களை கூறி அடையாளப்படுத்தப்படுவது எத்தகைய பெருமிதத்தை தரும்? அத்தகைய அடையாளத்தை பெறுவது நம் செய்கையில்தான் இருக்கிறது.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

வாழ்க்கையில் உயர்வாக இருக்க வேண்டும் என்றால் நாம் எல்லாவற்றையும் கடந்து வரும் ஆற்றலை விதைக்க வேண்டும். மகிழ்ச்சியின் ரகசியம் நாம் விரும்புவதை செய்வது. வெற்றியின் ரகசியம் நாம் செய்ய போகும் செயலை விரும்பி செய்வது. புதியதொரு காலை இணையற்ற இறைவனை இன்னிசையால் பாடி மகிழும் வேளை. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி இசைந்து வரும் இது ஆனந்தராகம். ஆனந்தராகத்தில் வரும் பாடல் கே.பி. சுந்தராம்பாள் குரலில்.

மகிழ்ச்சிக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அது நம் ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பற்றி கவலைப்படுவதை நிறுத்துவதே ஆகும். தெய்வீக கானங்களை சங்கமமாய் இதுவான கீதங்களை கேட்டிணைந்திருக்கிறோம். இது ஆனந்தராகம். ஆனந்தராகத்தில் இனி வரும் பாடல் ஜி எம் சௌந்தரராஜன் குரலில்.

அமைதி என்பது பேச தெரியாதவர்களின் ஆயுதம் அல்ல, எல்லாவற்றையும் புரிந்தவர்களின் தீர்வாக கூட இருக்கலாம் அல்லவா? இறைமனம் நிறைக்கும் பக்தி பாடல்களுடன் கேட்டிருந்திருக்கிறோம் ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனிவரும் பாடல் பி. லீலா குரலில்.

இதமான காலையில் இனிமையான பக்தி பாடல்களுடன் வலம் வந்து கொண்டிருப்பது ஆனந்த ராகம். திருவையாறு தர்ம சம்பர்தனியம்பாள் ஆடிப்புற விழாவில் இன்று இரவு அணுங்கே விக்னேஸ்வர பூஜை. தஞ்சாவூர் நரசிங்கன்பேட்டை திரௌபதியம்மன் ஆலயத்தில் இன்று திருக்கல்யாணம். ஆனந்த ராகத்தில் நிறைவாக வரும் பாடல் எல்லாரும் ஈஸ்வரி குரலில்.

0: நேரம் 6:35. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி தொடர்வது.
1: உழவர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடி மாதம் 19 நாள் செவ்வாய்க்கிழமை. இப்போது
2: RJS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: RJS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
4: RJS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
2: RJS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை நிகழ்ச்சியில் இன்று
1: இளம் உழவரின் வெற்றி கதை. 10 காலம் தந்தையுடன் விவசாய பயணம். தந்தைக்கு பிறகு தந்தையின் வழியில் தனித்துவமான விவசாயம் என இந்த இளம் வயதில் 20 கால விவசாய அனுபவத்தோடு தன் மண்ணுக்கும் பருவத்திற்கும் ஏற்ற பயிர்களை, குறிப்பாக காய்கறி பயிர்களை சுழற்சி முறையில் சாகுபடி செய்து வரும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவள்ளரை கிராமம் எஸ் மாதவன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
5: என்னென்ன சாகுபடி பண்றீங்க? இப்ப
6: வெண்டைக்காயும் கத்திரி செடி இருக்கு, சுரக்கா வந்துட்டு இருக்கு. வீட்டுக்கு தேவையான எள்ளு போட்டு அறுத்துட்டோம், எள்ளு முடிஞ்சிருச்சு. இப்ப கத்திரி பாத்தீங்கன்னா தை மாசமே நடவு போட்டுருவோம்.
5: அது வந்து பயிரா வாங்கி நடுவீங்களா இல்ல?
6: இல்ல, நாங்களே நாத்து போட்டுருவோம். மொத்த செடியில இருந்து பழம் எடுத்து நாங்களே நாத்து ரெடி பண்ணி வச்சிருவோம். இப்ப தைங்கிறது கார்த்திகை மார்கழியிலே வித விட ஆரம்பிச்சிருவோம் செடி வர்றதுக்கு. அப்ப அந்த கத்திரி தனியா வந்துட்டு இருக்கும், இன்னொரு வயல்ல வெண்டு தனியா, அப்படியே கொஞ்சம் ஒரு 10 வர மாதிரி சுரக்கா, 3 காய்கறி 4 காய்கறி இருந்துச்சுன்னா அப்படியே சந்தைக்கு டெவலப் அப்படியே பண்ணிக்கலாம்.
5: இப்ப நீங்க எடுக்கிறது நாட்டு கத்திரிக்காய் இருந்துதான் எடுக்கிறீங்களா இல்ல எல்லா கத்திரிக்காய் எடுக்கலாமா?
6: எல்லா ரகத்திலயும் எடுக்கலாம்.
5: நீங்க என்ன, ராம கத்திரிக்காயா இல்ல?
6: நாங்க மணப்பாறை உருட்டுதான் அதிகம் எடுப்போம். புரோட்டா ஸ்டார்டிங்ல நம்ம மணப்பாறை செடி கட்ட செடி ஆயிரும். இப்ப புரோட்டாசிக்கு மேல நம்ம கத்திரிக்காய் வேணும் அப்படிங்கறதுக்காண்டி இந்த டிஸ்கோன்னு ஒண்ணு இருக்கும், அந்த காயை நாங்க உற்பத்தி பண்ணுவோம். அது பாத்தீங்கன்னா புரோட்டாசிக்கு முதலுக்கு என்ன, அப்புறம் புரோட்டாசி ஐப்பசி கார்த்திகை வரைக்கும் இந்த 3-4 இந்த காய்கறி தான்.
5: ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு பறிக்கலாம், எவ்வளவு டன் எடுக்கலாம், அது விவரம் ஏதாவது சொல்ல முடியுமா?
6: ஒவ்வொருத்தவங்க வந்து வாரத்துல பறிக்கிறவங்களும் இருப்பாங்க, ஒருத்தவங்க 3 வரைக்கும் பறிக்கிறவங்களும் இருக்காங்க. இப்ப நாங்களாம் பாத்தீங்கன்னா மினிமம் 2 தான்.
5: காப்பு அவ்வளவு இருக்கும்?
6: காப்பு அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு நாளைக்கு 100 அப்படிங்கிற கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி சந்தைக்கு நாங்க பறிக்கிறோங்க. இப்ப எல்லாம் ஏக்கரை 3 பறிச்சுக்குவோம். ஒரு நாளைக்கு 100, 100 நாளைக்கு 100, 100 நாளைக்கு 100. இப்ப எல்லா நாளுக்கும் தேவைப்படுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே பறிச்சு வந்துடும். நம்ம ஏரியாவுக்கு நல்ல கிளைமேட் இருந்தா நல்ல காப்பு இருக்கும். அப்ப நல்ல காப்பு இருக்கும் போது முன்ன பின்ன ரேட் கம்மியா தான் விற்கும். ஆனா நம்மளுக்கு மகசூல் கூட இருந்துச்சுன்னா என்னைக்கு இருந்தாலும் சொல்லலாம்.
5: இப்ப வாரத்துக்கு 200 எடுக்கிறோம், எவ்வளவு நாளைக்கு அறுவடை பண்ணலாம்?
6: 7 வரைக்கும் அறுக்கலாம்.
5: இப்ப நீங்க கிளைமேட் கிளைமேட் சொல்றதுனால கேக்குறோம், எந்த மாதிரியான காலநிலை இருந்துச்சு இந்த

0: கத்திரிக்காய் நல்லா வரும்.
1: கரெக்டான பருவத்துக்கு பனி
0: பனி தான் வேணும்.
1: பனி அண்டு மழை பெய்யணும் சார். இப்போ புரட்டாசியில் பெய்யறப்ப பார்த்தீங்கன்னா வச்சுங்க நல்ல மழை பெய்யும். புரட்டாசியில் பார்த்தீங்கன்னா பாவைக்கோ பேர்க்கங்க பொடலங்கா இது மூணு அந்த சீசன் தான் ஆரம்பிச்சிருவேன். மினிமம் பனி இருந்ததுன்னா முள்ளங்கிலாம் செம்மையாக வரும் சார். மாசி வரைக்கும் நீங்கள் முள்ளங்கி நம்ம ஏரியா பொறுத்த வரைக்கும் சாகுபடி நல்லாயிருக்கும். இப்போ இந்த நான் சொல்கிற கார்த்திகை மார்கழிக்கு மேலே நடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உழைப்பு கம்மியாகவே இருந்தாவே போதும் சார், மகசூல் கூட கிடைக்கும்.
0: இதில் நீங்கள் சொல்கிறது இந்த சுரக்கா மட்டும் இந்த சீசனோட ஒத்து வராமல் இருக்கு. எப்படி இந்த சீசன்ல போறீங்க? ஏன்னா
1: இந்த சீசன்ல வெயில் கூட தான் சார்,
0: கொடிக்காய் தானே,
1: கொடிக்காய் தான். இதுக்குதான் நம்ம வந்து ஒண்ணுக்கு மூணு இல்லாம பண்ணணும் சார். இப்ப கத்திரியில எனக்கு காப்பு இல்ல, காசும் கிடையாது சார். ரெண்டு கையில கொஞ்சம் காசு இருந்துச்சு சார், ஆனா ரேட் கம்மி. இப்ப இந்த சுரக்கா வந்து எப்படின்னா வரவே வராது சார் வெயிலுக்கு. ஆனா இந்த மூணு மழை பெஞ்சது இல்ல, கத்திரிக்காய் வீணாயிடுச்சு, ஆனா சுரக்கா செடி நல்லா ஓடிச்சு சார். கிளைமேட்ல எது தூக்கணும் நம்ம நம்பிக்கவே முடியாது சார். கத்திரி செடி போட்டு கத்திரிக்காயில வந்து பணவரல, ஆனா முள்ளங்கி ஒரு பட்டம் ஊனிந்தேன் சார். சரி சுரக்காய் ஊனி பாப்போம்னு ஊனிட்டேன், எக்ஸ்ட்ரா விதை இருக்குன்னு ஊனிட்டேன். நல்ல மழை பெஞ்சிருச்சு, சடசடன்னு பெய்யவும் சுரக்கா செடி இப்ப நல்லா வந்துருச்சு.
0: இப்ப நம்ம ஊர்ல நீங்க சொல்ற மாதிரி இந்த புடலை எல்லாம் எப்படின்னா
1: புடலை கம்பல்சரி போடலாம் சார். இப்ப நீங்க பாவையில கூட அதிக சீக்கிரம் கிடைக்கும். புடலங்கையில நார்மலா தான் சார் இருக்கும். இப்ப கத்திரிக்கை எவ்வளவு செலவு பண்றோமோ வெண்டுக்கு ஆனா கம்மி தான் செலவு. அது மாதிரிதான் பீர்க்கையும் புடலையும் செலவு கம்மி தான் சார். பாவக்காயோட அதிக ஈல்டு கொடுக்கும். இப்ப உள்ளதுல அதிக ஈல்டு கொடுக்கறதுன்னா பீர்க்கை மட்டும் தான் சார். 30 நாள்ல காற்பு வந்துடும். பாவைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் 50 நாளுக்கு அப்புறம் தான் காய்க்கும்.
0: ஐயா இப்ப கேட்டுட்டு நேயர்கள் வந்து இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கும், உங்கள்ட்ட ஆலோசனை கேட்கணும்னு விருப்பப்படுவாங்க, எந்த எண்ல உங்களை தொடர்பு கொண்டா அவங்க ஆலோசனை பெற்றுக் கொள்ளலாம்?
1: 86 10 30 66 20.
0: அதாவது 86 10 30 66 20 இந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா மாதவனையாட்ட உங்களுக்கான ஆலோசனை
1: ஆலோசனை பண்ணலாம் சார். ஏன்னா விவசாயத்தை எல்லாருமே நல்லா பாக்கணும்னு எல்லா இதுல
0: எல்லாரும் வருமானம் பாக்கணும்,
1: வருமானம் பாக்கணுங்கிறத விட விவசாயம் பண்ணணுங்கிறதும் வந்துடுச்சு. வருமானம் வராட்டியும் அதுல போய் நம்ம பண்ணுமோன்னு நினைக்கிறாங்க. அதை போய் நஷ்டீடு ஆகாம பண்றதுக்கு அந்தந்த சீசன்ல அந்தந்த பண்றதுக்கு ஒரு ஐடியாவும் நான் சொல்றேன் சார். எனக்கு எங்க அப்பா எங்க பாட்டி அவங்க கத்துக் கொடுத்தாங்க. அடுத்த இதுக்கு நம்மளால தெரிஞ்சதை நம்ம பண்ணி கொண்டு பண்ணிக்கலாம் சார்.
0: நன்றி.
2: காலத்திற்கேற்ற சாகுபடிக்கும் கணிசமான வருமானத்திற்கும் காய்கறி பயிர்களை சுழற்சி முறையில் சாகுபடி செய்து வரும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவள்ளரை கிராமம் எஸ் மாதவன் அவர்களின் அனுபவங்களை கேட்டீர்கள்.
3: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கிய உழவே தலை நிகழ்ச்சியில் இதுவரை இளம் உழவரின் வெற்றி கதை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மாடுகளுக்கு ஆர்ஜிஎஸ் காமதேனு மாட்டு தீவனத்தை வாங்கி போடு. ஆர்ஜிஎஸ் காமதேனு மாட்டு தீவனத்தை சாப்பிடுற மாடுங்க அதிகப்படியான கொழுப்பு சத்து நிறைந்த பால் கொடுத்து நல்ல வருமானத்தையும் தரும், மாடுகளும் ஆரோக்கியமா இருக்கும்.
5: ஆரோக்கியமான மாடுகளுக்கு ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
6: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம், பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
2: நிகழ்ச்சியில் இனி கோடைக்காலம் முடிந்தும் சூப்பர் எல்னினோ விளைவு காரணமாக வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் முட்டையிடும் கோழிகளில் வெப்ப அயர்ச்சி காரணமாக தீவன எடுப்பு குறையவும் கோழிகள் இறக்கவும் நேரிடும். எனவே வெப்ப தாக்கத்திலிருந்து கோழிகளை பாதுகாக்கவும் முட்டையிடும் திறனை சமநிலையில் வைக்கவும் பகல் வேளையில் அதாவது மதியம் 1 மணி முதல் மாலை 5 மணி வரை தீவனம் அளிப்பதை தவிர்க்க வேண்டும். தற்போதைய காலநிலையில் முட்டையிடும் கோழிகளுக்கு நாள் முழுவதும் குளிர்ச்சியான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். கோழி தீவனத்தில் சோயா எண்ணெயை சேர்ப்பதன் மூலம் வெப்ப அயற்சியை ஓரளவு குறைக்கலாம். தீவனத்தில் தேவையான அளவு எலக்ட்ரோலைட்ஸ் மற்றும் உயிர் சத்துக்கள் சேர்ப்பதன் மூலம் வெப்ப அயற்சியின் தாக்கம் உற்பத்தி குறைவினை தவிர்க்கலாம். பண்ணைகளில் இரவு நேரத்தில் 1 மணி நேரம் விளக்குகளை எரிய விடுவதன் மூலம் கோழிகள் உட்கொள்ளும் அடர் தீவனத்தின் அளவினை அதிகரிக்கலாம். வெப்பம் அதிகமாக இருக்கும் மதிய வேளையில் தண்ணீர் தெளிப்பான்களை பயன்படுத்தி வெப்பத்தின் தாக்கத்தினை குறைக்கலாம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் அனைத்து வட்டாரங்களிலும் தோட்டக்கலை துறையின் மூலம் ஆடிப்பட்டத்திற்கு தேவையான காய்கறி விதைகள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த விதை தொகுப்பில் கத்தரி, தக்காளி, வெண்டை, கீரை, கொத்தவரை ஆகிய 5 வகையான விதைகள் அடங்கிய தொகுப்பு 30 ரூபாய்க்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த விதை தொகுப்பானது சுமார் 2-3 சென்ட் வரை உள்ள வீட்டின் புறக்கடை பகுதியில் விதைப்பு செய்ய போதுமானதாகும். எனவே தேவைப்படுவோர் ஆதார் அட்டை நகல் வழங்கி ஆடிப்பட்ட விதை தொகுப்புகள் பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு அந்தந்த வட்டார வேளாண் விரிவாக்க மையத்தில் உள்ள வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகங்களை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். இவ்வாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார்.

0: தஞ்சாவூர் காட்டுத்தோட்டம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் சம்பா, தாளடி, கோடை பருவத்திற்கேற்ற ஏடிடி 51, ஏடிடி 46, ஏடிடி 58, ஏடிடி 61, ஏடிடி 42, கோ 51 ஆகிய உண்மை நிலை நெல் விதைகளும் வம்பன் 8 உளுந்து உண்மை நிலை விதையும் இருப்பில் உள்ளன. மேலும் மண்வள மேம்பாட்டிற்கு உகந்த மண்புழு உரமும் இருப்பில் உள்ளது. தேவைப்படுவோர் 04362 என்ற முன்னணிப்போடு 267619 மற்றொரு எண் 95510731318 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளுமாறு இம்மையத்தின் தலைவர் அறிவிக்கின்றார்.
1: தஞ்சாவூர் மாவட்டத்திற்கான வேளாண் அறிவுரைகள். வரும் நாட்களில் லேசான மழை பெய்யும் என்பதால் வடிகால் வாய்க்கால்களை தூர்வாரி பண்ணை குட்டையுடன் முறையாக இணைத்து மழை நீரை சேமிக்க வேண்டும். தற்போது நிலவும் வானிலையை பயன்படுத்தி அறுவடை நிலையில் இருக்கும் கோடை நெற்பயிரை அறுவடை செய்ய வேண்டும். அறுவடை செய்த நெல் விதைகளை நன்கு காய வைத்து ஈரத்தன்மை 13% கீழ் இருக்குமாறு சேமித்து வைத்து பூச்சிகள் இல்லாமல் பாதுகாக்க வேண்டும். கால்நடைகள் வளர்ப்போர் கவனத்திற்கு, கறவை மாடுகளின் மடிவீக்க நோயினை கட்டுப்படுத்திட பொட்டாசியம் பெர்மாங்கனைட் கரைசலை கொண்டு மடியை கறப்பதற்கு முன்பும் பின்பும் சுத்தம் செய்வது அவசியம். இவ்வாறு ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய இயக்குநர் அறிவிக்கின்றார்.
0: அறிவிப்புகள் கெடிர்கள்.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான பன்முக ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் விரிவான ஆலோசனை நடத்தியுள்ளார். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். திருச்சி சமயபுரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான பன்முக ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு சைதோ பக்தியோர் ஒடிலோவிச்சுடன் ஆலோசனை நடத்தியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உஸ்பெகிஸ்தான் அமைச்சருடனான இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் பதிவிட்டுள்ளார். எரிசக்தி, உட்கட்டமைப்பு, வர்த்தகம், பாதுகாப்பு, கல்வி மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது தொடர்பாக இருவரும் விரிவான ஆலோசனை நடத்தியதாக அவர் கூறியுள்ளார். பிராந்திய அளவிலான சவால்களை எதிர்கொள்வது குறித்தும் உஸ்பெகிஸ்தான் அமைச்சருடன் ஆலோசித்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் அதிக பதக்கங்களுடன் 4வது இடத்தை இந்தியா பெற்றுள்ளது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், கிளாஸ்கோவில் நிறைவடைந்த இந்த போட்டியில் இந்தியா சிறப்பான அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். 2030 காமன்வெல்த் போட்டியை அகமதாபாத்தில் நடத்துவதற்கான பொறுப்பையும் இந்தியா ஏற்றிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வெற்றியின் மூலம் இந்தியா புதிய உயரத்தை எட்டியிருப்பதாகவும் அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அமைந்துள்ள தனியார் கண்ணாடி தயாரிப்பு நிறுவனத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதேபோல் அதே பகுதியில் அமைந்துள்ள கார் உற்பத்தி தொழிற்சாலையையும் முதலமைச்சர் பார்வையிட்டு பணிகள் குறித்து கேட்டறிந்தார். முதல்வருடன் அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளும் இந்த ஆய்வில் பங்கேற்றனர். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. வினாடிக்கு 1000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: போதிய மழை இல்லாமல் கர்நாடக அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்கப்படாததால் காவிரி ஆறு முற்றிலும் தண்ணீர் வரத்தின்றி வறண்டிருந்தது. மிகவும் சொற்பமான தண்ணீர் அளவான வினாடிக்கு 100 கனஅடியாக தண்ணீர் வரத்து குறைந்திருந்தது. இந்நிலையில்

0: காவிரி கேரள நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்ததால் கர்நாடக அணையான கபினி அணை தனது முழு கொள்ளளவை எட்டி உபரிநீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டது. கடந்த சனிக்கிழமை முதலில் வினாடிக்கு 5000 கனடியாகவும் பின்பு 10000 கனடியாகவும் சனிக்கிழமை நள்ளிரவு வாக்கில் 25000 கனடியாகவும் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. கபினி அணையில் இருந்து காவிரியில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை வாக்கில் தமிழக எல்லையான பிலிகுண்டலை வந்தடைந்தது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 500 கனடியாக இருந்த தண்ணீர் வரத்து இன்று அதிகாலை நிலவரப்படி வினாடிக்கு 1000 கனடியாக அதிகரித்துள்ளது. இந்த தண்ணீர் வரத்து மேலும் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாளிதழ்களில் வெளியாகியுள்ள முதலீட்டு தரவுகள் குறித்த புள்ளி விவரங்களை பகிர்ந்துள்ளார். மற்ற மாநிலங்களில் புதிய ஆட்சி தொடங்கியவுடன் முதலீடுகள் பல மடங்கு உயர்ந்துள்ள நிலையில் தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒட்டுமொத்த முதலீடுகள் முந்தைய காலாண்டை காட்டிலும் 74.5%, தனியார் முதலீடுகள் 77.63% சரிவை சந்தித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே முதலமைச்சர் திரு விஜய் சரியான தொழில் கொள்கைகளை உருவாக்கி முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. பழைய குற்றால அருவி மற்றும் 5 அருவியில் தொடர்ந்து தடை நீடிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்னகத்தின் ஸ்பா என்றும் ஏழைகளின் ஊட்டி என்றும் அழைக்கக்கூடிய குற்றால அருவிகளில், சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு தினந்தோறும் உலகின் பல பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகை புரிந்து அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்வது வழக்கம். அவ்வப்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ததின் காரணமாக இங்குள்ள பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, பழைய குற்றாலம் மற்றும் 5 அருவிகளில் திடீரென காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் அருவிகளில் தண்ணீர் வரத்து மிதமாக குறைந்ததையடுத்து மீண்டும் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட சூழ்நிலையில் ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடிட வரும் சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் 5 அருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் தொடர்ந்து தடை என்பது நீடிக்கப்படும் சூழ்நிலையில் அங்கு மட்டும் குளிக்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் பிற அருவிகளான குற்றால மெயின் அருவி, புலி அருவி, சிற்றருவிகளில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: திருச்சி சமயபுரம் அருகே ஆம்னி பேருந்தும் காரும் மோதிய விபத்தில் ஒரு சிறுவன் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். புதுக்கோட்டையைச் சேர்ந்த 5 பெண்கள் உட்பட 10 பேர் தஞ்சையிலிருந்து சமயபுரம் கோவிலுக்கு சென்றபோது சென்னை நோக்கி வந்த தனியார் பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழக கடலோரப் பகுதியில் நிலவும் கீழ்மட்ட வளிமண்டல தாழ்வுப்பாதை மற்றும் தென் தமிழக கடலோரத்தில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்திலும் நீலகிரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னையை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரிச் செய்திகள். இந்தியா உள்ளிட்ட 60 நாடுகளுக்கு இறக்குமதி வரியை அதிகமாக விதித்துள்ள அமெரிக்க அதிபரின் நடவடிக்கைக்கு எதிராக அந்நாட்டின் 25 மாகாண அரசுகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளன. பங்களாதேஷுக்கான இந்திய தூதர் திரு தினேஷ் திரிவேதி டாக்காவில் நேற்று அந்நாட்டு பிரதமரின் வெளியுறவுத்துறைக்கான ஆலோசகர் ஹுமாயூன் கபீரை சந்தித்து பேசினார். மூன்று மாநிலங்களில் நடைபெற்ற சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின்

0: தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வரும் 17ஆம் தேதி தமிழகம் வருகிறார். பல்கலைக்கழக மாணவர்களுக்கான தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 2 வார கால இணையவழி குறுகிய கால அனுபவ பயிற்சி திட்டம் புதுதில்லியில் தொடங்கியுள்ளது. சென்னை சைதாப்பேட்டை திடீர்நகர் பகுதியில் மாநில அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். ஆடிப்பெருக்கையொட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் காவிரி தாய்க்கு யானை மீது வைத்து சீர் வழங்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவோ செல்ஃபி எடுக்கவோ கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு ஆட்சியர் திருமதி கவிதா உத்தரவிட்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி திண்டுக்கல்லில் 7:30 தொடங்குகிறது. இப்போட்டியில் 8 அணிகள் பங்கேற்கின்றன. துரந்த்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஜம்ஷெட்பூர் தில்லி அணியையும் மோகன் பகான் சவுத் யுனைடெட் அணியையும் எதிர்கொள்கின்றன. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இப்போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், மிதுன் மஞ்சுநாத், தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான பன்முக ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் விரிவான ஆலோசனை நடத்தியுள்ளார். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். திருச்சி சமயபுரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: திருச்சி FM ரெயின்போ 102.1 இனி தொடர்வது. நேயர்கள் கேட்கவிருப்பது சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ஸ் வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ஸ் வர்ணபுரி சேலம். கான்டாக்ட் 9444007555.
3: இன்று August 4.
4: மும்பையின் சிங்கம் என அழைக்கப்பட்டவரும் அரசியல்வாதியும் வழக்கறிஞருமான சர் ஃபெரோஷா மேத்தா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1845. இந்திய தேசிய காங்கிரசின் நிறுவனர்களில் மேத்தாவும் ஒருவர். மிருதங்க இசைக்கலைஞர் வேலூர் ராமபத்ரன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1929. தனது 8வது வயதில் மிருதங்கம் பயில தொடங்கிய இவர் 1943 தனது 14வது வயதில் மதுரை மணியையர் கச்சேரிக்கு மிருதங்கம் வாசித்த பெருமை பெற்றவர். கர்நாடக இசைக்கலைஞர்களான அரியக்குடி ராமானுஜம் ஐயங்கார், செம்மங்குடி ஸ்ரீனிவாஸ் ஐயர், முசிறி சுப்பிரமணிய ஐயர் போன்ற பிரபல வித்வான்களுக்கும் ஹிந்துஸ்தானி இசைக்கலைஞர்களான சாகிர் ஹுசைன், அல்லா ராக்கா, ஹரிபிரசாத் சௌராசியா போன்றோருடனும் மிருதங்கம் வாசித்துள்ளார். 1948 பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் கைதிகளுக்காக MM தண்டபாணி தேசிகர் கச்சேரிக்கு மிருதங்கம் வாசித்தது தனக்கு என்றும் நினைவில் நிற்கும் அனுபவம் என்று கூறும் இவர், கே பாலச்சந்தர் தயாரிப்பில் வெளிவந்த சிந்து பைரவி திரைப்படத்தில் KG யேசுதாஸ் பாடிய மறிமறி நின்னே பாடலுக்கு மிருதங்கம் வாசித்துள்ளார் சர்வழகு வேலூர் ராமபத்ரன்.

திரைப்பட பின்னணி பாடகர், நடிகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர், இயக்குநர் என பன்முக ஆளுமையான கிஷோர்குமார் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1929. ஹிந்தி திரையுலகில் 30 ஆண்டுகள் பவனி வந்து நாடறிந்த நட்சத்திர பாடகராக ஜொலித்தவர். பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடி சரித்திரம் படைத்தவர். 1948 ஜித்தி திரைப்படத்தில் கேம்சந்த் பிரகாஷ் இசையமைப்பில் முதல் பாடலை பாடினார் கிஷோர்குமார். 1951 ஆந்தோலன் திரைப்படத்தின் கதாநாயகனானார். 1954 முதல் பல திரைப்படங்களில் பாடும் வாய்ப்பு பெற்ற கிஷோர்குமாரின் பாடல்கள் எஸ் டி பர்மன் இசையில் மிகவும் பிரபலமடைந்தன. 1961 ஜும்ரு திரைப்படத்தில் அனைத்து பாடல்களையும் இயற்றி இசையமைத்து அப்படத்தில் நடித்தும் இருந்தார். 1970 தொடங்கி 1986 வரை சிறந்த பின்னணி பாடகருக்கான பிலிம்பேர் விருதுகளை தொடர்ந்து பெற்று சாதனை படைத்தவர்.

0: நடந்து வரும் தங்கம் அதிசய பெண் இது போலில் எங்கும் அன்ன நடை நடந்து வரும் தங்கம் அதிசய பெண் இது போலில் எங்கும் சொன்ன சொல்லை தட்டாது சோறு தண்ணி கேட்காது கண்ணாடி முன்னிக்காது கடத்தருவ சுத்தாது
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் ராதி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கிய நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் ஜேஎன்ஜி மெடிடெக் ஏஐ ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: என்ஐசி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வர்ணபுரி சேலம். கான்டாக்ட் 9444007555.

0: 702.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்த பாசிட்டிவ் வைபு, பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படின்னுலாம் சொல்கிறல்ல, அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? எங்கேயும் இல்லை, எல்லாமே நமக்குள்ளே தாங்க கொட்டி கிடக்குது. இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிற மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களுக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஆனாலும் அதையெல்லாம் ரொம்ப நேரத்துக்கு நம்ம கூட வச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாதுங்க. அதனால் நமக்குள்ளே கொட்டி கிடக்கிற நேர்மறையான விஷயங்களை எப்போவுமே நம்ம கூடவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி, இந்த அழகான காலை நேரத்தை இன்னும் இனிமையாக மலருது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது காலை மலர்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில் இது இளையோருக்கு. இன்று இளமை போராட்டமா கொண்டாட்டமா? எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாவே இந்த இளமை பருவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே கொஞ்சம் சவாலான பருவம் தான். என்னப்பா நீ இப்படி சொல்ற, இந்த வயசு போனா வேற வயசு இல்ல இப்படி எல்லாம் பாட்டு வந்திருக்கே, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஆமாங்க, இளமை பருவம்ன்றது கொண்டாட்டமான பருவம் தான். ஆனா இளமை பருவத்துலதான் சில பல சவால்கள் இருக்கும், சில பல முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய பருவம் இந்த பருவம். கண்ணாடி அப்பப்ப நம்ம என்னடா நீ பண்ண போற அப்படின்னு நம்ம புலம்பவும் செய்வோம், என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு புலம்புவோம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்மள நாமளே வந்து தன்னம்பிக்கையும் கொடுத்துக்குவோம். ஒரு பக்கம் அவங்களுடைய கனவுகள், இன்னொரு பக்கம் குடும்பத்துடைய சூழல், இது ரெண்டத்தையும் கையில புடிச்சுக்கிட்டு எப்படியாவது நாம முன்னேறி வரமாட்டோமா அப்படின்னு ஏங்குற ஒரு பருவம் தான் இந்த இளமை பருவம். வேலை கிடைக்கலையே, கரியர்ல அடுத்த கட்டத்துக்கு போக முடியலையே, கடன் தொல்லை, காதல்ல தோல்வி, எதிர்காலத்தை பத்தின பயம்னு இப்படி இன்னும் பெருசா போகும். பொதுவாவே இளமை காலம்னாலே கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க, ஆனா உண்மையிலேயே பல பேருக்கு அது திண்டாட்டமா தாங்க இருக்கு. ஆனா யோசிச்சு பாருங்களே, இந்த இளமை கால சவால்களை ஏன் நாம ஒரு போராட்டமா பாக்கணும், அதையே ஒரு கொண்டாட்டமா நம்ம மாத்த கூடாது? இப்படி திண்டாட்டமான வாழ்க்கையை எப்படிப்பா கொண்டாட்டமா வாழலாம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ்ங்க. முதல் விஷயம், பார்வையை

0: மாட்டணும். ஒரு செடி விதையா இருக்கும் போது இருட்டுக்குள்ள புதஞ்சு கிடக்கும். அது பூமிக்கு வெளியே வர்றதுக்கு முன்னாடி அது படுற கஷ்டம் இருக்கே எப்பா, ஆனா அது வெளியில வந்துருச்சு அப்படின்னா அது அழகா பூத்து குலுங்கும். காரணம் அது படுற கஷ்டம். நம்ம வாழ்க்கையிலயும் இப்ப வர தடைகள் எல்லாமே நம்மள முளைக்கு போட வந்தது கிடையாதுங்க, நம்மள உருவாக்க வந்ததுன்னே சொல்லலாம். எனக்கு வேலை கிடைக்கலன்னு கவலைப்படுறதை விட எனக்கு பிடிச்ச வேலைய தேட எனக்கு இன்னும் கொஞ்சம் நாள் டைம் கிடைச்சிருக்குன்னு நினைங்க. என்கிட்ட பணம் இல்லைன்னு யோசிக்கிறத விட பணத்தோட அருமைய கத்துக்க கடவுள் கொடுத்த வாய்ப்புன்னு நினைங்க. தோல்விகளும் சோதனைகளும் உங்க கதையோட திருப்பு முனைகள் தான். ஒரு படத்துல ஹீரோவுக்கு கஷ்டம் இல்லனா படம் நல்லாவாங்க இருக்கும். நீங்களே நினைச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தான் ஹீரோ. இத நினைச்சா எந்த ஒரு கஷ்டமும் இருக்காதுங்க. இரண்டாவது விஷயம், சின்ன சின்ன சாதனைகளை கொண்டாடுங்க. நம்மள பல பேர் செய்யற தப்பு என்ன தெரியுமா, நான் லைஃப்ல ஜெயிச்ச பிறகுதான் சந்தோஷப்படுவேன், கார் வாங்கின பிறகுதான் சிரிப்பேன், பெரிய வேலை கிடைச்ச பிறகுதான் கொண்டாடுவேன்னு எதிர்காலத்துக்காக நாம நிகழ்காலத்தை தொலைச்சிடுறோம்ல. இன்னைக்கு நீங்க ஒரு கஷ்டமான நேர்காணல தைரியமா எதிர்கொண்டீங்கன்னா அதை கொண்டாடுங்க. இன்னைக்கு உங்களோட ஒரு கெட்ட பழக்கத்தை தள்ளி வச்சீங்கன்னா அதை காஃபி குடிச்சு கொண்டாடுங்க, இல்ல டீ குடிச்சு கொண்டாடுங்க. ஒரு புது விஷயத்த கத்துக்கிட்டீங்கன்னா உங்களை நீங்களே பாராட்டுங்க. பெரிய இலக்குகளை நோக்கி ஓடும் போது பாதையில இருக்கிற சின்ன சின்ன வெற்றிகளை நீங்க ரசிக்க மறந்துடுறீங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த சூழல்ல காலேஜ் முடிச்ச உடனே ஒரு சிலர் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதி கவர்மெண்ட் ஜாப் எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு ஒரு 2 வருஷமோ இல்ல 3 வருஷமோ கோச்சிங் போயிட்டு இருப்பாங்க, அந்த எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் சிலர் நம்ம ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருப்பாங்க, சரி ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்கி இருப்பாங்க. இன்னும் சிலர் ஏதாவது ஒரு ஜாப்ல இருப்பாங்க, நமக்கு ஏதாவது ஒரு ப்ரமோஷன் கிடைக்காதா அப்படின்னு இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருடைய மைண்ட் செட்டும் வாழ்க்கையில சாதிக்கணும் அதான். ஆனா இதுக்கு தடையா இருக்கிறது என்ன அப்படின்னா நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இப்ப காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 பேரும் 4 விதமா பேசுவாங்கல்ல, அந்த 4 விதமா பேசுற 4 பேரும் என்னப்பா இன்னும் வேலைக்கு போகாம இருக்கியா, ஏன் இன்னும் சம்பாதிக்காம இருக்க அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் எழுப்புவாங்க. இதே ஒருத்தவங்க ஸ்டார்ட் அப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 4 பேர்ல ஒருத்தவங்க வந்து ஏன் இன்னும் உன்னோட பிசினஸ் வந்து சக்சஸ் ஆகல, நீ ஏதாவது வேற ஏதாவது வேலைக்கு போக கூடாதா, ஏன் பிசினஸே நம்பிட்டு இருக்க அப்படின்னு பேசுவாங்க. இன்னும் சில பேர் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்துட்டு இந்த ஜாப்ல உனக்கு செட் ஆகாது, உனக்கு ப்ரமோஷன் எல்லாம் கிடைக்காது இப்படின்னு நெகட்டிவா பேசுவாங்க. சோ இப்ப நான் என்ன சொல்ல வர அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில அந்த 4 பேரை தூக்கி போட்டுட்டோம்னா போதுங்க. போராட்டம் நிறைந்த இந்த பயணம் தான் எல்லாருக்குமே அழகு. அதனால திண்டாட்டத்தையும் கொண்டாட்டமா மாத்தி வாழ பழகுங்க. உங்களுடைய கனவுகளை நோக்கி, உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி ஓட ஆரம்பிங்க. வெற்றி நிச்சயம். கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் விமலாவோடு இணையலாம். நன்றி. திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில் நேயர்கள் இளையோருக்கு நிகழ்ச்சியில் இதுவரை கேட்டு ரசித்தது இளமை போராட்டமா கொண்டாட்டமா.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: கேன்சரும் கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
3: கேட்டடைஞ்சிருக்கோம் காலை பலர். திருச்சி FM Rainbow 102.6.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிப்பது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. மூன்று மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் அதிக பதக்கங்களை வென்று நான்காவது இடத்தை இந்தியா பெற்றுள்ளது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், கிளாஸ்கோவில் நிறைவடைந்த இந்த போட்டியில் இந்தியா சிறப்பான அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். 2030 காமன்வெல்த் போட்டிகளை அகமதாபாத்தில் நடத்துவதற்கான பொறுப்பையும் இந்தியா ஏற்றிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வெற்றியின் மூலம் இந்தியா புதிய உயரத்தை எட்டியிருப்பதாகவும் அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான போதைப்பொருள் இல்லா இளையோர் உறுதிமொழி இயக்கம் என்ற பிரதமரின் போதை ஒழிப்பு பிரச்சாரத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வரவேற்பு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான உந்து சக்தியாக திகழும் நாட்டின் இளைஞர்களை வலிமைப்படுத்துவதற்கான நமது கூட்டு உறுதிப்பாட்டை இந்த திட்டம் வலியுறுத்துவதாக உள்ளது என்று கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிப்பது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற ஆன்லைன் நிதி மோசடிகள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அந்த பதிவு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் போலியாக தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் செய்திக்குறிப்பு தெளிவுபடுத்தியுள்ளது. மாணவர்களிடையே தற்கொலை எண்ணங்களை தவிர்க்கும் வகையில் அவர்களுக்கான மனோதர்மன் என்ற முன்முயற்சியை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த மாதம் 12-13 தேதிகளில் சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்பக் கழகத்தில் மாணவர்கள், கல்வி நிறுவன தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மனநல நிபுணர்கள் பங்கேற்ற பயிலரங்கம் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்று மாநிலங்களில் நடைபெற்ற சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பங்கிப்பூர், மத்திய பிரதேச மாநிலம் தாத்தியா தொகுதிகளில் பிஜேபி வெற்றி வாய்ப்பை இழந்தது. குஜராத் மாநிலம் மஞ்சள்பூர் தொகுதியை பிஜேபி தக்கவைத்துக் கொண்டது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், பீகார் மத்திய பிரதேச மாநிலங்களில் ஏற்பட்ட தோல்வி குறித்து சுய பரிசோதனை செய்யப்படும் என்று கூறினார். மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கு பிஜேபி தொடர்ந்து பாடுபடும் என்றும் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவை

0: பேரவையில் துணை நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படவுள்ளது. நடப்பு நிதியாண்டுக்கான அம்மாநில அரசின் கூடுதல் செலவினத்திற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இளைய தலைமுறையினரின் அறிவாற்றல், சமூக நலன் போன்றவை நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படும் போதுதான் அர்த்தமுள்ளதாக அமையும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் ஜகத்குரு கிரிபாலு பல்கலைக்கழக தொடக்க விழாவில் உரையாற்றிய அவர், நேர்மை, ஒழுக்கம் மற்றும் தேச நலன் சார்ந்த மனப்பான்மை ஆகிய பண்புகளை கொண்ட குடிமக்களை உருவாக்குவது பல்கலைக்கழகங்களின் பொறுப்பாகும் என்று அவர் தெரிவித்தார். மாணவர்கள் தங்களுக்கான அடிப்படை நோக்கங்களை மனதில் கொண்டு முன்னேற வேண்டும் என்றும், அதற்கான முயற்சிகளிலும் ஆயத்தங்களிலும் பல்கலைக்கழகங்கள் செயல்படும் போதுதான் நாட்டின் நலன் மட்டுமின்றி ஒட்டுமொத்த மனித குலத்தின் நலனும் பேணப்படும் என்றும் திருமதி திரௌபதி மர்மு கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் இன்று புவனேஸ்வரில் இருந்து பெர்ஹாம்பூருக்கு ரயிலில் பயணம் மேற்கொண்டு மாதா கந்தூனி தேவி கோவிலிலும் தப்தாபாணி சிவன் கோவிலிலும் வழிபாடு செய்கிறார். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வரும் 17 தேதி தமிழகம் வருகிறார். திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்ற உள்ளதாக பல்கலைக்கழக பதிவாளர் திரு திருமுருகன் தெரிவித்துள்ளார். கிராமப்புற இளைஞர்களை தொழில் முனைவோராக உருவாக்க மத்திய மாநில அரசுகளின் நிதி உதவியோடு பாரத ஸ்டேட் வங்கியின் ஊரக சுயதொழில் பயிற்சி நிறுவனம் திறன் மேம்பாட்டு பயிற்சியை வழங்கி வருகிறது. இதன் மூலம் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக அந்த நிறுவனத்தின் இயக்குநர் திரு ஜவஸ் நேசர் தூத்துக்குடியில் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: மாவட்டத்துடைய முன்னேற்றத்திற்காக தொழில் முனைவரை உருவாக்குவதற்காக ஒரு இடத்திலே போய் பணி செய்யும் பொழுது அவர்கள் அநேக பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். அதற்கு மாறாக நாமே ஒரு தொழில் முனைவராக மாறி ஒரு 5-10 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும்படியான ஒரு அமைப்பு. வருஷத்திற்கு 1000 ட்ரைனிஸை நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். அந்த ட்ரைனிஸ்ல ஆல்மோஸ்ட் 80% 800-900 பீப்புள் பெர் இயர் நம்ம மாவட்டத்தில் தொழில் முனைவராக மாறிக்கொண்டு வருகிறார்கள். பேசிக் கம்ப்யூட்டர் பயிற்சியை கற்றுக் கொடுக்கிறோம், பேசிக் இங்கிலீஷ் கொடுக்கிறோம், பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லிக் கொடுக்கிறோம். ஆகவே அவர்களுக்கு வாழ்விலே வெற்றி பெறுவதற்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து அவர்களை ஒரு தொழில் முனைவராக மாற்றுவதே இந்த பயிற்சி நிறுவனத்தினுடைய நோக்கமாகும். இந்த வாய்ப்பை மாவட்டத்தில் உள்ள தொழில் முனைவராக மாற எதிர்பார்க்கிற 18 வயது முதல் 50 வரைக்கும் உள்ள நபர்கள், ஆண் மற்றும் பெண் இருபாலருக்கும் இந்த பயிற்சி நிலையமானது நல்ல சிறப்பான பங்களிப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழுவின் 2வது கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் அமைப்புக்கு இந்தியா தலைமை வகித்து வரும் நிலையில் ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி 2 நாட்கள் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. இத்துடன் சொத்துக்கள் மீட்பு குறித்த பிரிக்ஸ் நிபுணர்கள் இணைப்பின் 2வது கூட்டமும் நடைபெறவுள்ளது. மீட்பு திறன், புதுமை கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான கட்டமைப்பு என்ற கருப்பொருளுடன் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தை மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சித்துறையின் செயலர் திருமதி ரக்ஷனா ஷா தொடங்கி வைக்கிறார். பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள், துறை சார்ந்த நிபுணர்கள், ஊழல் தடுப்பு மற்றும் சட்ட அமலாக்க முகமைகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக கபினி அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியதால் அணையிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டது. கடந்த சனிக்கிழமை அதிகபட்சமாக வினாடிக்கு 25,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் அந்த தண்ணீர் தமிழக எல்லையை இன்று அதிகாலை வந்தடைந்தது. தற்போது வினாடிக்கு 1,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாகவும் இது மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும்

எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பாவல் லகுட்டின் ஸ்பெயினின் அலெஜென்ட்ரோ இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி திண்டுக்கல்லில் 7:30 தொடங்குகிறது. இப்போட்டியில் 8 அணிகள் பங்கேற்கின்றன. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஜம்ஷெட்பூர் தில்லி அணியையும் மோகன் பகான் சவுத் யுனைடெட் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிப்பது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. 3 மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம்.
1: சின்ன தாயி செல்லத்தாயி திண்டுக்கல்லும் மாறி பொண்ணு தாயி தெய்வத்தாயி தில்லைவனக்காளி.
0: காவிரியின் ஓரத்தில் கரையேறி வந்தாள். கருப்பூரில் கண் விழித்தால் மரத்தாலான பெட்டியில் மறைந்திருக்கும் பேரழகியின் தரிசனம்.
1: இந்த

0: இன்று காலை 8 மணிக்கு திருச்சி FM ரெயின்போ 102.1
1: ஊரெங்கும் ஏழைக்கு போராட்டம்தான் கொஞ்சம் தீர்ப்பு.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள்
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையின் குழந்தைகள் ஆரோக்கிய திட்டம். தனலட்சுமி அம்மையாரின் நினைவாக இங்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ரூபாய் 7000 அன்பு பரிசு.
4: குழந்தை பிறந்த நாள் முதல் 3 நாட்களுக்கான பிரசவ சேவைகள் முற்றிலும் இலவசம். பிறந்த நாள் முதல் 5 வயது வரை அனைத்து தடுப்பூசிகளும் இலவசம். மருந்துகள் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் குழந்தைகள் நல ஆரோக்கியத்தில் என்றென்றும் அக்கறையுடன் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை.
3: மேலும் விவரங்களுக்கு 9477694776.
5: நேரம் 7:32 ஆகுதுங்க. கேட்ட நினைச்சிருக்கோம் காலை மலர் திருச்சி FM ரெயின்போ 102.8. இன்னைக்கு ஆபரண தங்கம் 1 கிராம் 13,250 ரூபாய்க்கும் வெள்ளி 1 கிராம் 235 ரூபாயாகவும் விற்பனை ஆயிட்டிருக்கு. திருச்சி மாவட்டத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமா சிறு குறு விவசாயிகள் பயிர்கடன் பெற சங்கங்களை நேர்லையோ இல்ல பொது சேவை மையங்கள் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. கும்பகோணம், திருப்புறம்பயம் துணை மின் நிலையங்கள்ல இன்னைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் செய்ய போறாங்க. அதனால இங்கெல்லாம் இன்னைக்கு காலையில 9 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. அதே மாதிரி கும்பகோணம் மாநகராட்சி பகுதியில குடிநீர் குழாய்கள்ல பராமரிப்பு பணிகள் நடக்க இருக்கிறதுனால இன்னைக்கும் நாளைக்கும் குடிநீர் விநியோகம் இருக்காது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க.

0: ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் உலக தாய்ப்பால் வாரம் கொண்டாடிட்டு இருக்கோம். அது சிறப்பு செய்யறதுக்காக இன்னைக்கு காலை மலர்ல வர மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தாய்ப்பால் ஆலோசகர் சி ஆஷிகா அவர்கள். வணக்கம் டாக்டர். குழந்தை பிறந்த உடனேமே வர சீம்பால்ல என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கு டாக்டர்?
1: எல்லா மதர்ஸ்க்குமே ஜெனரலா அவங்க கர்ப்பமா இருக்கும் போதே 4வது மாசத்துல இருந்தே தாய்ப்பால் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். சோ முதல் 2 நாள் வந்து எல்லாருக்குமே இந்த சீம்பால் அப்படின்னு வரும். சோ நிறைய பேருக்கு வந்து என்னன்னா, இந்த சீம்பால் சொட்டு சொட்டாதான் வருது, எனக்கு பாலே இல்ல, பால் பத்தல, எனக்கு ஆபரேஷன் ஆயிருக்கு, எனக்கு பால் வரலன்ற டவுட் இருக்கும். பட் எல்லாருக்குமே 4வது மாசத்துல இருந்தே அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். சோ டெலிவரி ஆனோட அந்த சீம்பால் வந்து ஒரு சொட்டு சொட்டா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டிக்கி ஃப்ளூயிடா வரும். இது நார்மல். 3வது நாள்ல இருந்து எல்லாருக்குமே அந்த மெச்சூர் மில்க் வர ஆரம்பிக்கும். சோ வர அந்த முதல் 2 நாள் பால் வந்து குழந்தைக்கு ரொம்ப முக்கியம். இது வந்து மல்டிபிள் ஆன்டிபாடிஸ் சொல்லுவோம், அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதுல ரொம்ப அதிகமா இருக்கு. சோ குழந்தைக்கு அந்த இருக்கிற ஒரு 2-3 சொட்டு போனா கூட அவங்களுக்கு ஒரு இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். சோ அந்த கொலஸ்ட்ரம் என்றது நம்ம மிஸ் பண்ணாம கண்டிப்பா குழந்தைக்கு கொடுக்கணும். சோ நம்ம வந்து நிப்பிள்ஸ வந்துட்டு பிரஸ் பண்ணி பாக்குறதுனால பால் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம எப்படின்னா, அதுக்கு ஹேண்ட் எக்ஸ்பிரஷன் ஒரு டெக்னிக் இருக்கு. சோ நம்ம கையால அத ஹேண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணி பார்த்து அந்த மார்புக்கு ஸ்டிமுலேஷன் கொடுக்க கொடுக்க நிறைய மில்க் ப்ரொடியூஸ் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, டெலிவரி ஆனோடனே ஆபரேஷன் ஆன மதர்ஸா இருந்தாலும் சரி, நார்மல் டெலிவரி ஆன மதர்ஸா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஏர்லியரா பிரஸ்ட் ஃபீட் பண்ண முடியுமோ இனிஷியேட் பண்ணணும். அதுக்கு இனிஷியேட் பண்ணதுக்கு அப்புறம் ரெகுலரா, சோ நம்ம ஒரு மினிமமா ஒரு அமௌண்ட் சொல்லுவோம், அட்லீஸ்ட் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது அந்த மினிமம் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கணும். அப்படி அடிக்கடி அடிக்கடி பால் கொடுக்கும் போது நம்ம பாடிக்கு நம்ம மார்புல வந்து ஒரு ஸ்டிமுலேஷன் போகும்போது இன்னும் நிறைய பால் சுரக்கும். பால் சுரக்கிறது எவ்வளவு பால் வெளியில எடுக்கிறோமோ அவ்வளோ பால் சுரக்கும். சோ இது நார்மல் டெலிவரி ஆனாலும் சரி, சிசேரியன் செக்ஷன் ஆன மதர்ஸா இருந்தாலும் சரி, பேபி ஃபீடிங் நல்லா பண்ண பண்ண நல்லா பால் சுரக்கும். ஒருவேளை சில பேருக்கு ஆபரேஷன் ஆயிருக்கலாம், இல்ல நார்மல் டெலிவரி ஆயிருக்கலாம், அவங்களுக்கு ஒரு ஃபீடிங் இஷ்யூஸ் வரலாம், குழந்தை நல்லா வாய் வைக்கல, சரியா சப்பி குடிக்க மாட்டேன்னு நினைக்கலாம். சோ அந்த மாதிரி வந்து நடக்கும்போது நம்ம வந்து மில்க கையில எடுத்து குழந்தைகளுக்கு தரணும். அததான் நான் சொன்ன ஹேண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு. சோ ஹேண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணி கை

0: கையால மார்பில இருந்து பால் எடுத்து அந்த சீம்பாலையோ இல்ல தாய்ப்பாலையோ எடுத்து குழந்தைங்களுக்கு தாராளமா தரலாம். அந்த டெக்னிக்கை வந்து நீங்க பிரெக்னண்டா இருக்கும் போதே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டெலிவரி அப்போ அந்த டைம்ல நம்மளுக்கு லேர்ன் பண்ணிக்க முடியாம போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். சோ பிரெக்னண்டா இருக்கும் போதே தெரிஞ்சுக்கோங்க. இல்ல நியூ மதர்ஸ்னா உங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு லாக்டேஷன் கவுன்சிலர் லாக்டேஷன் கன்சல்டன்ட் இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு அதை எப்படி எடுக்கணும்ட்டு சொல்லுவாங்க. ப்ராப்பர் டெக்னிக் வச்சு பண்ணோம்னா உங்களுக்கு மில்கை வந்து உங்க கையாலேயே தாராளமா எடுக்கலாம். சோ நிப்புல மட்டும் பிரஸ் பண்றது மார்பை மட்டும் பிரஸ் பண்றது இஸ் நாட் ரைட் மெத்தட்.
1: தாய்ப்பால் குறித்த ஆலோசனைகளோட நாளை மருத்துவ நேரத்துல இணைய இருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தாய்ப்பால் ஆலோசகர் சி ஆஷிகா அவர்கள்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நாள்தோறும் காலை 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நேரம் 7:45 ஆகுதுங்க. கேட்டுச்சிருக்கோம் காலை மலர் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. திருச்சி மாவட்டம் சிறுகனூர் துணை மின் நிலையத்திலையும் மணப்பாறையை அடுத்த துவரங்குறிச்சி துணை மின் நிலையத்திலையும் இன்னைக்கு பராமரிப்பு பணிகள் செய்ய போறாங்க. அதனால இங்கெல்லாம் காலையில 9:30 இருந்து பராமரிப்பு பணிகள் முடிகிற வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அப்புறம் நேர்களே, இன்னைக்கு காலையில 9:00 வர இருக்கிற வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில வீட்டு தோட்டத்திற்கு நல்ல விதைகள் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் என் புனிதவதி அவர்கள் பங்கேற்கக்கூடிய நேரலை நிகழ்ச்சியை கேட்க போறோம். நேர்களே, இதுல நீங்களும் பங்கேற்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை கேட்க 0-4-3-1-240-102-1-246-102-1 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலையும் இல்லைன்னா 938-546-102-1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு குறுஞ்செய்தியாகவும் நீங்க அனுப்பி வைக்கலாம். அப்புறமா வாங்கினீர்களே, திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தை பக்கமா போயிட்டு காய்கறிகள் எல்லாம் என்னென்ன விலைகள்ல கிடைக்குது அப்படிங்கறத தெரிஞ்சிட்டு வந்துடலாம். தக்காளி 1 கிலோ 24 ரூபாய், கத்தரிக்காய் 66, அவரைக்காய் 60, வெண்டைக்காய் 36, கொத்தவரங்காய் 40, சின்ன வெங்காயம் 76, பெரிய வெங்காயம் 46, பச்சை மிளகாய் 60, மொச்சைக்காய் 70, சுரைக்காய் 30, சௌச்சௌ 40, புடலங்காய் 46, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி 46, நூல்கோல் 40, கருணைக்கிழங்கு 100, சேப்பங்கிழங்கு 56, சேனைக்கிழங்கு 50, உருளைக்கிழங்கு 76, கேரட் 100, முட்டைக்கோஸ் 40, பீட்ரூட் 54, பச்சை பட்டாணி 190, காலிஃபிளவர் 50, எலுமிச்சை 6 ரூபாய், கொய்யா 120, பூசணிக்காய் 26, பரங்கிக்காய் 22, ஆப்பிள் 280, ஆரஞ்சு 170, மாதுளை 240, திராட்சை 140 ரூபாய். இந்த விலைகள்ல கிடைக்குது, தொடர்ந்து கேட்டணிச்சிருங்க. இது காலை மலர் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் நா புனிதவதி. நான் திட்ட ஒருங்கிணைப்பாளராக வேளாண்மை அறிவியல் நிலையம் சிறுகமணியில் பணிபுரிந்து வருகிறேன். இந்த ஆடி மாதத்தில் வீட்டு காய்கறி தோட்டம் அமைப்பதை பற்றி, விதைகளை எப்படி தேர்வு செய்வது, எவ்வாறு விதை நீர்த்தி செய்ய வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் வசந்த அழைப்பில் கூறவுள்ளேன். அதனால் விவசாயிகள் தவறாமல் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
1: நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் (43-1) என்ற திருச்சியின் முன்னணி பெண்ணோடு 240-102-1 மற்றும் ஒரு எண் 246-102-1. உங்களுக்காக வாட்ஸ்அப் எண் கூட இருக்கு 938-546-102-1. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: PM ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கேட்டணிச்சிருக்கோம் காலை மலர் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இன்னைக்கான வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, மதுரை மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்லயும், புதுவை காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னல் பலத்த காற்றோட கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. மீனவ நண்பர்களை பொறுத்தவரைக்கும் குமரி கடலோட சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையில 60 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசும் அப்படிங்கறதுனால மீனவ நண்பர்கள் இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுமே, அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.
2: நிறைவு பெற்றது காலை மலர். இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திப்பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. தாவேகா தலைமையிலான தமிழக அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் பேரவையில் சமர்ப்பிக்கிறார். நாளை மறுநாள் வேளாண் நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படவுள்ளது. இதனிடையே பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்படும் நிலையில் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னை பனையூரில் இன்று மாலை நடைபெறுகிறது. மக்களவையில் இன்று வர்த்தகம், தொழில்துறை, சமூக நீதி, அதிகாரமளித்தல், வேளாண் உழவர் நலன், ஊரக மேம்பாடு உள்ளிட்ட துறைகள் சார்ந்த விவாதங்கள் இடம்பெறுகின்றன. மாநிலங்களவையில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மேம்பாட்டு திருத்த மசோதா தொடர்பான அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. இதனிடையே தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா தலைமையில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் 9 மாற்றுத்திறனாளிகளுக்கு 5.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். மேலும் பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக பெறப்பட்ட 420 மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவும் அதிகாரிகளுக்கு ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தினார். கர்நாடக கபினி அணையிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. காலை 7 மணி நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 8000 கனஅடியாக உயர்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: காவிரி கேரள நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்ததால் கர்நாடக அணையான கபினி அணை தனது முழு கொள்ளளவை எட்டி உபரிநீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டது.
5: தமிழக எல்லையான பிலிகுண்டலில் இன்று காலை 7 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 8000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இன்று அதிகாலை வினாடிக்கு 1000 கனஅடியாக அதிகரித்த தண்ணீர் வரத்து தொடர்ந்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
3: தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. திருப்பூர், திண்டுக்கல், திருச்சி, மதுரை உட்பட 8 அணிகள் இதில் பங்கேற்கின்றன. திண்டுக்கல்லில் இன்று நடைபெறும் முதல் போட்டியில் திருப்பூர் அணி திண்டுக்கல்லை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.
6: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடையில் அம்பிகையின் அழகு தரிசனம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
7: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஆடையில் அம்பிகையின் அழகு தரிசனம்.

பொங்கும் வினை தீர்த்திடவே காளி வந்தாள். வெங்கதிரில் செந்தனளாய் காளி வந்தாள். தங்கமுக மங்கலமாய் காளி வந்தாள். மஞ்சளுடன் குங்குமமாய் காளி வந்தாள். இந்த வரிகளை நேரிலே தரிசனம் செய்தோம் என்றால் நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். ஒவ்வொரு திசைக்கும், ஒவ்வொரு ஊருக்கும், ஒவ்வொரு முகமாய் அழகு

0: காட்டும் காளி கொரநாட்டு கருப்பூரில் பெட்டிக்காளியாய் அருள் செய்கிறாள்.
1: சில கட்டுப்பாடுகளோடு வந்தால் பலவிதமான நன்மைகளை தருவாள் என்று நம்பியே ராகு காலத்தில் வருவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் பக்தர்கள். மிக பெரிய மரப்பெட்டியின் முகப்பில் மட்டும் வெள்ளிக்கவசம் போட்டிருக்கிறார்கள். அதில் இரண்டு பக்கம் சூலமும் நடுவில் அமர்ந்திருக்கும் காளியையும் பார்க்கலாம்.
0: ஏகப்பட்ட பக்தர்கள் அமர்ந்திருக்க ராகு காலத்தில் அம்பிகைக்கு முன்னால் தாம்பாளத்தில் பொங்கல் படையல் போட்டு தூப தீப ஆராதனைகளோடு பெட்டியை திறந்து புது மலர் மாலைகள் சூட்டி தீபாராதனை காட்டினார்கள். நாமும் தரிசிக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு தந்தாள் காளி. கிரீடமும் காதில் குண்டலமும் சிவந்த முகமும் நெற்றியில் திருநீர் பட்டையோடு திலகமும் கருவண்டாய் பெரிய விழிகளும் அழகான மேல் பல்வரிசையும் இரண்டு பக்கமும் கோரை பற்களோடு வானம் பார்த்து மலர்ந்திருக்கும் அந்த பெரிய முகத்தை பார்க்கும்போது மனதில் ஏற்பட்ட பக்தி பரவசத்திற்கு அளவே இல்லை.
1: கேட்டது கிடைக்கும், நினைத்தது நிறைவேறும் என்ற பெரும் நம்பிக்கையில்தான் அவ்வளவு பக்தர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களோடு நாங்களும் அமர்ந்திருந்தோம், மனதிற்குள் ஏகப்பட்ட கோரிக்கைகளோடு. வாருங்கள்.
2: காளியை பற்றிய செய்திகளை சொல்வதற்காகவும் இங்கு நடைபெறக்கூடிய ஆடி மாத சிறப்புகளை பற்றி சொல்வதற்காகவும் இணைந்திருக்கிறார்
3: காளிதாசன் சிவாச்சாரியார். ஒரு 200 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஊர் காவிரி கரையில ஒரு பெட்டியானது ஒதுங்கினது. அந்த பெட்டி எடுத்து பாக்கறச்ச உள்ளுக்குள்ள அம்பாள் பாதி உடம்போட மரத்தினால் செய்யப்பட்ட சிவப்பு நிறம் உடைய ஒரு காளியம்மன், 8 கைகள், பத்மபீடத்தோட ஒரு அம்பாள் இருந்தது. அதுன்னு அந்த அம்பாள் எடுத்து வச்சு ஊர்ல ஒரு இடத்துல கொட்டகை போட்டு அமர்த்து வழிபாடு செஞ்சா அடிச்சு எரிய ஆரம்பிச்சுடுத்து. மறுபடியும் புதுப்பிக்கும் பொழுது மறுபடியும் எரியறது. அப்புறம் இந்த சுந்தரேஸ்வர சுவாமி கோயில் கொண்டு அம்பாளை வச்சுட்டு கொஞ்ச நாள் பூஜைகள் இல்லாமலே இருந்திருக்கு. காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்களை அணுகி கோவில் அம்பாள் ஒன்று வச்சிருக்கோம், அது மாதிரி 2 எரிஞ்சுபடுத்தினோடனே அவர் வந்து அம்பாளை பாக்குறாரு. இது ரொம்பவும் எங்கேயுமே கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு அம்பாள். அம்பாளை பெட்டிக்குள்ள சாத்தி வச்சு அம்பாள் சொன்னபடி பூஜை பண்ணுங்கோ, அப்பதான் அது சாந்தமா இருக்கும், சிவனு கிட்ட கொண்டு வச்சிருங்கோ, அப்பதான் அம்பாள் அமைதியா இருப்பான் சொல்லிட்டார். அதன்படி சிவனுக்கும் அம்பாளுக்கும் நடுவுல அம்பாள் ஒரு பெட்டியில வச்சு வடக்கு முகம் பாக்குற மாதிரி படுக்கையற வச்சுட்டோம். அதுல இருந்து இன்னை வரைக்கும் அம்பாள் சாந்தமா இருந்துருக்கா. அம்பாளுக்கு சர்க்கரை பொங்கல் நிவேதனம், உப்பு இல்லாமல் தயிர் சாதம் நிவேதம் பண்ணி தான் அம்பாளை வழிபாடு செய்யணும்னு இருந்தது. இன்னைய வரைக்கும் அதை கடைபிடிச்சுட்டு இருக்கோம். சன்னதியில விபூதி மட்டுமே பிரசாதம், அம்பாளுடைய குங்குமம் புஷ்பம் யாருக்கும் பிரசாதமாக வழங்கப்படுவதில்லை. அதே நேரம் அம்பாள் ரொம்ப குரகமான அம்பாளா இருக்கிறதுனால கர்ப்பஸ்ரீகள் 4வது நாள் ஸ்நானம் பண்ண பெண்கள் அம்பாள் வழிபாடு செய்ய அனுமதிக்கப்படுவதில்லை. ஆண்கள் ஷேவ் பண்ணியிருந்தாலும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருந்தாலும் அன்னைக்கு அம்பாளை தரிசனம் பண்ணக்கூடாதுன்னு வச்சிருக்கோம். காரணம், இந்த நாட்கள் எல்லாருமே உடங்கள்ல உஷ்ணங்கள் அதிகமா இருக்கும், குரகமான தேவதையை வந்து பாக்குறதுங்கிறது நம்மளுடைய உடலுக்கும் மனதுக்கும் முறையா இருக்காதுங்கிறதுனால ஆரம்பத்துல இந்த பழக்கத்தை பெரியவா வச்சுட்டு இருக்கோம். இன்னைய வரைக்கும் நம்ம அதை கடைபிடிச்சுன்னு வரோம். அதே நேரம் அம்பாளுக்கிட்ட என்ன ஒரு பிரார்த்தனை பண்ணிருந்தாலும் உடனே பலன். அம்பாளை கொண்டு வச்ச உடனே கோவிலுக்குள்ள நிலம் வச்சிருக்கக்கூடியவர்கள் சோமவாரம் ஆடிவள்ளி தைவள்ளி எல்லாம் பண்ணும்பொழுது அம்பாளுக்கு ஒரு பல்லாயம் போட்டுட்டு இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணாங்க. அப்ப அவளுக்கு நல்லது நடந்த உடனே இந்த படலையில் போடுற விஷயத்த அவ விரிவா செய்ய ஆரம்பிச்சு அம்பாளுக்கு திருவிழாலாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு ஊர் ரொம்ப சுபிக்ஷமா ஆனதுனால சுந்தரமா காளி அப்படின்னு இருக்கிற அம்பாள் இன்னைக்கு பெட்டி காளின்னு எங்க பார்த்தாலும் வியாபகமா தெரியற அளவுக்கு இருக்கு. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரங்களில் மட்டும் அம்பாளை பெட்டி திறந்து சக்கரை பொங்கல் உப்பு இல்லாம தயிர் சாதம் படையல் போட்டு ராகுகாலத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. நிறைய மக்கள் வந்து தரிசனம் பண்ணி நிறைய பலன் பெற்று இன்னைக்கு சுந்தரமகா பெட்டி காளியம்மன் உலகம் முழுவதும் தெரிகிற அளவுக்கு ஒரு அம்பாளாக விளங்குகிறாள்.
2: பல்லக்கு திருவிழாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பெட்டி காளியம்மனுக்கு என்னென்ன செய்றீங்கன்னு சொல்லுங்க.
3: பெட்டியில படுக்கையில் இருக்கக்கூடிய அம்பாளை அமர வைத்து பல்லக்கில் அம்பாள் ஊரே சுத்தி வருவா. ஒரு 40 தூக்கக்கூடிய பல்லக்கில் அம்பாளை வச்சிருவாங்க. அதை நேருக்கு நேராக பார்க்காம கீழே இருந்து 2 பார்க்கற மாதிரி இருக்கும். அந்த பல்லக்கானது முன்னோட்டம் பின்னோட்டமாக ஓடி போயிட்டு ஓடி வரும். ஊரு ஃபுல்லாக அதே மாதிரி போயிட்டு வந்த பிறகு அம்பாளுக்கு தனியாக அம்பாளை அமர வைத்து சிறப்பாக கும்ப பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 50 மிகாமல் சக்கர பொங்கல் தயிர் சாதம் செய்து அம்பாளுக்கு கிராம பிரதட்சிணம் பண்ணதுனால அம்பாளுடைய சாந்தமாக இருக்கிறதுக்காக பண்றோம். அதே மாதிரி பிறப்பாடு பண்ணுவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அழகு மாலை மற்றும் ஆபரணப்பட்டி, சபரிமலையில் எப்படி ஆபரணப்பட்டி வரதோ அதே மாதிரி ஆபரணப்பட்டி வரும். அந்த ஆபரணப்பட்டி வந்த பிறகு அதை ஆபரணத்தையும் மாலை அம்பாளுக்கு சாத்தி விசேஷமான முறையிலே திருவிழாவானது துவங்கும். எல்லா ஊர்லயும் பார்த்தோம்னா திருவிழா அன்னைக்கு கோவில் திறந்து கூட்டமா இருக்கும். பெட்டிக்காளியம்மன் திருவிழா அன்னைக்கு அம்பாள் வெள்ள வரைக்கும் கோவில் சாத்தி இருக்கும். ஏன்னா அம்பாள் எடுத்து வெளில வைக்கிறதுனால கோவிலே சாத்தி வச்சு கோவில் பூஜைகள் உள்ள நித்தியபடி பூஜை.

0: நடக்கும். ஆனால் அம்பாள் உள்ள பெட்டியிலிருந்து எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணி சிவாச்சாரியர்கள் மட்டும்தான் உள்ள இருப்பாங்க. ஊர் முக்கியஸ்தர்கள் கோயில் அருகாமையில் உட்காந்துருப்பாங்க. அம்பாள் உட்கார வச்சு அலங்காரம் பண்ணி அந்த திருவிழாவானது துவங்கும். இந்த திருவிழாவானது சித்திரை கடைசியில் இல்லை வைகாசி ஆரம்பங்களில் வளர் பிறையை ஒட்டி 2 வருடங்களுக்கு ஒரு முறை சிறப்பான முறையில் நடைபெறும்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடையில் அம்பிகையின் அழகு தரிசனம்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: வெற்றியை நமக்கு தருபவளா, வீரம் விவேகம் கொண்டவளா.
2: என் பேரு ரவி கோவிந்தராஜன், ரிட்டையர்டு ஸ்டேட் பேங்க் மேனேஜர். அந்த ராகு காலம் முடியற டயத்துக்கு முன்னாடி பூஜை நடத்துறாங்க, பலன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது உதாரணமா நானே 3 வருடமா பல கஷ்டங்களை சந்திச்சு கூட இன்னைக்கு வந்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 5,000-10,000 பேர் ஒரு ரெகுலரா வருஷத்துக்குள்ளார அப்படியே வந்து போயிட்டு இருக்காங்க. இதை பாத்துருக்கேன். கொரோனால 30 வயது மருமகனை இழந்துட்டேன். இதுக்கு பிறகு இந்த கோவிலுக்கு வர ஆரம்பிச்சு இந்த 3 வருடத்துல எங்க கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகி எங்க குழந்தைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைச்சு அந்த பொண்ணு இன்னைக்கு நல்லா 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. கணவனை இழந்த டாக்டர், இது எல்லாமே அந்த தாயோட மகா அருள் தான்.
3: பள்ளையம் சொல்லக்கூடிய அந்த பிரசாத முறை பற்றி சொல்லுங்களேன்.
4: மரத்துல செய்யப்பட்ட அம்பாளுங்கிறதுனால அபிஷேகங்கள் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. புனுகு ஜவாது வாசனை திரவியங்கள் சாத்தி முதல்ல ஒரு பூஜையை ஆரம்பிக்கும் பொழுது 1-2 படி சக்கர பொங்கல் கொடுத்து பிரார்த்தனை எல்லாம் ஆரம்பிப்பாங்க. கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், வேலை கிடைக்கணும்னு அந்த பிரார்த்தனை நிறைவேறின பிறகு தங்களால் இயன்ற அளவுக்கு 20 கிலோ தயிர் சாதம், 20 கிலோ சக்கர பொங்கல்னு அம்பாளுக்கு நிறைய நைவேத்தியம் பண்ணி அந்த திருவருள் பெறுவாங்க. அதற்காக தான் படையல் பூஜைன்னு பெரு. படையல்லாம் எவ்வளவு சமைக்கிறோமோ அவ்வளோத்தையும் சன்னிதானத்தில் அம்பாளுக்கு ஒரு இலையை வச்சு அதில் கொட்டி அது மொத்தமாக அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு தான் படையல் அப்படின்னு பெரு.
3: இந்த உப்பு இல்லாம பிரசாதம் பண்ணத்துக்கு ஏதாவது முறையின் இருக்கா?
4: உக்ரகமான தேவதைகளுக்கு இது மாதிரி பண்ணணும்னு ஒரு சம்பிரதாயம். உப்பு போட்டுட்டோம்னா சேஷம்னு பேரு. நமக்கே ஒரு வழக்கம் இருக்கு, நமக்கு பயங்கரமான ஒரு வேண்டுதல் நிறைவேறணும்னா உப்பு இல்லாம விரதம் இருக்கேன் அப்படின்லாம் பழைய காலத்துல சம்பிரதாயங்கள் இருக்கு. சண்டி ஹோமங்கள்ல உப்பு இல்லாமல் வடை செய்து ஹோமம் செய்யறது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கு.
3: பூவு குங்கும பிரசாதம் எல்லாம் வெளியில குடுக்கறது இல்ல அப்படின்னு அதுக்கு ஏதாவது தாத்பரியம் இருக்கா?
4: குங்குமம், புஷ்பம், தர்பை இதெல்லாம் வந்து அந்த சுவாமியினுடைய சக்தியை வந்து கிரகிச்சுக்கும். புஷ்பத்தை கொஞ்ச நேரம் வச்சுட்டு தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னா தோஷம் ஆயிடும். அதனால அம்பாளுக்கு புஷ்பத்தை எடுத்து கொடுக்கப்படாது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம். அதனால அது கொடுக்காமல் அப்படியே வச்சிருந்து அதை காவேரி ஆத்துல கால் மிதிப்படாம இன்னைக்கும் விசேஜனம் பண்றதை வழக்கமா வச்சிருக்கோம். விபூதி எலுமிச்சம்பழம் மட்டும் பிரசாதமா கொடுத்துட்டு இருக்கோம்.
3: இந்த கொரநாட்டு கருப்பூர் எங்க இருக்கு, எப்படி இந்த காளியை பார்க்க வரணுங்கிறது சொல்லுங்க.
4: கும்பகோணத்திலிருந்து சென்னை செல்லக்கூடிய முக்கிய சாலையில கும்பகோணம் பாலக்கரையிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கொரநாடு கருப்பூரானது அமையப்பட்டுள்ளது. புதுசாக இந்த தஞ்சாவூர் விக்கிரவாண்டி பைபாஸ் பாலத்துக்கு கீழே கிழக்க வந்தோம் அப்படின்னம்னா திருக்குளத்துக்கிட்ட இந்த கொரநாடு கருப்பூரானது அமையப்பட்டிருக்கிறது.
5: ஆடி மாதத்துல ஏதாவது சிறப்பு பூஜைகள் உண்டாகும்?
4: குலதெய்வக்காரர்கள் அதிகமாக ஆடி மாசத்துல தான் நம்ம கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்வாங்க. 4 வாரங்களிலும் மக்கள் நிறைய வந்து அன்னைக்கு சக்கர பொங்கல், தயிர் சாதம், கஞ்சி வாரத்தில எல்லாம் அம்பாளுக்கு மிகவும் சிறப்பான முறையில் அம்பாளுக்கு நடைபெறும்.
1: பக்தர்களின் கூட்டத்தை கண்டு நகைப்பாள், பரவசம் கொண்டு அருள் புரிவாள்.
6: பெட்டிக்காளியை தரிசிக்க கட்டுப்பாடுகள் என்று பொதுவாக சொன்னாலும் கூட அதில்தான் எத்தனை நுணுக்கமான விளக்கங்கள் இருக்கிறது. பிரசாதமாக சர்க்கரை பொங்கல் தந்தார்கள், அத்தனை ருசி அம்பிகையின் தரிசனத்தை போலவே. ஏன் தெரியுமா? கவலைகளும் தொல்லைகளும் வரும் போகும், ஆனால் பக்தியால் நம்மை நிறைத்து விட்டால் காளி நம்மோடு இருக்க மாட்டாள், கண்டிப்பாக நமக்குள்தான் இருப்பாள்.
7: நேயர்கள், இதுவரை கேட்டது திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கிய ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம்.
1: தர்மத்தின் தாய் அவள் பெட்டிக்காளி, தரணி போற்றும் தலைமகளா.
7: வரும் வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு சேலம் மாவட்டம் அத்தனூர் அம்பிகையின் தரிசனத்திற்கு காத்திருங்கள்.
1: தாயுளம் கொண்டவள் மகாகாளி, எங்கள் தலைமுறை காப்பவள் பெட்டிக்காளி.
7: அமைப்பில் உதவி சாந்தி சரவணகுமார்.

0: நிகழ்ச்சி அமைப்பு எஸ் கோபாலகிருஷ்ணன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: meeting in New Delhi this morning. Supreme Court says state governments can close or withdraw FIRs against students involved in recent protests. U.S. President Donald Trump warns Iran of last chance to reach an agreement with Washington. Tehran denies reports of negotiations. And Indian shuttlers to begin their campaign at Korea Masters 2026 badminton tournament today. And with that, we end the morning news. Have a great day.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நேரம் 8:30.
2: நேயர்கள் கேட்க விருப்பது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இதயராகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் ஆதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
6: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
7: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
8: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
9: உங்கள் மாதாந்திர மருத்துவ செலவை குறைக்க ஓர் நற்செய்தி.
10: பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாதாந்திர மருந்துகள் வாங்கும் பயனாளிகளுக்கு 10 to 20% வரை தள்ளுபடி.
9: நீரிழிவு, இதய நோய் மற்றும் இதர நீண்ட கால சிகிச்சைகள் பெறும் மருத்துவ பயனாளிகள் அனைவரும் இந்த ஆரோக்கிய சலுகையை பெறலாம். மக்கள் நலனில் என்றென்றும் அக்கறையுடன் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை, சிறுவாச்சு. மேலும் விவரங்களுக்கு 9477694776.
11: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
12: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
13: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
1: இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறவங்க எல்லாருக்குமே இன்றைய நாள் ரொம்பவே சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்கணும்னு வாழ்த்துக்களோடு இணைந்திடுவோம் இன்றைய இதயராகம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னாக்க 9383406621 என்ற எண்களுக்கு உங்களுடைய விருப்ப பாடலையும் உங்கள் பெயர், உங்களுடைய ஊர் பெயரையும் சேர்த்து அனுப்புங்க. வான்வெளியில் நாம் கேட்கலாம் உங்களுடைய விருப்ப பாடல்கள் இதயராக நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியோட முதல் பாடல் கேட்டிருக்காங்க வாரியங்காவலிருந்து மணிசேகர், கதிரவன், கொளஞ்சிநாதன், பட்டாளம் ரமேஷ், வில்லிவாக்கம் குபேந்திரன். இவர்களுடைய விருப்ப பாடல் கேட்கலாம் தர்பார் திரைப்படத்திலிருந்து.

0: சும்மா கீழ்.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
8: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா, கவலை வேண்டாம்.
9: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
8: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
9: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
10: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
11: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
10: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர்

0: ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
1: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th Cross தலைநகர் திருச்சி.
2: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம். இதே ராகம். 8:40 ஆயிடுச்சு. நம்ம கேட்கலாம் அடுத்த பாட, டியூட் படத்துல இருந்து. இந்த பாடலை கேட்டிருக்காங்க வடக்கு சாலைப்பட்டியிலிருந்து நியூட்டன், மலர்வழி, தருண், சமிதா மற்றும் திருச்சியிலிருந்து ஜோ. இவர்களின் விருப்ப பாடல் கேட்கலாம்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம்.

0: ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா, கவலை வேண்டாம்.
2: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
1: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
2: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
3: 8:45 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் இதே ராகம் நிகழ்ச்சி கேட்டுருக்கோம். அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க மதுரை மணிநகரத்திலிருந்து சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், மீனாட்சி இவர்களின் விருப்ப பாடல். ஜூ திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

இன்று காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில் வீட்டு தோட்டத்திற்கு நல்ல விதைகள் என்ற தலைப்பில் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் என் புனிதவதி அவர்களுடன் பேச இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்கள் கேட்கணும், பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 246-102-1 என்ற எண்ணுக்கும், மற்றும் ஒரு எண் 240-102-1 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு பேசலாம். அப்படி இல்லைன்னா

8 546 102 1 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய குறுஞ்செய்திகளை கேட்கலாம். இன்றைய வசந்த அழைப்பு நிகழ்ச்சி காலை 9 மணிக்கு. நேர்களை இணைந்திருப்பது திருச்சி FM Rainbow 102.1.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில் பருவார் சைபால் சொரியா திறங்கோ சைபால் இடையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: ஒரு பெரிய காடு. அந்த காட்டுக்கு மத்தியில் ஒரு ஆசிரமம். அங்கே ஒரு முனிவர் இருந்தார். பல இடங்கள்லேருந்து வர்ற குழந்தைகளுக்கு அவர் வந்து பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஏழை பணக்காரர் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. எல்லாரும் அவர்கிட்ட தங்கள் பிள்ளைகளை வந்து அனுப்பி வச்சாங்க. மன்னர்களுடைய பிள்ளைகள் கூட அங்கே அவர்கிட்ட தான் படிக்கிறதுக்கு வருவாங்க. ஆனால் அந்த முனிவரை பொறுத்த வரைக்கும் எல்லா பிள்ளைங்களும் ஒன்று தான். இது யார் வீட்டு பிள்ளைன்னெல்லாம் பார்க்க மாட்டார். எல்லாரும் சமம். மாணவர்கள்லாம் அங்கேயே மாத கணக்கில் வருஷ கணக்கில் தங்கியிருந்து பாடம் கற்றுக்கிட்டு போகிறது வழக்கம். அவராக பார்த்து போன்னு சொல்கிற வரைக்கும் அங்கேயே இருக்கணும், படிக்கணும், குருகுல வாசம். ஒரு சமயம் ஒரு ராஜகுமாரனும் அவர்கிட்ட வந்து படிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு 15 வயசு இருக்கும். சில வருஷம் கழித்து அந்த முனிவர் தன்கிட்ட இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் பரீட்சை வச்சார். அவங்களுடைய அறிவு முதிர்ச்சியை கணிக்கிறதுக்காக பல சோதனைகள்லாம் வச்சார். ஒவ்வொருத்தராக பார்த்து இனிமேல் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறார். எல்லோரும் போயிட்டாங்க. கடைசியாக மிஞ்சியிருந்தது ஒரே ஒரு மாணவன். அவனை மட்டும் வீட்டுக்கு அனுப்பலை. யார் அந்த பையன் தெரியுமா? அவன்தான் அந்த ராஜகுமாரன். ராஜகுமாரனுடைய தந்தைக்கு அதுதான், அந்த ராஜாவுக்கு அங்கே வயசு ஏறிக்கிட்டே போகுது. என்ன இது, படிக்க போன பையன் இன்னும் திரும்பி வரலையே அப்படின்னு நினச்சார். வந்துட்டால் சீக்கிரமாக அவனுக்கு பட்டம் கட்டிவிட்டு நாம் விலகிக்கலாமே அப்படின்னு நினச்சார். கல்யாணம் வேறு பண்ணி பார்க்கணும் பையனுக்கு. ஆனால் பையன் வர்ற வழியை காணும். ராஜா பார்த்தார், சரி நேர்லேயே போய் என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு காட்டுக்கு புறப்பட்டார். அங்கே போய் முனிவரை பார்த்தார். முனிவர் வந்து இவரை அன்பாக வரவேற்று உட்கார வச்சார். அதுக்கப்புறம் ராஜா மெதுவா, எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டிங்களாமே, என் பிள்ளைய மட்டும் அப்படின்னு சொல்லி மெதுவாக இழுத்தார். முனிவர் வந்து இதுக்கு உடனே பதில் சொல்லலை. ராஜாவை கூப்பிட்டுட்டு போய் விருந்தினர் குடிசையில் தங்க வச்சார். அதுக்கப்புறம் சொன்னார், உங்கள் மகன் வந்து எல்லா பாடங்கள்லேயும் முதலிடம் வாங்கியிருக்கான். இப்படி முதலாவதாக வர்ற மாணவனுக்கு நாங்கள் இன்னொரு தேர்வு வைக்கிறது வழக்கம். அதுலேயும் அவன் வந்து முதலாவதாக வந்துட்டான்னா அவன் ஒரு பெரிய வித்வான் அப்படிங்கிற கௌரவத்தை அடைஞ்சிருவான் அப்படின்னார். அதாவது முனிவர் அப்படி சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு போயிட்டார் அவர். ராஜா அங்கேயே தங்கிட்டார். ராத்திரி படுத்து தூங்கினார். காலையில் எழுந்திரிச்சு அந்த குடிசைக்கு வெளியில் வந்தார் பல்லு விளக்கறதுக்காக. அந்த சமயத்தில் தூரத்தில் ஒருத்தன் ஒரு கையில் கோடாலியை வச்சுக்கிட்டு தலையில் ஒரு பெரிய விறகு கட்டை சுமந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி தெரிஞ்சுது. யாராவது விறகு வெட்டியாக இருக்கும் அப்படின்னு நினைச்சார் ராஜா. கிட்ட வந்ததும் உத்து பார்க்குறாரு. பார்த்தா அது தன்னோட புள்ளை. தகைச்சு போயிட்டார். என்ன இது, ஒரு ராஜகுமாரனை கூட இது மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாங்களே அப்படின்னு நினைச்சார். ராஜகுமாரன் வந்து விறகு கட்டை கொண்டுக்கிட்டு போய் கொல்ல பக்கம் வச்சான். அந்த சமயம் முனிவர் அங்கே வந்தார். என்ன மகனே, விறகு வெட்டிட்டு வந்துட்டியா? சரி, இப்போ வந்து ஒரு துடைப்பத்தை எடுத்துக்கோ. விருந்தினர் குடிசையின் வாசல் பக்கத்தை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுப்போ அப்படின்னார். அப்படியே செய்கிறேன் குருவே அப்படின்னு சொல்லிவிட்டு போனான். சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ராஜா பார்த்தார் இதை. உடனே ஓடியாந்தார். மகனே, என்ன காரியம் பண்ணுற, துடைப்பத்தை கீழே போடுனார். இப்போ அந்த ராஜகுமாரன் சொல்கிறான், தந்தையே, இது வந்து என்னுடைய குருதேவரோட உத்தரவு. இங்கே வந்து நான் ஒரு மாணவன். இங்கே அரசனும் ஒன்று தான், ஆண்டியும் ஒன்று தான். குருதேவர் சொல்கிறத மறுக்காமல் செய்கிறது தான் எங்கள் கடமை அப்படின்னா. இந்த சமயம் முனிவர் அங்கே வந்தார். இவனை வந்து முதுகில் தட்டி கொடுத்தார். அப்புறம் ராஜா கிட்ட சொன்னார், அரசே, உங்கள் புள்ள எங்கள் கடைசி தேர்வுலேயும் வெற்றி பெற்றுட்டான். பணிவு தான் மாணவர்களின் மிக உயர்ந்த குணம். குருநாதர் சொல்கிறது மனசுக்கு பிடிக்கலன்னா கூட மறுக்காமல் செய்யணும். அப்படி செய்கிறதுனால எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விவேகம் அவங்களுக்கு வந்துடும். செய்யக்கூடாததை கூட பெரியவங்க சொல்லிவிட்டால் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற பணிவு அவங்களுக்கு வந்துடும். இந்த குணம் வந்துட்டுதுன்னா அவங்க எத்தனை கடினமான வேலையாக இருந்தால் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சுருவாங்க. தூக்கத்திலேயும் அப்புறம் துக்கத்திலேயும் தோண்டு போட மாட்டாங்க.

0: இந்த பணிவும் விவேகமும் அவங்கக்கிட்ட மன உறுதியை ஏற்படுத்தும். அந்த உறுதி உங்கள் பையனுக்கு வந்தாச்சு, இனிமேல் அவனை நீங்கள் அழைச்சிட்டு போகலாம், அவன் நிச்சயமாக பேரும் புகழும் பெறுவான் அப்படின்னாரு. ராஜா அவரை பார்த்து, குருதேவா புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிக்கணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் மகனை அழைச்சிக்கிட்டு நாட்டுக்கு திரும்பி வந்துட்டார். இந்த கதையை இன்று ஒரு தகவலில் சொல்லுங்கள் சார், உங்கள் நிகழ்ச்சியில் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் கேட்டால் பணிவாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். சரி சொல்லுவோம், அதுக்கு முன்னாடி நேரிலேயே ஒரு பையன்கிட்ட சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு தோணுச்சு. உடனே ஒரு பையனை கூப்பிட்டோம். ஏன்பா, உங்கள் வாத்தியார் உனக்கு இது மாதிரி ஒரு பரீட்சை வச்சா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டோம். நானும் அப்படி தான் சார் நடந்துக்குவேன், விறகு விட்டுவேன், தொடப்பத்தினால் கூட்டி சுத்தம் பண்ணுவேன், உடனே செஞ்சு முடிச்சுருவேன் சார் அப்படின்னா. பலே பரவாயில்லையே அப்படின்னோம். ஆமாம் சார், அப்படி செஞ்சால் தானே வீட்டுக்கு அனுப்புவார், இல்லைன்னா இன்னொரு வருஷம் இங்கே இருந்து படின்னு சொல்லி விடுவார், அதனால் அப்படி செய்வேன் அப்படிங்கிறான் அந்த பையன்.
1: நேயர்களது வரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி FM ரெயின்போ 102.1 இதய ராகம் நிகழ்ச்சியில நிறைவு பாடல் கேட்கலாம். தேனியிலிருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரித்தன், தாசன் இவர்களின் விருப்ப பாடல் யூத் திரைப்படத்திலிருந்து.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இதயராகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி தொடர்வது.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். நாட்டின் இளைஞர்கள் தொடர் முயற்சி அர்ப்பணிப்பு மூலம் தங்கள் திறமைகளை செம்மைப்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இத்தகைய பண்புகளை கடைபிடித்து உலகம் முழுவதும் இந்தியாவின் புகழை இளையோர் பறைசாற்றி வருவதாக பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்கிறார். பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்படும் நிலையில் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னை பனையூரில் இன்று மாலை நடைபெறுகிறது. MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான முதல் சுற்று கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. அகில இந்திய இடஒதுக்கீட்டிற்கான கலந்தாய்வு வரும் 17 வரை நடைபெறுகிறது. வரும் 13 முதல் 23 வரை நடைபெறும் மாநில ஒதுக்கீட்டு கலந்தாய்வில் இடம் தேர்வு செய்தோர் வரும் 28 கல்லூரியில் சேர வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் நாளை சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெறுகின்றன. மாவட்ட அளவிலான கண்காணிப்பு அலுவலர்கள் சிறப்பு பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நாளை முற்பகல் 11 அளவில் கூட்டப்பட வேண்டும் என அனைத்து கிராம ஊராட்சி தலைவர்கள் மற்றும் அனைத்து வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார்.
4: நடைபெறும் கூட்டங்களை கண்காணித்திட மாவட்ட அளவிலான கண்காணிப்பு அலுவலர்கள் சிறப்பு பார்வையாளர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளதுடன் உரிய காவல் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட அளவில் நடைபெறும் இச்சிறப்பு கிராம சபை கூட்டங்களை மிக சிறப்பான முறையில் நடத்தி முடிக்க மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். திருப்பத்தூரில் இருந்து அனுராதா.
2: கர்நாடக கபினி அணையிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை இன்று அதிகாலை வந்தடைந்த நிலையில் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து தற்போது 16,000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. இது மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சிக்ககள்ளி கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் புகுந்த காட்டியானையை 1 போராட்டத்திற்கு பின்னர் வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். திருச்சி சமயபுரம் அருகே நள்ளிரவு நேரிட்ட சாலை விபத்தில் 3 உயிரிழந்தனர். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சமயபுரம் பள்ளிவிடை பாலம் அருகே காலும் ஆம்னி பேருந்தும் மோதிய விபத்தில் இந்த சம்பவம் நேரிட்டது. படுகாயமடைந்த 7 மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. இந்தியா சார்பில் கிடாம்பி ஸ்ரீகாந்த், கிரண் ஜார்ஜ், தருண் மண்ணைப்பள்ளி, மஞ்சுநாத் உள்ளிட்டோர் இதில் களமிறங்குகின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10
0: திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1,500 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வசந்த அழைப்பு. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில வீட்டு தோட்டத்திற்கு நல்ல விதைகள் பத்தி நமக்கு சொல்ல இருக்கிறாங்க சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் என் புனிதவதி அவர்கள் நேரலையில. நேர்களே, இதுல நீங்களும் பங்கேற்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகளுக்கு

0: 241 அப்படிங்கிற தொலைபேசி எண்லயோ இல்லன்னா 938-546-1021 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு குறுஞ்செய்தியாகவும் நீங்க அனுப்பி வைக்கலாம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்த எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
1: நேரில் வணக்கம். பொதுவாக ஒரு நல்ல சாப்பாடு சுவையான சாப்பாடு செய்யறது எப்படி அப்படின்னு நம்ம பேசலாம். பட் ஆனால் அது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு டாபிக் ஆகிடும். யார் சமைக்கிறது, நீ சமைக்கிறதா, நான் சமைக்கிறதா, இல்லை அதுக்கு என்ன காரணம், நான் சமைக்கிறது தான் நல்லா இல்லையா, இது மாதிரியான பல கேள்விகள் வரும். ஆனால் ஒரு நல்ல சாப்பாடுக்கு ரொம்ப முக்கியம் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு ரசாயனம் இல்லாத ஒரு காய்கறி. பொதுவாகவே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளாக ஒரு விஷயத்தை வளர்த்து அதை வந்து நம்ம வீட்டில் பயிர் செஞ்சு சாப்பிடும்போது அதோட சுவை உண்மையிலே கூட தான் இருக்கும். ஒரு சமயம் அது நம்ம உழைச்சி நம்ம பார்த்து பண்ணனால வந்த ஒரு காரணமாக அது நம்ம மனதில் அப்படி பதிஞ்சு அதனால நமக்கு அது சுவையாக தெரியுதா இல்லையான்றது தெரியல. ஆனால் நம்மளாக ஏதோ ஒன்று போட்டோம், ஒரு சின்ன ஒரு கத்திரிக்காய் போட்டு அந்த கத்திரிக்காய் வந்ததுன்னா கூட அந்த கத்திரிக்காயோட சுவை அப்படிங்கிறது ரொம்ப தனியாக இருக்கும். அதில் செய்யும்போது கண்டிப்பாக உணவும் சுவையாக தான் இருக்கும். ஒரு நல்ல சுவையான ஆரோக்கியமான உணவு வந்து ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். இப்போ பொதுவாக பார்த்தோம்னு வச்சிங்களேன், நம்ம வசந்த அழைப்பிலே கூட வியாழக்கிழமைகளில் இது மாதிரி மணலம் மருத்துவர்லாம் யாராவது வந்தோம்னா ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி கேட்டோம்னா எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்வாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணலாம்னா அதுக்கு நிறைய வழி சொல்லுவாங்க. ஆனால் எளிமையான ஒரு வழி அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச வழினா உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு மாடித்தோட்டம் போடுங்க, கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் குறையும். இது ஒரு மணல மருத்துவர் தான் சொல்லணும்னு இல்லை, நாங்கள் கூட சொல்லலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து ஒரு நல்ல மாடித்தோட்டம் போடுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும், அதுவும் இது ஆடி மாதம். ஆடி மாதத்தில் நீங்கள் தாராளமாக ஒரு இந்த மாதிரியான காய்கறி பயிர்களை போடும்போது நல்லா வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் நம்ம கூட திருச்சிராப்பள்ளி சிறுமணி வேளாண் அறிவியல் நிலையத்தோட திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் புனிதவதி நம்ம கூட இருக்கிறாங்க. மேம் வணக்கங்க. மேம்
2: வணக்கம்ப்பா.
1: ஒரு மாடித்தோட்டம் போடுறது அப்படின்றது எந்த அளவுக்கு எளிமையானது அது முதல்ல சொல்லுங்க. ஏன்னா எளிமையா இருந்ததுன்னா தான் நிறைய விஷயம் நம்ம செய்யணும்னு தோணும். இப்போ நம்ம கிட்ட நிறைய கன்ஸ்ட்ரெயின் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு இடவசதி இருக்கும். ஒரு சிலர் அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து மாடி வீட்டில் இருப்பாங்க, தனி வீடாக இருப்பாங்க, பின்னாடி இடம் இருக்கும், இடம் இல்லாமல் இருக்கும், இது மாதிரி பல கண்டிஷன்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது மாடித்தோட்டம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் சரிப்பட்டு வருமா?
2: கண்டிப்பாக மாடியில் இப்போ பார்த்தீங்கன்னாப்பா எல்லாமே வந்து இட நெருக்கடி ஆயிடுச்சு. இட நெருக்கடியில் வந்து பன்மாடி குடில் தான் நிறைய வந்து இப்போ நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி வந்து அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறவங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ மோர், பச்சை கலரில் அந்த பேக் இருக்கும், அந்த க்ரோ மோர் பேகு, அந்த பேகை வந்து பயன்படுத்தி நம்ம இருக்கிற இடத்துல, அதாவது கம்மியான இடத்துல நம்ம வீட்டுக்கு தேவையான, நம்ம ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னு வச்சு, ரெண்டு குழந்தைங்க அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, நாலு பேர்த்துக்கு தேவையான காய்கறியை அவங்களே உற்பத்தி பண்ணிக்கலாம். ஸோ உற்பத்தி பண்ணுறது மட்டும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவும் சாப்பிடலாம், அங்கக முறையிலும் இயற்கையில் வந்து நம்ம விளைவிச்சு சாப்பிடலாம். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளே விளைவிச்சு நம்ம வந்து அந்த காய்கறியை செய்யும்போது அதுக்கு ருசியும் மனமும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி தான் நம்ம கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து அதை நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து வளர்த்துருக்கோம். அப்போ அந்த காய்கறியை பறித்து கொடுக்கறது, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு ரெண்டு காய் கொடுக்கும்போது உண்மையிலே வந்து அது ரொம்ப மன திருப்தியாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற இடத்துல ஒரு சின்ன பால்கனி இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த பால்கனியில் ஒரு ரெண்டு க்ரோமர் பேக் வச்சுக்கலாம். ஸோ அந்த ரெண்டு க்ரோமர் பேக்கில் எங்களோட தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துலேருந்து விதை வில்லைகள் நாங்கள் வந்து வெளியிட்ருக்கோம். எங்களோட இது விதை அறிவியல் நுட்பவியல் துறையிலேருந்து அந்த விதை வில்லைகள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சாக்லேட் மாதிரி இருக்கும். சாக்லேட்டு வந்து நம்ம டெய்ரி மில்க்கு பார் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சாக்லேட் மாதிரி இருக்கும். பட் அதில் வந்துட்டு ஒரு பாக்ஸ் எடுத்துட்டா 50 ரூபாய் தான். அந்த பாக்ஸுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா 8 வில்லைகள் இருக்கும், விதை வில்லைகள். அந்த ஒவ்வொரு இதுலேயும் வந்து தக்காளி, வெண்டை, கத்திரிக்காய் இந்த மாதிரி விதைகளை வந்து விதை நேர்த்தி பண்ணி அந்த விதை வில்லையில் வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி விதைகளை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து மக்கின எரு இல்லைன்னா மண்புழு உரம், இதில் செம்மண், மணல், மண்புழு உரம் இதை மூணையும் வந்து சரிசமமாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து சரிசம பங்காக எடுத்துகிட்டு அதில் வந்து கலந்து போட்டுட்டு நீங்கள் விதையை ஊனி வச்சுட்டு தண்ணி விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வந்து விதை முளைச்சி வந்துடும்.
1: சரிங்க. இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு இப்போ ஒரு ஸ்டாண்டர்டான மாடித்தோட்டம் அப்படின்னா என்னென்ன விஷயம்லாம் இருக்கலாம் ஒரு வீட்டில் வந்து நம்ம எல்லாத்தையும் வளர்க்க முடியுமா அப்படின்னு தெரில. ஒரு சிலர் ரொம்ப சிறப்பாக செய்கிறவங்கலாம் இருப்பாங்க, அவங்க வீட்டில் வந்து வாழை மரம் கூட வச்சு வளர்த்துட்டு இருப்பாங்க மாடி தோட்டத்தில். இல்லை வாழை மரம் இதெல்லாம் கூட வைக்கிறாங்க, குரோ பேக்லேயே வளர்க்குறாங்க, ஒரு சிலர்லாம் வளர்க்குறாங்க. பட் ஆனால்

0: நீங்க சொன்னப்ப ஒரு பால்கனி சைஸ் தான் நம்மளோட இடம் இருக்கு, அங்கதான் கொஞ்சம் எப்பயாவது ஒரு ஒடி தான் நமக்கு இந்த சூரிய வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்ற பட்சத்துல குறைந்தபட்சம் என்னென்ன விஷயங்களோட நீங்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஆரம்பிக்கும் போது எல்லாத்தையும் பெருசாவே நம்ம ஆரம்பிக்க முடியாது, சின்னதாக தான் ஆரம்பிக்கணும். சின்னதாக நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல என்னென்ன காய்கறிகள்லாம் நம்ம எடுத்துக்கலாம், கொஞ்சம் எளிமையா இருக்கும், பெரிய அளவுக்கு தொந்தரவு இருக்காது, அந்த மாதிரி இதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுவீங்க?
1: இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம்ப்பா, வெண்டை போட்டுக்கலாம், கத்திரிக்காய் வச்சுக்கலாம், அப்புறம் வந்து வெந்தயக்கீரை, வெந்தயக்கீரை, புதினா, கொத்தமல்லி, இந்த இதெல்லாம் வந்து புதினா கொத்தமல்லிலாம் ரெகுலராக சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் வெந்தயக்கீரையில் நல்லா வந்து புரதச்சத்து அதிகமாக இருக்கும். முளக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை இதையெல்லாம் கூட வந்து நம்ம க்ரோமோர் பேக்கில் வந்து போட்டு நம்ம வந்து அந்த காய்கறியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், கீரையும் பயன்படுத்திக்கலாம்.
0: சரிங்க மேம், இப்போ நம்ம டிசைட் பண்ணிட்டோம் நம்மளோட தோட்டத்துக்கு வந்து இப்போ இதுதான் நம்ம பால்கனி சைஸ் தான் இருக்கு நம்ம இடம் அப்படின்றப்போ ஒரு 4-5 க்ரோ பேக்கோட நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல இப்போ இதெல்லாம் நம்ம இந்த விதைகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட யூனிவர்சிட்டிலேருந்தே வர விதைகளை வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம், கொஞ்சம் சான்றளிக்கப்பட்ட விதைகளாக இருக்கும்,
1: கண்டிப்பாக
0: விலையும் கொஞ்சம் கம்மியாக
1: தான் இருக்கும்.
0: சரி, அது மாதிரி அவங்க பயன்படுத்தும் போது முதல்ல செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன? இப்போ நீங்கள் சொன்னாப்பில் வளர்த்த அந்த வளர் ஊடகத்துக்கு என்னென்னலாம் எடுத்துக்கலாம் அவங்க?
1: அந்த ஊடகம் வந்து ப்ரிப்பரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து செம்மண், மணல், தொழு உரம் இல்லைன்னா மண்புழு உரம், இதை வந்து 1:1 ratio, ஒரு பங்கு எல்லாமே ஈக்குவலாக ஒவ்வொரு பங்கு நம்ம எடுத்துகிட்டு கலந்துட்டு அந்த மீடியமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஊடகமாக. இதில் வந்து நீங்கள் எந்த ரகத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ எங்களோட வேளாண்மை பல்கலைக்கழகத்துலேருந்து வந்து கோஃபை வந்து நம்ம வந்து தக்காளி விதையெல்லாம் விட்டுருக்கோம் ரகங்கள்லாம். ஸோ அந்த விதையை வந்து நம்ம வந்து சான்றளிக்கப்பட்ட விதையை வாங்கி
0: உபயோகப்படுத்துறது. இப்போ நான் கேட்குறேன், விதையாக போடுறது நல்லதா இல்லை நம்ம நாற்று மாதிரி வாங்கி நட்டுக்கிறது ஈஸியாக இருக்குமா?
1: இப்போ அந்த பன்மாடி குடியில் இருக்கவங்களுக்கெல்லாம் நாற்று வாங்கி நட்டுக்கிறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழித்தட்டு முறையில் வந்து நாற்று வந்து விற்கிறாங்க,
0: உற்பத்தி
1: பண்ணி விற்கிறோம். இப்போ எங்களோட
0: வேளாண்மை
1: அறிவியல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பக்கம் நம்ம திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மணப்பாறை கத்திரிக்காய் வந்து ரொம்ப பிரபலம் மக்களிடையே. நம்ம கத்திரிக்காய் போட்டால் வந்து கறி மாதிரி கரையாக இருக்கும். ஸோ அந்த கத்திரிக்காய் விதை நாற்று வந்து நாங்கள் குழித்தட்டு முறையில் போட்டிருக்கோம், எங்கிட்ட கூட விவசாயிகள் வாங்கி பயன்படுத்திக்கலாம்.
0: சரிங்க,
1: விவசாயியாக இருக்கட்டும் இல்லை பன்மாடி குடியில் இருக்கவங்க கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு நாற்றோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபாய்.
0: இப்போ நம்ம ஒரு க்ரோ பேக்கில் எத்தனை வரைக்கும் வளர்க்க முடியுமே? இப்போ ஒரு தக்காளி அப்படின்னா எத்தனை வளர்க்கலாம் நம்ம அதில்?
1: இப்போ தக்காளி செடியெல்லாம் ஒரு செடி வச்சுக்கலாம்ப்பா, ஒரு செடி வச்சுக்கலாம். கத்திரி ஒரு
0: விதையா போட்டோம்னா அப்ப எப்படி போடுறது? நம்ம விதையா போட்டு உற்பத்தி பண்ணி போட்டாலும் நம்ம நாத்து உற்பத்தி பண்ணி தான் போடணுமா?
1: இல்லை இப்போ நீங்க விதையா போடுறீங்கன்னு வச்சுங்களேன், ஆனா விதைக்கும் முன்னாடி வந்து விதை நேர்த்தி வந்து முக்கியமா பண்ணணும் எந்த விதையா இருந்தாலும் சரி.
0: சரி, இப்போ இதெல்லாம் வந்து உங்கள்ட்ட இருக்க விதை நாத்து வாங்குறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க சொன்னாப்ல இந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, புதினா அவங்க வாங்கிட்டு வந்தாங்கன்னா அந்த இதே கிள்ளி
1: நட்டி வச்சிடலாம்.
0: கொத்தமல்லியை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டுல இருக்க விதையை கூட அவங்க தேய்ச்சி அதை கூட பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி தக்காளி கூட வீட்டுல யூஸ் பண்றதே கூட சில சமயம் அவங்க போட்டுப்பாங்க, அது மாதிரி போட்டுக்கலாமா?
1: போட்டுக்கலாம், போட்டுக்கலாம், கண்டிப்பா போட்டுக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி வந்து இது நம்ம சில தக்காளி வாங்கும்போது அடிபட்டிருக்கோம், கெட்டு போயிருக்கோம். ஸோ அந்த விதையை வந்து நம்ம புழிஞ்சு எடுத்துட்டு அதை நிலையில நல்லா உணர்த்திட்டு அந்த விதையை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம், உற்பத்தி பண்ணிக்கலாம். கொத்தமல்லியை பொறுத்த வரைக்கும் வந்து கொத்தமல்லியை வந்து நேரடியாக போட்டால் வந்து அது முளைக்காது, ரெண்டாக உடச்சி, உடச்சி ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதில் வந்து குமாரின்னு ஒரு கெமிக்கல் இருக்கு ரசாயனம். ஸோ அது வந்து வளர்ச்சியை வந்து முளைச்சி வர்றதை வந்து தடுக்கும். அதனால அந்த குமாரின் கண்டென்ட் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம தண்ணியில் வந்து ஊற வச்சோம்னு வச்சிங்களேன் ஒரு 1/2 மணி நேரம். அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, கொத்தமல்லியை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி தரையில் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டு ரெண்டாக உடச்சி அந்த மீசோகார்ப்பை ரிமூவ் பண்ணிட்டு தண்ணியில் ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு விதைச்சோம்னா கண்டிப்பாக வந்து நல்ல முளைப்பு தரும்.
0: இப்போல்லாம் நம்ம சந்தையில் பார்க்குற கொத்தமல்லி ரொம்ப பெருசாக நீளமாக இருக்கு மேம், அதை நிறைய பேர் விரும்புறது இல்ல. நாட்டு கொத்தமல்லியை தான் நிறைய பேர் விரும்புறாங்க, அது நிறைய சந்தையில கிடைக்கிறது இல்ல. இப்போ நம்ம வந்து ஒரு நாட்டு கொத்தமல்லியை தான் வளர்க்கணும் அப்படின்னா நம்ம பயன்படுத்துற அந்த இதையே வளர்த்தோம்னா வருங்களா இல்ல அதுக்குன்னு ஏதாவது ஸ்பெசிபிக்கா விதை இல்ல?
1: இப்ப என்ன வந்து பாத்தீங்கன்னா அந்த நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் நீளமா இலை அகலமா இருக்கிறது வந்து அதெல்லாமே வெரைட்டிஸ், அதனால ரகங்களை வந்து இப்ப மக்கள் விரும்புறது இல்ல. சின்ன தலை,
0: ஏன்னா இதுல வாசனை வந்து நல்லா இருக்கும்.
1: நாட்டு கொத்தமல்லியில இப்ப எப்படி நெல்லுல பாரம்பரிய நெல் ரகங்கள் போறாங்களோ அது மாதிரி வந்து கொத்தமல்லியில பாத்தீங்கன்னா நாட்டு
0: கொத்தமல்லி நாட்டு
1: ரகங்கள் நிறைய, கத்திரிக்காய், தக்காளி எல்லாத்துலயுமே வந்து நம்ம நாட்டு ரகங்களே இருக்கு. ஸோ அந்த ரகத்தை கூட பயன்படுத்திக்கலாம். அப்படி போகும்போது கொஞ்சம் வந்து பூச்சி நோய் தாக்குதல் எல்லாம் இருக்காது.
0: சரிங்க. நாட்டு நாம நாட்டு வெரைட்டிஸ் போடும்போது பெரிய அளவுக்கு தாக்குதல்
1: பெரிய அளவுக்கு தாக்குதல் இருக்காது.
0: சரி.

0: இருக்காது.
1: இப்ப நாட்டு கொத்தமல்லிக்கு அவங்க இப்ப சாதாரணமா இருக்க விதைகளை போட்டாலே நாட்டு கொத்தமல்லியே தான் வருமா? அதுதான் கேள்வி.
0: இல்ல, நாட்டு கொத்தமல்லி வந்து அந்த சின்ன இலையா இருக்கு இல்லைங்களா, அது விவசாயிகள் வந்து நிறைய பேர் வந்து வளர்த்துட்டு வராங்க. ஏன்னா வந்து மக்கள் வந்து நாட்டு கொத்தமல்லி வாசனையா இருக்கனால விரும்புறதுனால அவங்க கிட்ட இருந்து விதைய வாங்கிக்கணும். அந்த விதையை தான் போடணும்.
1: அந்த விதையை போட்டோம்னா
0: தான் நமக்கு நாட்டு கொத்தமல்லி விதை கிடைக்கும்.
1: சரிங்க மேம், தொடர்ந்து பேசுவோம் மேம். நிறைய முக்கியமான தகவல் சொல்லிட்டு இருக்கீங்க. நல்ல சுவையான ஒரு உணவுக்கு அடிப்படை, நல்ல ஆரோக்கியமான உணவுக்கு அடிப்படை வந்து நல்ல காய்கறிகள். தினந்தோறும் நம்ம பொதுவாக டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, சாப்பாடு வச்சிருக்க இடத்துல காய்கறியும் காய்கறி வச்சிருக்க இடத்துல சாப்பாடும் வச்சுக்கோங்கன்றாங்க. ஆனா என்ன ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்னா, நம்ம அதிகபட்சமா இந்த ரசாயனம் பூச்சிக்கொல்லி போடுறதுல வந்து இந்த ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் தான் நிறைய நம்ம பெஸ்டிசைடு யூஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு
0: பயன்படுத்த.
1: அப்படி இருக்கும் பொழுது அதை நம்மளே உற்பத்தி

0: யூஸ் வந்து ரொம்ப
1: அதிகமா
0: ஜாஸ்தியா
1: இருக்கு
0: இருக்கு.
1: பயன்படுத்த.
0: அப்படி இருக்கும் பொழுது அதை நம்மளே உற்பத்தி பண்ணிட்டோம்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுக்கு அது உத்தரவாதமாக இருக்கும். அதுக்காக தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பேசிட்டு
1: கண்டிப்பா
0: இருக்கோம்.
1: கண்டிப்பாக
0: நீங்களும் உங்களோட கேள்விகளை வந்து தாராளமாக கேட்கலாம் ஒரு பாடலுக்கு பின்பு.
2: சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையின் குழந்தைகள் ஆரோக்கிய திட்டம். தனலட்சுமி அம்மையாரின் நினைவாக இங்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ₹7,000 அன்பு பரிசு.
3: குழந்தை பிறந்த நாள் முதல் 3 நாட்களுக்கான பிரசவ சேவைகள் முற்றிலும் இலவசம். பிறந்த நாள் முதல் 5 வயது வரை அனைத்து தடுப்பூசிகளும் இலவசம். மருந்துகள் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் குழந்தைகள் நல ஆரோக்கியத்தில் என்றென்றும் அக்கறையுடன் சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை.
2: மேலும் விவரங்களுக்கு 9477694776.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
8: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
9: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
10: திருச்சி FM ரெயின்போ 102.1 வசந்த அழைப்பு நிகழ்ச்சியை கேட்டு அணிச்சிருக்கோம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம்.
11: கல்யாணத்துல கவனிச்சியா,
12: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
11: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
13: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருண் கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வசந்த அழைப்பு நிகழ்ச்சி கேட்டணிச்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வீட்டு தோட்டத்திற்கு நல்ல விதைகள் பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். நீர்களே இதுல நீங்களும் பங்கேற்கலாம். 4141 240 101 240 101 அப்படிங்கிற தொலைபேசி எண்லையும், இல்லனா 9385461 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு குறுஞ்செய்தியாகவும் நீங்க அனுப்பி வைக்கலாம்.
2: இப்போ இதெல்லாம் நம்மளோட கேள்வி கேட்கறது ஒரு விவசாயி இருக்காங்க சார், அவங்களோட கேள்வி கேட்கலாம்.
3: கேட்கலாம்
4: சார். தஞ்சாவூர் மாவட்டம், ஒரக்கநாடு வட்டம், புலவன்காடு, மாரியப்பன்.
2: கேளுங்க கேளுங்க
3: சொல்லுங்க சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்க மாட்டேன். நீங்க நல்லா
3: இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார்.
4: இன்றைக்கு உண்மையிலே நல்ல தலைப்பு எடுத்திருக்கீங்க. ஆடி மாசத்துக்கு ஏற்ற தலைப்பு உண்மையிலே. வானொலிக்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.
3: நன்றி சார், நன்றி சார்.

0: ஏன்னா ஆடிப்பட்டம் தேடி மிதின்னு சொல்லுவாங்க. இப்ப காய்கறி தான் இந்த மாசத்துல அதிகமா நம்ம சாகுபடி செய்யறது.
1: கண்டிப்பா
0: நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடித்தோட்டம் அமைக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நகரப்புறத்துல வந்து மாடித்தோட்டத்தை நல்லா பேசிட்டு இருக்காங்க. ஆனா கிராமப்புறத்துல நாங்க வந்து அதை செய்யறதுக்கு முன் வரலையே அப்படின்னா இங்க எங்களுக்கு ஒரு அச்ச உணர்வு இருக்கு. இந்த மாடியில இந்த மாடி தோட்டத்துல வந்து செஞ்சோம் அப்படின்னா மாடி வீடு பாதிக்குமா அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு எல்லாருக்கு மத்தியிலுமே இருக்கு.
2: தண்ணி
1: எல்லாம் லீக் ஆகும் போது அந்த பில்டிங் ஏதாவது ஆயிருமா அப்படின்னு கேக்குறாரு. ஓகே சார், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்ப மாடி தோட்டத்துல வந்து பெரிய லெவல்ல பண்ண போறோம் அப்படின்னா கீழே கூட நம்ம வந்து தரையில வந்து நம்ம தண்ணி லீக் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து இப்ப நிறைய வந்து தகரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூப் மெட்டல் ரூப் வந்து ரொம்ப கம்மியான ரேட்ல கூட விக்குது.
2: சரிங்க.
1: ஸோ அந்த மாதிரி ரூப் அடியில போட்டுட்டு அதுக்கு மேல குரூப் பேக் வைக்கும்போது எந்த விதமான தண்ணி வந்து பில்டிங்ல லீக் ஆகாது. சில டைம் வந்து நம்ம பாட்டட் பிளான்ட்ஸ் தொட்டியில வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், குரோ மோர் பேக் இல்லாம தொட்டிக்கு போறோம் அப்படின்னா தொட்டியில வந்து அடியில வந்து தண்ணி தேங்கி நிக்கிறது ஒரு பிளேட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த பிளேட்ல வந்து நீங்க தண்ணி எக்ஸஸா போகுது அப்படின்னா கூட அதிகப்படியான தண்ணி வந்து அந்த பிளேட்ல தங்கிருமே தவிர அதை விட்டு வந்து லீக் ஆகாது.
2: சரிங்க.
1: இப்ப ஐயா சொன்ன மாதிரி புலவன்கடை மாரியப்பன் ஐயா சொன்ன மாதிரி வந்து அங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு கொள்ளை அதிகமா இருக்கும் நிலம் பின்னாடி, அவங்க மாடி தோட்டத்துக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது.
2: நகரத்துல கூட நிறைய பேர் ஆர்வத்தோட மாடி தோட்டம் போடுறாங்க, இது பண்றாங்க. கிராமங்கள்ல அவங்கள்ட்ட இருக்கிற கொள்ளைப்புறங்களை கூட இந்த மாதிரி சின்ன வீட்டு தோட்டம் மாதிரி போடுறாங்களான்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. வீட்டு தோட்டங்கள் இப்ப ரொம்ப
1: குறைஞ்சிட்டு வருது. கண்டிப்பா. அதாவது சார், பின்னாடி இருக்கிற நம்ம கொல்லப்புறத்துல இருக்க ஏரியாவை வந்து நல்லா வந்து ஊட்டச்சத்து மிக்க காய்கறி தோட்டமா ஆக்கலாம்.
2: சரிங்க.
1: அது கண்டிப்பா வந்து நம்ம ஒரு சும்மா வந்து மினிமம் ஒரு 2-5 சென்டர் நிலம் இருந்தா கூட போதும். ரொம்ப பெருசிய லெவல்ல தேவையில்லை. 5 சென்டுக்குள்ள கூட நம்ம வந்து நல்ல காய்கறியை வந்து உற்பத்தி பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான வந்து பாத்தீங்கன்னா ஒரு பப்பாளி மரம் வளர்த்துக்கலாம், ஒரு எலுமிச்சை வச்சுக்கலாம், ஒரு வந்து சப்போஸ் ஒரு கொய்யா கண்ணு கூட வச்சுக்கலாம் இது சைடில். அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மல்டி விட்டமின் இது தவசிக்கீரைன்னு சொல்லுவோம். அந்த தவசிக்கீரையில வந்து நிறைய மல்டி விட்டமின் நியூட்ரியன்ட் எல்லாம் இருக்கு. தவசிக்கீரை, கருவேப்பிலை, பப்பாளி இதெல்லாம் ஒரு ஓரமா வளர்த்துக்கிட்டு நடுவில் இருக்கிற ஏரியாவை சின்ன பாத்தி போட்டு அந்த கரையில வந்து கொத்தமல்லி இந்த மாதிரி வந்து கீரை வகைகள் ஒரு மேட்டு பாத்தி போட்டு சின்ன பேட்டு பாத்தி கரை இழுத்து விட்டா வந்து தக்காளி, கத்திரிக்காய், வெண்டங்காய், நம்ம வந்து கொத்தரங்காய்லாம் வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கிற உள்ள பயிர். ஒரு இப்ப சார் எங்களோட தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கிராப்டட் பிரிஞ்சால், அதாவது நம்ம ஒட்டு கத்திரி.
2: சரிங்க.
1: ஒட்டு கத்திரியில பாத்தீங்கன்னா வந்து அதாவது அடியில வந்து நம்ம சுண்டக்காய் இருக்கு இல்லைங்களா, சுண்டக்காய் வந்து வருஷம் முழுவதும் நிறைய 4-5 வருஷத்துக்கு மேல அதை காய்ச்சிட்டே இருக்கும். அந்த தண்டுல வந்து நம்ம வந்து என்ன ரகத்தை நம்ம விரும்புறோமோ, இப்ப நம்ம பக்கம் இங்க வந்து மணப்பர கத்திரிக்காய், இதுவே விரிஞ்சிபுரம் எல்லாம் போனீங்கன்னா முள்ளு கத்திரிக்காய். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியா பொறுத்து வந்து கத்திரிக்காயோட ப்ரிஃபரன்ஸ் வந்து கலர் ப்ரிஃபரன்ஸ் வந்து மக்களுக்கு வந்து வேரி ஆகும். ஸோ அந்த மாதிரி எந்த ரகத்தை வந்து அவங்களுக்கு அந்த பக்கம் ஃபேமஸா இருக்கோ அந்த ரகத்தை வந்து நம்ம வந்து ஒட்டு சேர்த்து அந்த ஒட்டு சேர்த்து உருவாக்கின கத்திரி செடியை நட்டோம்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு வந்து காய்ப்பு வந்து இருந்துகிட்டே இருக்கும்.
2: சரிங்க.
1: ஸோ ஒரு ஒரு குடும்பத்துக்கு 2 செடி வச்சா கூட போதுமானது.
2: சரிங்க. இப்போ நம்ம கூட இருக்கிற அடுத்த நேயரோட கேள்வி கேட்டலாம். கேளுங்க. கேளு கேளுங்க.
3: வணக்கம் ஐயா.
2: கேளுங்க ஐயா. கேளுங்க.
3: சார், இந்த நாட்டு கொத்தமல்லி எங்க கிடைக்கும்? விதை.
1: நாட்டு கொத்தமல்லி விதை வந்து நம்ம திருச்சி மாவட்டத்தில் இருக்க விவசாயிகிட்டே இருக்குங்க சார். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு சொன்னீங்கன்னா புதுக்கோட்டை, திருச்சி, எங்களோட தொடர்பில் இருக்க விவசாயிகிட்ட உங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம்.
2: நீங்க வேளாண் அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொண்டு வச்சுக்கோங்க. அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் நிகழ்ச்சி முடியும் போது அவங்க மேடமோட நம்பரையும் நாங்க தரோம், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்கு வேணும் அப்படின்ற பட்சத்துல அவங்களை அணுகுனீங்கன்னா எந்த விவசாயிட்ட நாட்டு கொத்தமல்லி இருக்கோ அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. சரி. அடுத்து வந்து இப்போ பழங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன மாதிரியான பழங்களை வந்து வீட்டுல வளர்க்கலாங்க மேம்?
1: அதாவது பின்னாடி கொள்ளையில சொல்றீங்கன்னா.

0: வீட்டு தோட்டத்துல கேக்குறேன்,
1: வீட்டு தோட்டத்துல வந்து நம்ம வந்து ஒரு பப்பாளி வச்சுக்கலாம்ப்பா, பப்பாளி, ஒரு கொய்யா கண்ணு, ஒரு சீத்தாப்பழம் வச்சுக்கலாம். இதுல எல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இருக்கு. சீத்தாப்பழம் நிறைய சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இது சப்போட்டா கூட ஒரு கண்ணு வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் அளவு கொஞ்சம் 10 சென்ட்டுக்கு மேல நிறைய இருக்கிற இடத்துல, இல்லைன்னா ஒரு மினிமம் 2 to 3 சென்ட் தான் இருக்கு அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் கண்டிப்பா ஒரு குடும்பத்துக்கு ஒரு பப்பாளி மரம் கண்டிப்பா இருக்கணும்.
0: சரிங்க மேம், தொடர்ந்து பேசுவோம்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களே, நாம இதுவரைக்கும் கேட்டோம் திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமிங் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் ஆணைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் ₹20,000 மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
8: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா, கவலை வேண்டாம்.
9: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
8: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
9: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
10: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: வசந்தழைப்பு நிகழ்ச்சி கேட்டணிச்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில வீட்டு தோட்டத்திற்கு நல்ல விதைகள் பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். நேர்களே, இதுல நீங்களும் பங்கேற்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள், கேள்விகளை கேட்க 4 3 1 240 102 1 240 6 102 1 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலையோ, இல்லனா 938 546 102 1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு குறுஞ்செய்தியாகவும் அனுப்பி வைக்கலாம்.
4: இப்ப நம்ம கூட இருக்கிற நேரோட கேள்வி கேட்கலாம்.
5: கேட்கலாம் சார.
4: கேளுங்க, உங்க கேள்வி கேளுங்க.
6: வணக்கம் சார்.
4: கேளுங்கம்மா.
6: மாத்து காலி தீபால் பேசுற சார். சிறப்பு வந்து அம்மாவுக்கு வணக்கம்மா.
5: வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா.
6: தோட்டத்துல எல்லா காயும் வச்சிருக்கேன்மா. மரம் செடி பழம்லாம் வச்சிருக்கேன். தாராளமா ஒரு இது இந்த சுண்டக்காய் செடி வந்துச்சு தானா?
5: சரிமா.
6: அது வந்து அதுல இருந்து பறிச்சு நல்லா சாப்பிட்டோம். ஆனா பாத்தீங்கன்னா அது வந்து கட் பண்ணி எடுக்கிறதா, அது அறுவடை செய்யும் போது நம்ம கையில பச்சை குத்துது. அது எப்படி அறுவடை பண்ணுன்னு தெரியல. ஆனா அது கீழே உள்ள கழிச்சு விட்டான் பாருங்க, கீழே உள்ள கீழே குப்பை கழிச்சு விட்டேன். அது வந்து காஞ்சி போச்சு. அது எதனால சொல்லுங்க. இன்னொரு கேள்வி வந்து, இந்த எங்க ஃப்ரெண்டு வந்து கத்திரிக்காய் கொண்டு வந்து கொடுத்தாங்கம்மா. கத்திரிக்காய் புடலங்க தோட்டத்துல காமிச்சது. அந்த புடலங்க அருமையா இருக்கு, நல்லா இருக்குது. இந்த கத்திரிக்காயில வந்து பாத்தீங்கன்னா நம்ம பல்லு
5: செய்யலாம் சார். அவங்க வந்து இந்த கத்திரி விதையில இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்களே காயில, அதுக்கு வந்து நீங்க வந்து கொஞ்சம் வந்து வேப்பங்கொட்டை, இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய வேப்பம்பழம் எல்லாம் கீழே விழுந்து வேப்பங்கொட்டை இருக்கும்லம்மா. வேப்பங்கொட்டையை வந்து இடிச்சிட்டேன் சார். 5% கரைசல், அதாவது வேப்பெண்ணெய் கூட அதுல வந்து வேப்பெண்ணெய் சேர்க்கும், வேப்பெண்ணெய் அடிக்கும் போது அதோட வந்து டீப்பால் சோப்பு தண்ணி கலந்து அடிக்கணும். அப்பதான் வந்து அது கண்டிப்பா அது நல்லா நம்ம வீட்டு காய்கறி தோட்டத்துல விளைஞ்சது சாப்பிடலாமா, அதனால எந்த விதமான பாதிப்பு கிடையாது. அது பூச்சியோட தாக்குதல் தான்.
4: இல்லைன்னா இவங்க என்ன பண்ணலன்னா, ஒரு சரியான இதை பார்த்து இவங்களே கூட இனிமேல் நம்ம வீட்டுக்கு தேவைப்படுதுன்ற பட்சத்தில் நல்லதாக பார்த்து கூட வளர்த்துக்கலாம்.
5: அவங்க சொன்னாங்க இல்லைங்க சார், சுண்டக்காய் செடியை வந்து காயை வந்து பறிக்கிறது. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டைக்காய்

0: பறிக்கும் போது கையில வந்து குத்தும் இல்லைங்களா, அதுக்காக வந்து சின்ன வந்து ஒரு குட்டி கத்தி மாதிரி வந்து இருக்கு ஹார்வெஸ்டர், அதை கூட நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம்.
1: சரி,
0: அந்த காயை
1: ஒரு கேள்வி இருக்காங்க கேள்வி கேளுங்க.
2: ஐயா அம்மா அவர்களுக்கு இருவருக்கும் என்னுடைய காலை வணக்கம்.
0: வணக்கம் சார்.
2: காட்டுவி என் பேர் ராமன்.
0: ஓகே சார்.
2: என்னுடைய வீட்டு தோட்டத்துல வந்து மாங்காய், சீதாப்பழம், பப்பாளி பழம் எல்லாமே வச்சிருக்கிறேன், சாப்பிடுறேன். இதுல பறவையின் மூலமாக அத்திப்பழ மரம் நிறைய இடத்துல முளைஞ்சிருக்கு, என் வீட்லயே முளைஞ்சு நல்லா காய்க்குது. இந்த பழங்கள் வந்து வேஸ்டா பழுத்து கீழே போட்டுது, இதை முறையாக எப்படி சாப்பிடுவேன்? நான் பழமா பறிச்சு சாப்பிடுறேன், அது பிச்சு பார்த்தா உள்ள கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாயா இருக்கு. அதனால அந்த பழத்தை எப்படி முறையாக சாப்பிடுவதுன்னு சொன்னீங்கன்னா நல்லா வசதியா இருக்கும்.
1: அத்திப்பழத்தை எப்படி சாப்பிடலாம், இல்லன்னா அத இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம்னா, நிறைய கீழே கொட்டிட்டு
0: இருக்காரு,
1: அதை ஏதாவது பிரிசர்வ் பண்ணி பயன்படுத்த முடியுமா? அதையும் கூட சொன்னீங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும் விதையோட. ஆமா, ஆனா வந்து அதை வந்து பிரசர்வேஷன் பண்ணி முறைப்படுத்தி அதை பக்குவப்படுத்தி சாப்பிடலாம். அப்படியே சாப்பிடுறது சண்டை கூட பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். கீழே விழாம ஒரு தார்பாய் போட்டு அதுல வந்து பழத்தை வந்து கீழே விழுந்துச்சுன்னு அதை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்ன ஐயா சொல்ற மாதிரி அங்கங்க வந்து பறவைகள் சாப்பிட்டுட்டு எச்சத்தை போடும் போது அது முளைச்சி வந்திருந்திருக்கும், ஒன்னும் தப்பு கிடையாது, பயன்படுத்திக்கலாம்.
1: அது வந்து ஆனா நல்ல சத்துள்ள ஒரு.
0: ஆமா கண்டிப்பா.
1: சோலார் ட்ரை மாதிரி ஏதோ ஒரு சின்ன பேக் வாங்கி இல்ல ஒரு நிழல்ல போட்டு காய
0: வச்சு சாப்பிடு. இப்ப நம்ம வீட்ல கூட வந்து காய வைக்கிறதுக்கு ஒரு 2 கிலோ 3 கிலோக்கு சின்ன மினி சோலார் ட்ரையர் இது இருக்கு சார், சோலார் ட்ரை. அதை பயன்படுத்தி அந்த ட்ரேக்குள்ளார உள்ள எல்லாம் வந்துட்டு மேல வந்து இந்த இது காக்கா கீக்கா எச்சம் போடாம இருக்கிறது கூட ஒரு மினி லெவல்ல கூட இருக்குது, அது கூட வந்து பயன்படுத்திக்கலாம்.
1: சரி,
0: நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
1: அடுத்து வாட்ஸ்அப்ல கேட்டிருக்காங்க, அவங்க கேள்வி கேட்கலாம்.
3: விஸ்வநாதன் குடியாத்தம், பீட்ரூட் கேரட் கேரட்டுக்கான சீட்ஸ் எல்லாம் எங்க கிடைக்கும்?
0: எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கியில் வந்து இருக்குங்க சார், வந்து பூசா சக்கி வெரைட்டி இருக்குது. பட்டு கேரட்டு பீட்ரூட் விதைகள் வந்து கிடையாது, வந்து தனியார்கிட்ட வாங்கிக்கலாம். ஐஏஹெச்ஆரில் ட்ரை பண்ணலாம். வெரி குட். எஸ் சார், பெங்களூரில் இருக்கிற ஐஏஹெச்ஆர் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச்
1: சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதை வந்து
0: நீங்க உங்களுக்கு சப்போஸ் அவருக்கு கேரட் பீட்ரூட் விதை தேவைப்படுதுன்னா எங்களோட வேளாண் அறிவியல் நிலையத்தில் வந்து அணுகுனாங்களே, நான் கண்டிப்பாக வந்து அரேஞ்ச் பண்ணி நான் தரேன் சார்.
1: சரிங்க. அடுத்து நம்ம கூட இருக்க ஒரு லிசனர் கேளுங்க கேள்வி.
4: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். வணக்கம் சார்.
4: ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி மச்சூர்லேருந்து சப்துல் குத்தூஸ் பேசுகிறேன்
0: மேடம். சொல்லுங்க சார்.
4: இது மாடி தோட்டங்கிறியா சார்? அது மாடி தோட்டத்தில் வந்து மாடியில மண்ணு பரப்பா அது அப்படி போடுறதா, இல்ல வந்து நம்ம கப்பல் போடுறதா? அதே மண்ணு போட்டா செம்மண் போடலாமா, களிமண் போடலாமா, எந்த மண் போடலாம், எந்தளவுக்கு போடலாம் சொல்லுங்க. அதே மாதிரி இந்த காலத்து மாடிகள் வந்து கட்டடங்கள் ஸ்ட்ராங் இல்லாம இருக்கு, அதனால கட்டடங்கள் பாதிக்கப்படுமா, இதோட விவரத்தையும் சொல்லுங்க
1: மேடம். சொல்லிட்டாங்க ஆல்ரெடி, கட்டடம் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆரம்பத்துல இருந்து கேட்டிருந்தீங்கன்னா குத்துஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் அது. சரி, க்ரோ பேக்ல என்னென்ன போட்டு வளர்க்கலான்றதையும் சொன்னீங்க, இருந்தாலும் அவர் கேட்டிருக்காரு. நம்ம இதுக்காக போய் மண்ணு வேற எங்கேயிருந்து வாங்கிட்டுலாம் வந்து வளர்க்க முடியாது, பிராக்டிகலா பாசிபிள் கிடையாது.
0: மாடியில அந்த மாதிரி சார், அந்த பச்சை கலர் பைய பாத்திருக்கீங்களே, குரோமோர் பையன்னு சொல்லுவாங்க, அந்த பையில வந்து நீங்க வந்து செம்மண் மணல் தொழு உரம், நல்ல மக்கின தொழு உரமோ இல்ல வந்து காயற்பித்து நம்ம அது கூட வந்து பயன்படுத்திக்கலாம். இதெல்லாமே வந்து ஒவ்வொரு பங்கு, ஒரு பங்கு மணல் எடுத்தீங்கன்னா அதே வந்து ஒரு பங்கு வந்து செம்மண் எடுக்கணும், ஒரு பங்கு தொழு உரம் 1 கிலோ, அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நீங்க நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் குரோமோரில் பேக்கில் வந்து நம்ம போட்டு பயன்படுத்திக்கலாம் சார்.
1: சரிங்க மேம், தொடர்ந்து பேசுவோம்.
5: உங்களுக்கு சிறுநீரகக்கள், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா, கவலை வேண்டாம்.
6: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
5: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
6: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு, உடனே அழைக்கவும் 9477694776.
7: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான், 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கண்.

அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: கேட்டடைஞ்சிருக்கும் வசந்த் அழைப்பு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வீட்டு தோட்டத்திற்கு நல்ல விதைகள் பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். நீர்களே இதுல நீங்களும் பங்கேற்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை கேட்க 4 1 241 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலேயோ இல்லைனா 938 546 1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு குறுஞ்செய்தியாகவும் அனுப்பி வைக்கலாம்.
1: இப்போ நம்ம கூட இருக்க ஒரு நேரோட கேள்வி கேட்கலாம் மேம்.
2: கேட்கலாம் சார்,
1: கேளுங்க, கேள்வி கேளுங்க.
3: வணக்கம் மேடம், மூர்த்தி சிறுக முடியும் மேடம்.
2: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
1: கேளுங்க
3: சாருக்கும் வணக்கங்க.
1: வணக்கம் வணக்கம், கேளுங்க
3: சார். சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்துல மாடி தோட்டம் பயிற்சி சிறப்பாக கொடுத்து வரவேற்பு பெற்றிருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.
3: எனக்கு ரெண்டு கேள்வி மேடம். ஒன்னும் இந்த கிராஃப்டர் பிரிஞ்சால் வந்து ஏற்கனவே வேளாண் அறிவியல் நிலையத்துல கிடைச்சிட்டு இருந்தது, இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
2: இருக்குங்க சார். நம்ம
3: ரெண்டாவது கேள்வி வந்து, நீங்க வந்து பயிற்சியின் போது ஒவ்வொருத்தருக்கும் மரக்கன்றுகள் விழிப்புணர்வுக்கு கொடுக்குறீங்க, அதுக்கு பல இந்த விதைகள் ஒவ்வொரு செடி ஏதோ ஒரு பழ வகைகள் ஏதோ ஒரு செடி இது நிதி நிலைமைக்கு ஏற்ப கொடுத்தா நல்லா இருக்கும்.
2: கண்டிப்பா சார்.
3: அதே நேரத்துல இப்ப இயற்கை சூழ்நிலையில ஏன்னா அதிக வெப்பம் இருக்கிறதுனால தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் என்ன விதமான நெல் பரிந்துரைக்கப்படுகிறது பயிர் செய்வதற்கு? நன்றி மேடம்.
1: அவர் கேட்ட கேள்விக்கு
2: அவரு சார் சொன்ன மாதிரி, அவரு முன்னாடி மரக்கன்றுகள்லாம் கொடுத்துட்டு இருப்போம் சார். இப்போ ஆடிப்பட்டோங்கிறதுனால இதை காய்கறி விதைகள் பல பயிர் கொடுங்க, அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் சார். அப்புறம் அவரு
1: நெல் ரகம், நெல் ரகம் கேட்கறாரு. இப்போ இருக்கிற சூழலுக்கு இந்த எல்லினோ மாதிரியான வறட்சி சூழலுக்கு என்ன போடலாம், இது சரியா இருக்கும், அதுக்கு என்ன கேட்கும்.
2: ஓகே ஓகே சார். இப்போ வந்துட்டு நம்ம வந்து இப்போ குறுவை பருவம் தாண்டிடுச்சு, அடுத்து நம்ம தண்ணி வரும்பொழுது சம்பாவுக்கு போக போகிறோம். ஸோ சம்பாவுக்கு வந்து போகும்போது இப்போ ரகங்களில் இந்த நெல் எல்லினோ எஃபெக்டை வந்து தாங்கி வளர மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்தில் வந்து இந்த பிபிஎஃப்எம் ஸ்ப்ரே பண்ணும்.
1: சரிங்க, இல்லை அவர் ரகங்கள்
2: கேட்குறாரு. ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அண்ணா ஃபோரு,
1: சரிங்க
2: அண்ணா ஃபோரு, இதெல்லாம் வந்து ட்ரை லேண்ட் அண்ணா ஃபோர் ரகத்தை வந்து போடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த அதாவது இந்த பகுதி திருச்சி பகுதியில் பார்த்தும்போது தன் வறட்சியை தாங்கி வரல, ஈவன் வந்து சம்பாவுக்கு போகும்போது திருச்சி 3 கூட போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் வறட்சியை தாங்கி வளரும், ஒன்றும் பிரச்சனை சார். ஆடுதுறை 59 கூட போகலாம். இந்த கொஞ்சம் கண்டிப்பாக இந்த நிலைமை வந்து கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: இப்போ இந்த வறட்சி வந்து கொஞ்சம்
2: வந்து கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: சரிங்க, அடுத்த கூட இருந்திருக்கிற நேரோட கேள்வி கேட்கலாம். கேளுங்க உங்க கேள்விய.
4: வணக்கம் சார்.
1: வணக்கங்க, கேளுங்க.
4: நான் திருச்சி, இருவருக்கும் வணக்கம். நான்
2: வணக்கம்
4: குறிஞ்சி, குறிஞ்சி நகர்ல இருந்து ஆறுமுகம் பேசுறேன்.
1: கேளுங்க கேளுங்க.
4: எலுமிச்சங்கன்னு வச்சு 3 வருஷம் ஆகுது. இயற்கை உரமான சாணி உரம் அதெல்லாம் வச்சுதான் வச்சேங்க. ஆனா செடி ஓரளவு வளர்ந்துருச்சுது, ஆனா ஒரு செழிப்பா இல்ல, காய்க்கவும் இல்ல.
1: 3 வருஷம் ஆச்சா சார்?
4: 3 வருஷம் ஆகுது.
2: சரிங்க சார், நீங்க ஒண்ணு பண்ணுங்க. வேற ஏதாவது அதுல பூச்சி நோய் தாக்குதல் இருக்கா ஒன்னும் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு? சரி, ஒன்றும் இல்லை, சில சமயத்தில் வந்து நம்ம வந்து வேறு பூச்சி கூட வந்து இருக்கும். சரி, ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அந்த வந்துட்டு இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் கடைசியில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க, நாங்கள் வந்து அதை என்னன்னு பார்த்துட்டு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம்.
1: என்ன
2: 100% கொடுக்கறதுங்கிறது நாங்கள் சொல்கிறோம்.
1: சரி, நான் கடைசியில் நம்பர் சொல்கிறோம், நம்பரை நோட் பண்ணிட்டு அதுக்கு
2: நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஃபோட்டோ எடுத்து கூட
1: அனுப்புங்க. மேடம் அதுக்கு என்ன சொல்லுவீங்க?
2: இங்கே திருச்சியிலேருந்து தானே சார்
1: பேசுகிறேன்.
2: பண்ணிக்கலாம், இல்லைன்னா நாங்களை கூட பார்க்குறோம், நேரடியாக கூட பார்க்குறோம்.
1: அடுத்து நம்ம கூட நினச்சிக்கிறோம். நீ
2: எனக்கு
5: வந்து மேடம், நான் வீட்டுல சுத்தி எல்லாம் செடி மரம் எல்லாம் வச்சிருக்கேன் மேடம். வந்து மாடி தோட்டத்துக்கான முயற்சி என்ன செய்யல, 30 அடி அகலம், 35 அடி நீளம் இருக்குங்க மேல ஓபன் பிளேஸ். அதுக்கு சுருக்கமா செலவு கம்மியா என்ன செடிகள் வைக்கலாம், எப்படி செய்யலாம் அப்படிங்கறத கொஞ்சம் எனக்கு விரிவா சொல்லும் மாதிரி அன்புடன் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.
1: செலவு கம்மியா பண்ணணும்னா உங்க யூனிவர்சிட்டில இருந்து வாங்கிக்கிறோம்.

0: அதான் நல்லது இல்லையா
1: ஆ
0: மேம்?
1: ஆமாங்க சார், க்ரோ மோர் பேக்கில் வச்சுக்கிட்டு நம்ம
0: அது ஒரு
1: இருக்கிற
0: கிட் மாதிரியே கொடுக்குறீங்களா? வித் க்ரோ பேக்கோட ஒரு கிட் மாதிரி கூட இதில் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குறாங்க.
1: டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வந்து இது மாநில தோட்டக்கலைத்துறை இருக்குல்லங்க சார், அதில் வந்துட்டு நம்ம போகும்போது கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க, மானியத்திலேயே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் வந்து அணுகிற வந்து தோட்டக்கலைத்துறையில் அணுகுனா நம்ம வேணா கூட அதை ரெக்கமெண்ட் பண்ணலாம்.
0: நீங்கள் பக்கத்துலேயே தான் கேவிகே இருக்குது, உங்களுக்கு சிறுகம் பண்ணியில் கடைசியில் நம்பரும் சொல்கிறோம், நீங்கள் கேளுங்க. மாநில அதாவது தோட்டக்கலைத்துறையிலையும் உங்களுக்கு இந்த க்ரோ பேக் இதெல்லாம் மானியத்தில் தருவாங்க, விதைகளும் ஈஸியாக கிடைக்கும், ஒரு 500 ரூபா 600 ரூபாய்க்குள்ளே கிடைக்கும். அது மாதிரி ஒன்றை வாங்கி நீங்கள் அதற்கான முதல் முயற்சியை வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம். சரிங்க மேம், அடுத்து வேறு ஏதாவது வாட்ஸ்அப் கேள்வி இது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக உங்கள் கேள்வியை கேட்கலாம், நாங்கள் வந்து அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதுக்கு தயாராக இருக்கோம். மேடமும் ரெடியாக இருக்காங்க. மேம், இப்போது குறிப்பாக இந்த மாதிரியான மாடித்தோட்டம் நம்ம வைக்கும்போது இந்த பூச்சி தொந்தரவு இது நிறையா இருக்கும், ஏன்னா நமக்கு அதுதான் பெரிய சவாலும் கூட. அதை சமாளிக்கிறதுக்கு என்னென்ன விஷயம் அவங்க செஞ்சு வச்சுக்கலாம் மேம்? ஏன்னா நிறைய எப்படி ஆரம்பிக்கிறதுன்ற சொல்லிட்டோம், மேலாண்மை முறைகளில் இந்த பூச்சி நோய் இது மாதிரி வந்துச்சுன்னா மட்டும் என்ன பண்ணலாம், ஆலோசனை பெறணும் அப்படின்னா, இப்போ வந்து விவசாயிகளுக்கெல்லாம் தொடர்ச்சியாக கேவிக்கே இதெல்லாம் வந்து பழக்கம் இருக்கும், வீட்டில் இருக்கவங்களுக்கு அது பழக்கம் இருக்காது, ஆனால் அவங்களும் பழகிக்கலாம் இல்லையா? நீங்கள் அவங்க கேட்டாலும் பதில் சொல்லுவீங்கல்ல?
1: கண்டிப்பாக, யார் கேட்டாலும் நாங்கள் சேவைக்காக தான் சார் இருக்கோம், ஒரு பிரச்சனை இல்லை. இதில் விவசாயிகள் மட்டும்தான் எல்லாம் கிடையாது, வேளாண்மை சார்ந்த தொழிலாக இருக்கட்டும், வேளாண்மை எதில் அவங்களுக்கு யாருக்கு சந்தேகம் வந்தாலும் நிவர்த்தி பண்ணித்தரோம். நீங்கள் கேட்ட மாதிரி வந்து மாடித்தோட்டத்தில் வந்து பூச்சி நோய் மேலாண்மை பண்ணுறது கண்டிப்பாக வந்து இப்போ இயற்கை முறையில் கிடைக்கக்கூடிய வேப்பங்கொட்டை நம்ம பொறுக்கி வச்சுக்கலாம், வேப்பங்கொட்டை வந்து கரைசல் பண்ணிக்கலாம், வேப்பங்கொட்டை சார் கரைசல் பண்ணி அடிக்கடி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம சின்ன
0: கரைசல் இது மாதிரி இந்த பூண்டு இஞ்சி இதெல்லாம் கரைஞ்சாலும்
1: 3G கரைசல் சொல்லுவோம், அந்த பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் மூணையும் வந்து கரைசல், அது பூச்சி விரட்டி, அது
0: சரி
1: வர பூச்சியை விரட்டி விட்டுரும்
0: அவ்வளோதான். இல்லை பூச்சி விரட்டுறது தானே,
1: விரட்டுறது முக்கியம், நம்ம வந்து பூச்சியை வந்து அழிக்கக்கூடாது, அதனால பூச்சி போகட்டும், நம்ம வேணா வேப்பங்கொட்டை சாறு வேப்பெண்ணெய் இது மாதிரி இயற்கை முறையில் கிடைக்கிறத நம்ம பயன்படுத்திக்கலாம் சார்.
0: சரிங்க, நிறைய ஒரு நேரோட கேள்வி கேட்கலாம் மேம், கேளுங்க கேளு கேளுங்க கேள்வி கேளுங்க. யார்கிட்ட சொல்றீங்க
1: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க
2: ஆகுதாமா,
1: எங்க என்ன ரகம் எங்க இருந்து வாங்குனீங்க?
2: அது வந்து தலைவர் கொடுத்தாங்க மேம்.
1: குறுமையில கொட்டுறதுக்கு வந்து தென்னை டானிக் வந்து வைக்கலாம், என்கிட்ட கிடைக்குது. நீங்க வந்து நீங்க என்னோட போன் நம்பர் நான் கடைசியில சொல்றேமா, நீங்க அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க, இங்கேதான் நான் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
0: சரி, அப்படியே அதுக்கு மேல ஏதாவது வேணும்னா கூட நீங்க போட்டோ எடுத்து கூட அனுப்புங்க, பார்த்துட்டு கூட என்னன்ற இது சஜஷன் சொல்லுவாங்க. போன் நம்பர் சொல்றதுக்கான நேரம் வந்துருச்சு, கிட்டத்தட்ட நம்மளும் டைம் முடியறதுனால போன் நம்பரை சொல்லிடுங்க மேம். போன் நம்பர் நோட் பண்ணிட்டு அவங்களுக்கு சந்தேகம் இருக்கவங்க தாராளமா சந்தேகங்களை கேளுங்க, தேவைப்படுறவங்க போட்டோ எடுத்து அனுப்புங்க, அதை பார்த்துட்டு அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறதையும் வந்து மேடம் உங்களுக்கு சொல்லுவாங்க.
1: என்னுடைய பெயர் வந்து டாக்டர் என் புனிதவதி, 97 15 62 67 96. இன்னொரு முறை வேணா கூட நான் சொல்கிறேன், 97 15 62 67 96. இந்த அலைபேசி என்ன, நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம், உங்களுக்கு சேவை புரிய நாங்கள் ரெடியாக இருக்கோம்.
0: சரி மேம், இங்கிலீஷ்லையும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன், 9716267 96 அப்படின்ற நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி இல்லை உங்களோட கேள்விகளை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டிங்கன்னா அதுக்கு மேடம் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட நிறைய முக்கியமான சயின்டிஸ்ட் இருக்காங்க, அது உங்களுக்கு தேவையான எல்லா தகவலையும் அந்த சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிற சயின்டிஸ்ட்டே கூட உங்களுக்கு தேவையான ஆலோசனை வழங்குவாங்க. ரொம்ப குறிப்பாக எல்லாரும் செய்ய வேண்டியது ஒரு நல்ல மாடித்தோட்டம் வைங்க, நல்ல ஆரோக்கியமான ஒரு உணவை சாப்பிட்றதுக்கான முயற்சி பண்ணுங்க. ஒரு சுவையான உணவாகவும் அது அமையறதுக்கும் மனசுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம நாக்கு மட்டும் சுவையை உணராது, மனதும் அந்த சுவையை உணரும். அதற்கான வாய்ப்பு இருப்பது இந்த மாடித்தோட்டத்தில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நிகழ்ச்சியில் எல்லாரும் மாடித்தோட்டம் வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுன்ற ரொம்ப முக்கியமான தகவல் எல்லாத்தையும் நீங்கள் எங்கள் கூட வந்து இவ்வளோ நேரம் இருந்து சொன்னீங்க, அதுக்கு மிக்க நன்றிங்க மேம்.
1: நன்றிங்க சார், இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில இதுவரைக்கும் வீட்டு தோட்டத்திற்கு நல்ல விதைகள் எங்க கிடைக்கும், எப்படி வளர்க்கலாம், குறிப்பா மாடி தோட்டத்துல என்ன மாதிரியான முக்கிய

0: மான விஷயங்களை கடைபிடிக்கலாம் அப்படின்னு பல தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் என் புனிதவதி அவர்கள், நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்கிறார். பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்படும் நிலையில் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னை பனையூரில் இன்று மாலை நடைபெறுகிறது. மக்களவையில் இன்று வர்த்தகம், தொழில்துறை, சமூக நீதி, அதிகாரமளித்தல், வேளாண், உழவர் நலன், உள்துறை, ஜவுளி உள்ளிட்ட துறைகள் சார்ந்த விவாதங்கள் இடம்பெறுகின்றன. மாநிலங்களவையில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மேம்பாட்டு திருத்த மசோதா தொடர்பான அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. கர்நாடக கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்த நிலையில் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து தற்போது 18,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என்பதால் ஒகேனக்கல்லில் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. மெயினருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுவதால் ஆற்றங்கரையோர பகுதிகளில் ஊரக வளர்ச்சி தீயணைப்பு துறையினர் தொடர் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் பிரதமரின் கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் மானியத்துடன் சௌச்சோ எனப்படும் மேரக்காய் சாகுபடி செய்து வருவதால் அதிக லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளனர்.
2: என் பெயர் சேலை. எங்களுடைய விவசாயம் வந்து கேரட், பீன்ஸ், இப்படி வெஜிடபிள் எல்லாம் போட்டிருந்தோம். மாற்று ஏற்பாட்டில் இந்த மேற்கை போடலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருந்தோம். கவர்மெண்ட்ல வந்து எங்களுக்கு சப்சிடி ஒரு ஹெக்டேருக்கு வந்து 3 லட்சம் அளவில் கொடுத்தாங்க. ஒரு நல்ல வருமானமும் குறைவான செலவும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. எங்களுக்கு பெரிய சந்தோஷம். மத்திய அரசுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிக்கின்றோம்.
3: கப்பட்டிலிருந்து ரேவதி பேசுறேங்க. கவர்மெண்ட் மானி கொடுக்கறதுனால கொஞ்சம் லாபமா இருக்கு. அதனால காட்டுக்குள்ள மேற்கை போட்டிருக்கோம். மானியம் எங்களுக்கு தரதுனால மத்திய அரசுக்கு நன்றியை சொல்கிறேன்.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி மேடுபள்ளி கிராமம் அருள்மிகு மாரியம்மன் கங்கம்மா கோவில் வருடாந்திர திருவிழாவையொட்டி சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் இன்று நடைபெற்றன. சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு தலைமீது தேங்காய் உடைத்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. திருப்பூர், திண்டுக்கல், திருச்சி, மதுரை உட்பட 8 அணிகள் இதில் பங்கேற்கின்றன. திண்டுக்கல்லில் இன்று 7:30 நடைபெறும் முதல் லீக் போட்டியில் திருப்பூர், திண்டுக்கல் அணிகள் மோதுகின்றன. முதல் கட்ட போட்டிகள் வரும் 15 வரை திண்டுக்கல்லிலும், இரண்டாம் கட்ட போட்டிகள் வரும் 18 முதல் 28 வரை சென்னை சேப்பாக்கத்திலும் நடைபெறுகின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

கிடைக்கட்டும்னு மத்தவங்க நினைக்கும் போது முயற்சியோட முத்தெடுத்து மேல வந்தா கடலும் நமக்கு கை கொடுக்குங்கிற வரிகளோட இனிய காலை வணக்கம் சொல்லி இணைவது நான் உங்கள் அன்பு தோழி நித்யா. உங்க காலை பொழுத உற்சாகமாக்கி ஆட்டம் போட வைக்க அதிரடி பாடல்களோட வருது நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல போடு ஆட்டம் போடு.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். இது உங்களுக்காக.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நிறைவு பெற்றது போடு ஆட்டம் போடு. நேயர்கள் இனி கேட்கவிருப்பது இருபட பாடல்கள்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு ஒரு

0: நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
0: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
1: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
0: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது இருபட பாடல்கள். இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் முதலில் பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். முதல் வசந்தம் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: முதல் வசந்தம் படத்தின் நிறைவு பாடல் ஒலிக்கிறது எஸ் ஜானகி குரலில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். புது வசந்தம் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இருபட பாடல்கள்.

0: நேயர்கள், இதுவரை இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் முதல் வசந்தம், புது வசந்தம் படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு ரசித்தீர்கள். நேரம் காலை 11 மணி. கேட்கலாம் இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். பிரிக்ஸ் ஊழல் தடுப்பு மற்றும் சொத்து மீட்பு குறித்த 2வது மாநாடு ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற காணொலி கூட்டத்தின் தொடர்ச்சியாக இது நடைபெறுகிறது. பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள், உயர் அலுவலர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் சர்வதேச ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், எல்லை சார்ந்த ஊழல் தடுப்பு, ஆளுமையில் வெளிப்படைத்தன்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. தாவேகா தலைமையிலான தமிழக அரசின் முதல்

0: நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் சட்டப்பேரவையில் சமர்ப்பிக்கிறார். நாளை மறுநாள் வேளாண் நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. கர்நாடக கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்த நிலையில் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து தற்போது 18,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. நீர்வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. நாகை மாவட்டத்தில் மத்திய அரசின் தொழிலாளர் வேலைவாய்ப்பு அமைச்சகம் சார்பில் 18 முதல் 40 வயதிற்குட்பட்ட தகுதியுள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஓய்வூதிய திட்டத்தில் சேர்ந்து பயனடையலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகரில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை துணை காவல் கண்காணிப்பாளர் இன்று துவக்கி வைத்தார். 500 மேற்பட்ட பள்ளி மாணாக்கர் கலந்து கொண்ட இந்த பேரணியில் போக்குவரத்து விதிகளை மதிப்போம், தலைக்கவசம் அணிவோம் போன்ற வாசகங்களை கையில் ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி மேடுபள்ளி கிராமம் அருள்மிகு மாரியம்மன் கங்கம்மா கோவில் வருடாந்தர திருவிழாவையொட்டி சிறப்பு அபிஷேகங்கள் இன்று நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தலைமீது தேங்காய் உடைத்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே உள்ள மேடுபள்ளி கிராமத்தில் பழமை வாய்ந்த கங்கம்மா கோவில் திருவிழாவில் பக்தர்கள் தலைமீது தேங்காய் உடைத்து வினோத வழிபாடு நடத்தியுள்ளனர். அதிகாலையில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள், சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பெண்கள் மாவிளக்கு ஊர்வலத்துடன் வந்து வழிபாடு நடத்தினர். இதன் பின்னர் தமிழகம் மட்டுமின்றி அருகில் உள்ள அண்டை மாநிலங்களில் இருந்தும் 1000 மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றியதற்காக தலைமீது தேங்காய் உடைத்து வழிபாடு நடத்தினர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்த
0: கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. இந்தியா சார்பில் கிடாம்பி ஸ்ரீகாந்த், கிரண் ஜார்ஜ், தருண் மண்ணைப்பள்ளி, மஞ்சுநாத் உள்ளிட்டோர் இதில் களமிறங்குகின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் உங்களுடன் நாங்க இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: எண்ணிக்கையில் உயர்வது உயர்வு அல்ல, எண்ணங்களில் உயர்வதே உயர்வு. உயர்வான எண்ணங்களை கொண்டு வாழ்க்கையில் உயர்வடைவோம் என்ற சிந்தனையுடன் இணைவோம் உங்களுடன் நாங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய உங்களோட நாங்க நிகழ்ச்சியில நீங்க உங்களுடைய விருப்ப பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா நீங்க தொட வேண்டிய எண்கள் 246-102-1 மற்றும் ஒரு எண் 240-102-1 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு பேசலாம் உங்களோட நாங்க நிகழ்ச்சியில்.

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: உங்கள் மாதாந்திர மருத்துவ செலவை குறைக்க ஓர் நற்செய்தி.
3: பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாதாந்திர மருந்துகள் வாங்கும் பயனாளிகளுக்கு 10-20% வரை தள்ளுபடி.
2: நீரிழிவு, இதய நோய் மற்றும் இதர நீண்ட கால சிகிச்சைகள் பெறும் மருத்துவ பயனாளிகள் அனைவரும் இந்த ஆரோக்கிய சலுகையை பெறலாம். மக்கள் நலனில் என்றென்றும் அக்கறையுடன் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை, சிறுவாச்சூர். மேலும் விவரங்களுக்கு 9477694776.
4: காற்று

0: மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
3: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
8: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி FM ரெயின்போ 102.1. வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்துக்கே சென்று ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி அரியலூர் மாவட்டத்தில் இன்றும் நாளையும் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு நேரடியாகவே சென்று குடிமைப் பொருட்களை விநியோகம் செய்ய அரசு உத்தரவிட்டுள்ளது. எனவே பயனாளர்கள் இந்த தேதிகளில் குடிமைப் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கலாம். உங்களோட நாங்க நிகழ்ச்சியில இணையும் முதல் அழைப்பாளர் யாரு, எங்கிருந்து கேட்கலாம்? வணக்கம். எசனப்பட்டியில இருந்து யார் பேசுறீங்க? பயங்கரமா காத்து வீசுது. சரி சரி, இப்ப கொஞ்சம் காத்து நின்றுச்சு, நீங்க பேச ஆரம்பிச்சதும். சரி, என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
9: வானத்தை புறப்படுறது எல்லா வீட்டிலும்
8: கார்த்திகை தீபம் பாடல். நன்றி நன்றி, நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு. பாடல் கேட்கலாம்.
9: நன்றி மேடம்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் உங்களுடைய நாங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இணையம் அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
5: வணக்கம்,
4: யார் பேசுறீங்க? ஐயப்பன். அறந்தாங்கி ஐயப்பன், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
5: வைதேகி காத்திருந்தால் படத்துல இருந்து அழகு மலர் ஆட.
4: அழகு மலர் ஆட பாடல் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு.
5: நன்றி.

0: அருமையான பாடல்களை நேர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. உங்களோட நாங்க நிகழ்ச்சியில இணையும் அடுத்த அழைப்பாளர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்கம்மா?
1: நாங்க தாயனூர்ல இருந்து தாம்பரம் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு சின்ன தம்பி பாட்டுல இருந்து போடுங்க மேடம்.
0: சின்ன தம்பி படத்துல இருந்து?
1: படத்துல இருந்து.
0: என்ன பாட்டு போடலாம்?
1: நீங்க என்ன பாட்டு வேணாலும் போடுங்க மேடம். அதுல
0: ஏன் இவ்வளவு செழிப்பா? என்ன பாட்டு?
1: சின்ன
0: தம்பி பாட்டுல இருந்து கோயில புத்து கூண்டுல இருக்காங்களா அந்த பாட்டு போடுங்க மேடம். உங்களுக்கான பாடல் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு.

0: நேரம் 11:30. நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய உங்களுடன் நாங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளு.

0: தள்ளுபடி பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
2: கல்யாணத்துல கவனிச்சியா,
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் JNJ மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
7: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
8: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
9: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது ப்ராஸ்டேட் பிரச்சனையா, கவலை வேண்டாம்.
10: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
9: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
10: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
11: மணப்பாறை சுற்றியுள்ள நேயர்களுக்கான முன்னறிவிப்பு தான் இந்த மின்னிறுத்தம் அறிவிப்பு. மணப்பாறையை அடுத்த மேட்டுப்பட்டி மின் நிலையத்தில் நாளைக்கு காலையில் 9:45 மாலை 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லி மின்வாரியத்திலிருந்து அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. அதனால நம்மளுடைய வேலைகள் எல்லாம் கொஞ்சம் முன்னேற்பாடாக செய்து வைத்துக்கலாம். நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி FM ரெயின்போ 102.1. உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியோடு இணையும் அடுத்த அழைப்பாளர் யார், எங்கிருந்து கேட்கலாம்? வணக்கம்.
12: வணக்கம் மேடம்.
11: யார் பேசுறீங்க?
12: பண்ணப்பட்டிருந்து காங்கிரஸ் மேடம்.
11: கண்ணப்பட்டியில இருந்து எல்லாரும் இந்த முதல் எழுத்துலேருந்தே ஊர் பேரும் உங்களோட பேரும் ஒரே பேரா இருக்கு, ஒரே எழுத்தா இருக்கு, பரவாயில்ல. என்ன பாடல் வேணும் சொல்லுங்க?
12: அவ்வூர்வ சோதரில் இருந்து ராஜா கையை வச்சாங்க
11: பாடல் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு.
12: சரி, நன்றி மேடம்.
13: சுத்திரிதரமா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாழ தாண்ட போடணும். இன்னாரா சொல்லிக்கிட்டு இருக்க, தாழமா போடுற?
14: சொன்னத கேட்டு தான் தாளம் போடுறேன்.
13: கண்ண வரைக்கும் கீழது வாய் துடுக்கு,
14: இன்னும் கூட கீழியும் காது தடுக்கு.
13: புரியாம பேசாத, பல தட்டுவேன்.
14: பேசுறதே புரியாதே, பொக்கே ஆயிடுவேன்.
13: ஆரை பார்த்து பேசுறது நினைக்குதா?
14: பம்பு நீ வளர்த்ததப்படி நான் இன்னா பண்ணுவேன்.
13: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
14: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சா அது ராங்கா பூடுமட? நான் பூடுன்றீங்களா?
13: போதுன்றீங்களா?
14: அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள்

0: இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 2610.
1: சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையின் குழந்தைகள் ஆரோக்கிய திட்டம். தனலட்சுமி அம்மையாரின் நினைவாக இங்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ₹7000 அன்பு பரிசு.
2: குழந்தை பிறந்த நாள் முதல் 3 நாட்களுக்கான பிரசவ சேவைகள் முற்றிலும் இலவசம். பிறந்த நாள் முதல் 5 வயது வரை அனைத்து தடுப்பூசிகளும் இலவசம். மருந்துகள் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் குழந்தைகள் நல ஆரோக்கியத்தில் என்றென்றும் அக்கறையுடன் சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை.
1: மேலும் விவரங்களுக்கு 9477694776.
3: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி FM ரெயின்போ 102.1. சின்னதா ஒரு வியாபாரம் செய்யலாம்னு நினைக்கக்கூடிய நேர்களுக்கான அறிவிப்பு தான் இது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இயங்கும் அரசு மீன்குஞ்சு வளர்ப்பு பண்ணைகளில் அரசு நிர்ணயித்த விலையில மீன்குஞ்சுகளை விற்பனை செய்கிறாங்க. மீன் வளர்ப்பில் ஆர்வமுள்ள விவசாயிகளோ இல்லை பொதுமக்களோ இந்த அரசு பண்ணைகளை நேரில் அணுகியோ இல்லது தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டோ மீன் குஞ்சுகளை வாங்கி சிறு தொழில் செய்து பயனடையலாம். அதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 8248930355 என்ற எண்ணுக்கும் மற்றும் ஒரு எண் 9751616866 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். மீன் வளர்ப்பு ஆசை உள்ளவங்க விவசாயிகளாக இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு இந்த சிறு தொழிலை ஆரம்பிக்கலாம். நேர்களின் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். உங்களோட நாங்க நிகழ்ச்சியில இணையும் அடுத்த அழைப்பாளர் வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: யார் பேசுறீங்க?
4: திருச்சி சோழனார்ல இருந்து கே ராமலிங்கம் பேசுறேன் மேடம்.
3: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
4: எனக்கு புன்னகை மன்னன் படத்துல இருந்து கவிதை கேளுங்கள் அந்த பாட்டு வேணும் மேடம்.
3: பாடல் கேட்கலாம்.
4: பண்ணிக்கிறேன் பாருங்க. நன்றி மேடம்.
3: நன்றி நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
5: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
4: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
5: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர், திருச்சி.
6: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா, கவலை வேண்டாம்.
7: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
6: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
7: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
8: கேன்சரும் கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
9: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய

0: என் நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நேர்களை இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோட நாங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இணையும் நிறைவு நேயர் யாரு எங்கிருந்து கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்மா, புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர்ல இருந்து சையத பேர் பேசுறேன்.
2: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
3: சின்ன கவுண்டர்ல இருந்து அந்த வானத்தை போல அப்படிங்கிற பாட்டு கொடுத்துருங்க.
2: பாடல் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில.
3: ஓகேம்மா, நன்றிம்மா, ரொம்ப நன்றி லைன் கொடுத்துருக்கு.

இன்னைக்கு உங்களோட நாங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் பாடல்களை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றிகளோடு நிறைவு பெறுகிறது உங்களோட நாங்கள்.

0: நேரம் 12 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது உள்ளிட்ட பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் மாநிலங்களவை நண்பகல் 12 மணி வரையிலும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக குழு கூட்டணியில் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் காமன்வெல்த் போட்டிகளில் சாதனை புரிந்த வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் புதிய கட்சியான தேசியவாத இந்திய குடிமக்கள் கட்சியினரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் சுகாதாரம், உயர்கல்வி, நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல், வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சி துறைகளின் கீழ் 1737 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு முடிவடைந்த திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் காணொலி மூலம் இன்று திறந்து வைத்துள்ளார். நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் திண்டுக்கல், கரூர், திருவேற்காடு, மாங்காடு பகுதிகளில் புதிய பேருந்து நிலையம், பாதாள சாக்கடை திட்டப்பணிகள், திருப்பூர், பெருந்துறை, கோத்தகிரி, விக்ரமசிங்கபுரம் நகராட்சிகளில் உயர்மட்ட பாலம், குடிநீர் அபிவிருத்தி மேம்பாட்டு திட்டப்பணிகள் ஆகியவை இதில் அடங்கும். உயர்கல்வித்துறை சார்பில் 3 அரசு பொறியியல் கல்லூரிகள், 31 பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகள், கலை அறிவியல் கல்லூரிகள், ஆய்வக

0: கட்டிடங்கள் உள்ளிட்டவை இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளன. மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 26 மருத்துவ கட்டிடங்கள் மற்றும் நவீன மருத்துவ உபகரணங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ளார். பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 9 பிரிவுகளின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தஞ்சையில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவதூறாக பேசியதாக கூறப்படுவது தொடர்பாக தஞ்சை காவல்துறையினர் இன்று அவரை சென்னை நீலாங்கரையில் கைது செய்தனர். திரு உதயநிதி தஞ்சை நடுவர் நீதிமன்றத்திற்கு தற்போது கொண்டு செல்லப்படுகிறார். இதனிடையே கிழக்கு கடற்கரை சாலை, தேனி, கரூர் உள்ளிட்ட இடங்களில் அவரது கைதை எதிர்த்து சாலை மறியலில் ஈடுபட்ட திமுகவினரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் குயிலம், செங்கை கிராமங்களில் குடிநீர் வழங்காததை கண்டித்து அப்பகுதி மக்கள் காலிக்குடங்களுடன் செங்கம் போலூர் நெடுஞ்சாலையில் இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. திருப்பூர், திண்டுக்கல், திருச்சி, மதுரை உட்பட 8 அணிகள் இதில் பங்கேற்கின்றன. திண்டுக்கல்லில் இன்று 7:30 மணிக்கு நடைபெறும் முதல் லீக் போட்டியில் திருப்பூர், திண்டுக்கல் அணிகள் மோத உள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.
1: குறளமுதம்
2: தெரிந்து தெளிதல் 51 அதிகாரம் 6வது குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். காலையில எந்திரிச்சதும் பறவைகளோட சத்தங்களை கேட்கிற காலம் போய் இப்போ வண்டிகளோட ஹாரன் சத்தமும் புகையும் தான் நம்மள வரவேற்குது. பூமி பந்து ரொம்ப அழகா இருக்குன்னு பாட்டு பாடின காலம் போய் ஐயோ பூமி வெப்பமாகுதே தாங்குமா தாங்காதான்னு யோசிக்கிற அளவுக்கு நிலைமை மாறிடுச்சு. ஏன் இந்த நிலைமை? நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தினமும் நாம கடையில வாங்குற ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தும் அந்த நெகிழிப்பை, அப்புறம் நாம வீசும் குப்பைகள், தேவையில்லாம வீணாக்கும் மின்சாரம், தண்ணி, இது எல்லாமே சின்ன விஷயம் மாதிரி தான் தெரியும். ஆனா உலகத்துல இருக்கிற 800 கோடி மக்களும் இதை செஞ்சா சிந்திச்சு பாருங்க. மரங்களை வெட்டி கான்கிரீட் காடுகளை உருவாக்குறோம், ஆறுகளை கழிவு நீர் கால்வாயா மாத்துறோம், அப்புறம் எப்படி மழை வரும், எப்படி நாம சுவாசிக்க நல்ல காற்று கிடைக்கும், இனிய உலகம் இனியும் தாங்குமா அப்படின்னு இந்த பூமி தாய் நம்ம கிட்ட கேக்குற கூக்குரல் உங்களுக்கு கேக்குதா? ஆனா கவலைப்படாதீங்க, காலம் கடந்துடல, தீர்வு நம்ம கையில தான் இருக்கு. உலகத்தையே ஒரே நாள்ல மாத்த வேணாம், நாம அன்றாட வாழ்க்கையில செய்யற சின்ன சின்ன மாற்றங்கள் போதும். நெகிழிக்கு நோ சொல்லுவோம், கடைக்கு போறப்போ மறக்காம துணிப்பைய எடுத்துட்டு போவோம், நம்ம பிறந்த நாளுக்கு ஆடம்பரமான செலவுகளை விட்டுட்டு ஒரே ஒரு மரக்கண்ணையாச்சும் நட்டு வைப்போம், தேவையில்லாத போது ஃபேனு லைட் எல்லாம் அணைச்சு வைப்போம், தண்ணீரை சிக்கனமா பயன்படுத்துவோம், குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சு கொடுப்போம். இயற்கை நமக்கானது மட்டும் இல்லைங்க, நமக்கு அப்புறம் வரப்போற தலைமுறைக்கும் சேர்ந்ததுதான். நாம பூமிய காப்பாத்தினா பூமி நம்மளை காப்பாத்தும். இயற்கையை நேசிப்போம், பூமியை சுவாசிக்க வைப்போம்.

நேர்களே, இன்று பகல் 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் போவோமா ஊர்கோளம் என்ற தலைப்பில் தோழிகள் உரையாட தொட்டு வரவேண்டிய எண்கள் 0431-246-1 அல்லது 240-102-1. 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் பாப்கார்னர், 1 மணிக்கு

காவிய கானங்களின் சங்கமமாய் மதுரை கீதம் 1:45 மாநில செய்திகள், 2 மிட் டே நியூஸ், 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் மாற்று பயிரும் புதிய யோசனையும் நேர்முகம் பங்கேற்கிறார் திருச்சி இனாம்குளத்தூர் சி பூபதி அவர்கள். 2:30 மண்ணின் மனம் எஸ் சண்முகம் குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் இடம்பெறும். 3:00 இசைத்தூரல், 4:00 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். 5:00 பொன் மாலை, 6:00 ஆரவாரம். உணவே மருந்து நிகழ்ச்சியில் உணவு மற்றும் ஊட்டச்சத்துறை உதவி பேராசிரியர் ஷிரின் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். 6:30 மாநில செய்திகள், 7:00 இலக்கிய பேழை கற்பக தரு உரை வழங்குகிறார் ஐ மோகன்ராஜ் அவர்கள். தொடர்ந்து தமிழக காதல் கதைகள் நூல் அறிமுகம் செய்கிறார் சு மகேஸ்வரி அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் நஞ்சில்லா உணவு உற்பத்திக்கான உக்திகள் நேர்முகம் பங்கேற்கிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இயக்குனர் டாக்டர் எம் சாந்தி அவர்கள். 8:05 இரவு இசை இனிமே, 9:00 நியூஸ் அட் 9, 9:15 இனிய ராகம், 10:00 ஞாபகம் வருதே. நவ திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசியுங்கள் நேயர்களே.

0: உங்கள் மாதாந்திர மருத்துவ செலவை குறைக்க ஓர் நற்செய்தி.
1: பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாதாந்திர மருந்துகள் வாங்கும் பயனாளிகளுக்கு 10-20% வரை தள்ளுபடி.
0: நீரிழிவு, இதய நோய் மற்றும் இதர நீண்ட கால சிகிச்சைகள் பெறும் மருத்துவ பயனாளிகள் அனைவரும் இந்த ஆரோக்கிய சலுகையை பெறலாம். மக்கள் நலனில் என்றென்றும் அக்கறையுடன் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை சிறுவாச்சு. மேலும் விவரங்களுக்கு 9477694776.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது.

0: விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
1: பன்னிரண்டு மணி 12 நிமிடம் ஆகுதுங்க. நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கலாம் மங்கையர் உலகம். இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, போவோமா ஊர்கோலம். பயணம்ங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது மட்டும் இல்லைங்க, அது மனசை புதுப்பிக்கிற ஒரு அழகான விஷயம். குறிப்பா குடும்பத்து கூட போறது இன்னமும் மகிழ்ச்சியான விஷயம். அப்படி உங்க குடும்பத்து கூட நீங்க மகிழ்ச்சியா சென்று வந்த இடம் எது, உங்களுடைய அனுபவம் அங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்க அன்பு தோழி நித்யா கூட பகிர்ந்துக்க நீங்க தொட்டு வர வேண்டிய எண்கள் 0431 241 102.1. அறிமுக தோழிகளா இருந்தீங்க அப்படின்னா 240 102.1 அப்படிங்கற இந்த எண்ணையும் வரலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது மங்கையர் உலகம்.

உங்க கூட இப்ப பேசுறதுக்காக ஒரு தோழி காத்திருக்காங்க. வருக, வணக்கம். வணக்கம், என்ன காரணம் அப்படின்னு நமக்கு தெரியல. தோழிகளே, நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டு உங்களுடைய அனுபவம் பற்றி, அதாவது நீங்கள் உங்கள் குடும்பத்து கூட வெளியில் போய் சந்தோஷமாக சுற்றுலாவில் இருந்த அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, தொட்டு வாங்க 4431246 101 அல்லது 240 102 1 அப்படிங்கிற இந்த எண்களில்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: கேன்சரும் கடந்து போகும், சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
7: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இருக்கோம் மங்கள் உலகம். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு தோழி இருக்காங்க. வருக, வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
7: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
8: கரூர் மாவட்டம் வடசேரிலிருந்து ஆனந்தி பேசுறேன்.
7: ஆனந்தி பேசுறீங்க, சொல்லுங்கம்மா. குடும்பத்து கூட வெளியில எல்லாம் போயிருக்கீங்களா? சந்தோஷமா இருந்தீங்களா?
8: குடும்பத்தோட எல்லாம் வெளியில எங்கேயும் போகல மேடம், நானா போவேன்.
7: பரவாயில்ல, தனியாவே.
8: ஆமா, யாரையும் இது பண்ணிக்க மாட்டேன், நானா கிளம்புனா போயிட்டு பாத்துட்டு வந்துருவேன். சமயபுரம் போவோம், பழனி போவோம்.
7: அருமை. அப்படி போனதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, நீங்க ரொம்ப சந்தோஷமா நினைச்ச ஒரு தருணம் எதுவும் இருக்குங்களா?
8: சந்தோஷமா என் தங்கச்சி வீட்டுக்கு போனேன் மேடம், கோயம்புத்தூருக்கு. யார்ட்டே சொல்லாம சக்சஸா போய் அங்க தான் வந்துல வந்து பூண்டில இறங்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லி இருந்தா.
7: சரி,
8: திருச்சியில பஸ் ஏறினா ஜங்ஷன்ல பூண்டின்னு சொல்லி டிக்கெட் எடுத்தா இறக்கி விடுவாங்க. அங்க போய் இறங்கிட்டு போன் அடிச்சேன், ஏக்கா எங்கக்கா இருக்க அப்படின்னா, ஏ நான் இங்கதான் இருக்கேன் பூண்டியில
7: அப்படின்னு.
8: பத்தியா சொல்லாம நீ பாட்டுக்கு வந்துட்ட
7: அப்படின்னா போயிருக்கீங்க?
8: ஆமா, நானா போயிட்டேன். சரி, நானா போயிட்டேன்.
7: சரிங்கம்மா, சரிங்கம்மா, மகிழ்ச்சி. நன்றிங்கம்மா நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டதுக்கு.
8: தேங்க்யூ மேடம்.
7: நம்ம கூட பேசுறதுக்காக இன்னொரு தோழி காத்திருக்காங்க. வருக, வணக்கம். அச்சோ, அவங்க இப்ப சுற்றுலாக்காக தயாராக போயிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது

0: எஃப்எம் ரெயின்போ 102.5 நாம கேட்டுட்டு இருக்கோம். இது மங்கை எருலகம். இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு தோழி காத்துட்டு இருக்காங்க. வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் பல்லக்காட்டுல இருந்து ஞானம்பால் பேசுறேன்
0: மேடம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய அனுபவம் சொல்லுங்க.
1: என்னோட அனுபவம் என்னன்னா, எங்க அண்ணன் குடும்பம் நாங்க எல்லாம் ஒரு தடவை திருச்செந்தூர் கன்னியாகுமரி இதெல்லாம் போனோம், குற்றாலம் எல்லாம்.
0: சரிங்கம்மா.
1: அப்ப நாங்க போயிடும் கையில சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு போயிருந்தோம்.
0: சரிங்கம்மா.
1: ஆனா எங்க மதிய சாப்பிட்டு நைட்டு சாப்பாடு சாப்பிட முடியல. அப்புறம் நேரம் இங்க கோவில்பட்டியில ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல வந்து தங்கினோம்.
0: சரிங்கம்மா.
1: மறுநாள் குற்றாலம் போறதுக்காக திருச்செந்தூர்ல இருந்து கோவில்பட்டியில வந்து தங்கினோம். அப்ப இங்க 12 மணி ஆயிடுச்சு, நாங்க வந்து சேர்ந்துட்டோம்.
0: ஓ சரி.
1: எல்லாம் அசதியெல்லாம் எல்லாம் படுக்க ஆரம்பிச்சிருச்சு, பசி. அப்ப எங்க அண்ணி சொன்னாங்க, ஐயோ நான் மறந்துட்டேன்.

0: கம்மன் கூழ் கொண்டு கரை கொண்டு வந்தேன், அது வேணா கரைச்சு குடுக்கறேன், நல்ல ஒரு செம்பு குடிக்கிறீங்களா அப்படின்னாங்க. குடுங்க நீ அப்படின்னா, அந்த கம்மங்கூழ கரைச்சு வெங்காயமும் வத்தல் வறுத்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஒரு மணிக்கு உட்கார்ந்து ஒரு அந்த அந்த ஊர்ல வந்து அந்த ஒரு மரம் இருந்துச்சு, அதை சுத்தி அப்படியே படத்துல வர்றது மாதிரி கட்ட கட்டி இது மாதிரி வச்சிருந்தாங்க. அதுல உட்கார்ந்து அந்த கம்மங்கூழ குடிச்சோம் பாருங்க மேடம்,
1: அப்படி இருந்தது. அப்படிதானே
0: மாதிரி உள்ள போனுச்சு.
1: அருமைமா அருமைமா, ரொம்ப அழகா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க.
0: இப்பவும் அந்த மாதிரி ஒரு சூழல் வராதா அப்படின்ற ஏங்குறது மாதிரி இருக்கு அந்த நேரம். அந்த நேரம்
1: கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நாள் வரும். நீங்க திரும்பியும் அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துக்கு போய் இந்த மாதிரி மகிழ்ச்சியான தருணங்களை நீங்க அனுபவிப்பீங்க, சரிங்களா? சரிங்கம்மா, நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டதுக்கு நன்றிங்கம்மா.
0: நன்றிங்க மேடம். நன்றி.
1: தொழில்களே, நீங்களும் இந்த மாதிரி உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா 4311 246 1 அல்லது 240 102 1 அப்படிங்கிற இந்த எண்களில் தொட்டு வரலாம். திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம். இது மங்கையர் உலகம்.

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: உங்களுக்கு சிறுநீரகக்கள், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா, கவலை வேண்டாம்.
2: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
1: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
2: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830, மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
7: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் ஆதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
8: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம இதுவரைக்கும் மங்கிர உலகம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு மங்கிர உலகத்துல என்ன தலைப்புல பேசணும்னா, போவோமா ஊர்கோலம். இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மொபைல் திரையில மூழ்கியிருக்கோம். ஆனா ஒரு குடும்ப பயணம் அப்படிங்கறது அந்த திரைகள் எல்லாத்தையும் மூடிட்டு மனங்களை திறக்க செய்யுது. பேசாதவங்களையும் பேச வைக்குது, சிரிக்காதவங்களையும் சிரிக்க வைக்குது. அதனால இனிமேல் நாம நிச்சயமா இதுவரைக்கும் இல்லாட்டியும் இனிமேல் குடும்பத்து கூட பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவு பெறுகிறது இன்றைய மங்கையர் உலகம்.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காவிரி விவகார போராட்டத்தில் மாநில அரசை அவதூறாக பேசியதாக கூறி தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை சென்னையில் கைது செய்யப்பட்டார். பெட்ரோல் டீசல் விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றி அமைத்துள்ளது. எத்தியோப்பியாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். அசாம் மேகாலயா சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மக்களவை இன்று காலை கூடியதும் கேள்வி நேரத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் விவகாரத்தில் மாணவர்கள் மீதான காவல்துறையின் நடவடிக்கை குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். கேள்வி நேரத்தின் போது அவையில் இதுபோன்ற இடையூறு ஏற்படுவது முறையானது அல்ல என்று கூறிய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உறுப்பினர்கள் அவையின் மாண்பை காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக மக்களவைத் தலைவர் அறிவித்தார். மாநிலங்களவையிலும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. டிஜிட்டல் வங்கி நடைமுறைகளை முறைப்படுத்துவதற்கான மசோதாவை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று மக்களவையில் தாக்கல் செய்கிறார். வங்கி ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் வங்கி நடைமுறைகள் தொடர்பான சட்ட விதிகளை வகுக்க இந்த மசோதா வகை செய்கிறது. இவை தவிர வரி மற்றும் இதர சட்டத்திருத்த மசோதாக்களும் இன்றைய விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாநிலங்களவையில் பிறப்பு இறப்பு பதிவு தொடர்பான திருத்த மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை சென்னையில் கைது செய்யப்பட்டார். தஞ்சாவூரில் காவிரி விவகாரம் தொடர்பான விவசாயிகள் போராட்டத்தில் கலந்து கொண்ட அவர் தமது உரையில் அரசுக்கு எதிராக தரக்குறைவான பேச்சுக்களை பயன்படுத்தியதாகவும் பெண்களின் கண்ணியத்தை குறைக்கும் வகையில் அவரது பேச்சு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. தஞ்சாவூரில் பெண் ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் 9 பிரிவுகளின் கீழ் திரு உதயநிதியின் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. 2 குற்ற வழக்குகள் பெண்கள் மீதான வன்முறை தடுப்பு, பெண்களின் கண்ணியத்தை குறைத்தல், வேண்டுமென்றே அமைதியை குலைக்கும் செயல்களில் ஈடுபட்டது, கலவரத்தை தூண்டுதல், பிரிவினவாதத்தை ஊக்கப்படுத்துவது, ஒருவரை ஆபாசமாக சித்தரிக்கும் வகையில் பேசுவது உள்ளிட்ட வெவ்வேறு பிரிவுகளின் கீழ் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சென்னை நீலாங்க

0: கரையில் உள்ள திரு உதயநிதி இல்லத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார். பின்னர் அவர் தஞ்சாவூர் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அவரது கைது குறித்த தகவல்கள் பரவியதை அடுத்து திமுகவின் மூத்த தலைவர்கள் அவரது இல்லத்திற்கு விரைந்தனர். அவரது இல்லத்திற்கு வெளியேயும் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். மாநில அரசின் செயல்பாடு அடக்குமுறையை நினைவுபடுத்துவதாக காவல்துறையின் வாகனத்தில் சென்ற திரு உதயநிதி குற்றம் சாட்டினார். இந்த கைது நடவடிக்கையை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக உறுப்பினர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பழைய நாணயங்களின் கண்காட்சியில் பங்கேற்று அவற்றை வாங்குவதற்காக பிரதமரால் அங்கீகரிக்கப்பட்ட நபர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியாகும் வீடியோ பதிவு போலியானது என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இதுபோன்று எந்தவொரு நபரையும் பிரதமர் அங்கீகரிக்கவில்லை என்றும் தவறான செய்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பு மேலும் கூறுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோல், டீசல், விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டீசல் மீதான ஏற்றுமதி வரி லிட்டர் ஒன்றுக்கு 25.50 ரூபாயாகவும் விமான எரிபொருள் மீதான ஏற்றுமதி வரி லிட்டர் ஒன்றுக்கு 22 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பெட்ரோல் ஏற்றுமதி தீர்வை லிட்டர் ஒன்றுக்கு 3.50 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றியமைக்கப்பட்ட புதிய வரி விகிதங்கள் இன்று முதல் அடுத்த 15 நாட்களுக்கு அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரியில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான முதல் தகவல் அறிக்கையை தில்லி உட்பட பல்வேறு மாநில அரசுகள் திரும்பப் பெறவோ அல்லது ரத்து செய்யவோ எவ்வித தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பான வழக்கில் மத்திய அரசு சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் திரு துஷார் மேத்தா மாணவர்களுக்கு எதிரான வழக்குகளை திரும்பப் பெறுவதாக அரசு உறுதியளித்திருக்கும் நிலையில் அதனை செயல்படுத்துவதில் சில சட்டப்பூர்வ சிக்கல்கள் இருப்பதாக குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றம் வகுக்கும் என்றும் கூறினார். இந்த விவகாரம் தொடர்பாக சிறப்பு விசாரணை குழுவை அமைப்பது அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையிலான குழுவை அமைப்பது குறித்து நீதிமன்றம் பரிசீலித்து வருவதாக தெரிவித்தார். இவ்வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை வரும் 18ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. எத்தியோப்பியாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர், 7 பேர் காயமடைந்துள்ளனர். அந்நாட்டின் அம்ஹாரா பகுதியில் உள்ள தேவாலயம் ஒன்றில் நூற்றுக்கணக்கான மக்கள் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த போது அந்த தேவாலயத்தை ஒட்டியிருந்த மலைப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட இடத்திற்கு நிபுணர் குழு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மீட்பு நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன. காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிரதமரின் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் நாடு முழுவதும் உள்ள அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு பங்களிப்பு அடிப்படையில் ஓய்வூதியம் வழங்குவதற்கு வகை செய்கிறது. தமிழகத்தின் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த துப்புரவு பணியாளர்கள், கைவினை கலைஞர்கள், சாலையோர வியாபாரிகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பிரதான் மந்திரி ஷாராம் யோகி மாந்தன் என்ற திட்டம் 18 முதல் 40 வயது வரையிலான அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான

0: இந்திய அரசின் பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதிய திட்டமாகும். இத்திட்டத்தில் தகுதியுடைய பயனாளிகள் மாதந்தோறும் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை முறையாக செலுத்தி வந்தால் இந்திய அரசும் அதே அளவு இணை பங்களிப்பை வழங்கும். இதன் மூலம் 60 வயதை அடைந்த பின்னர் மாதந்தோறும் ₹3000 உறுதியான ஓய்வூதியம் பெறும் வசதி வழங்கப்படுகிறது. தகுதியுடைய அனைத்து தொழிலாளர்களும் தங்களது ஆதார் அட்டை, சேமிப்பு வங்கி கணக்கு புத்தகம் மற்றும் கைபேசி எண்ணுடன் அருகிலுள்ள பொது சேவை மையத்தில் அணுகி இத்திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எனவே நாகப்பட்டினம் மாவட்டத்திலுள்ள சுற்றுலா சங்கங்கள், விடுதி உரிமையாளர்கள், பயண முகவர்கள், சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் மற்றும் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய அனைத்து பங்குதாரர்களும் பதிவு செய்வதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குமாறும், மேலும் விவரங்களுக்கு பூம்புகார் சுற்றுலா அலுவலர் அவர்கள் அல்லது பூம்புகார் சுற்றுலா அலுவலர் வளாகத்தில் உள்ள சுற்றுலா அலுவலர்
1: அசாம், மேகாலயா, சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், பீகார், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கன முதல் அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே ஒடிஷாவில் உள்ள நதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு குறைந்துள்ளதை அடுத்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை அம்மாநில அரசு முழுவீச்சில் மேற்கொண்டு வருகிறது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் முதற்கட்டமாக 110 கோடி ரூபாய் நிவாரண தொகுப்பு வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காவிரி விவகார போராட்டத்தில் மாநில அரசை அவதூறாக பேசியதாக கூறி தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை சென்னையில் கைது செய்யப்பட்டார். பெட்ரோல், டீசல், விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றி அமைத்துள்ளது. எத்தியோப்பியாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1
3: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1 இலினி
2: 1, 2, 3
1: பாக்கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி டிஜி FM 102.1 இல் பாப்கார்ன்.

0: நேரம் ஒரு மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் காமன்வெல்த் போட்டிகளில் சாதனைகள் புரிந்த வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி, அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் புதிய கட்சியான தேசியவாத இந்திய குடிமக்கள் கட்சியினரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் சுகாதாரம், உயர்கல்வி, நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறைகளின் கீழ் 1737 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் காணொலி மூலம் இன்று திறந்து வைத்தார். நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் திண்டுக்கல், கரூர், திருவேற்காடு, மாங்காடு பகுதிகளில் புதிய பேருந்து நிலையம், பாதாள சாக்கடை திட்டப்பணிகள், திருப்பூர், பெருந்துறை, கோத்தகிரி, விக்ரமசிங்கபுரம் நகராட்சிகளில் உயர்மட்ட பாலம், குடிநீர் அபிவிருத்தி மேம்பாட்டு திட்டப்பணிகள் இதில் அடங்கும். உயர்கல்வித்துறை சார்பில் 3 அரசு பொறியியல் கல்லூரிகள், 31 பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகள், கலை அறிவியல் கல்லூரிகள், ஆய்வக கட்டிடங்கள் உள்ளிட்டவை முதலமைச்சர் திறந்து வைத்தார். தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ளார். பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 9 பிரிவுகளின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தஞ்சையில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவதூறாக பேசியதாக கூறப்படுவது தொடர்பாக தஞ்சை காவல்துறையினர் இன்று அவரை சென்னை நீலாங்கரையில் கைது செய்தனர். திரு உதயநிதி தஞ்சை நடுவர் நீதிமன்றத்திற்கு தற்போது கொண்டு செல்லப்படுகிறார். கடலூரில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் மற்றும் போதைப்பொருள் பயன்பாட்டை ஒழிப்பது குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். காவல்துறையினர், மாணாக்கர் உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்த பேரணியில் போதைப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகள், இணையவழி மோசடிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. இந்தியா சார்பில் கிடாம்பி ஸ்ரீகாந்த், கிரண் ஜார்ஜ், தருண் மன்னேப்பள்ளி, மஞ்சுநாத் உள்ளிட்டோர் இதில் களமிறங்குகின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் 1:45.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலத்தால் அழியாத காவிய கானங்களின் கதம்பமாக நேயர்கள் கேட்கவிருப்பது மதுர கீதம். நிகழ்ச்சியோட முதல் பாடலை கேட்டிருக்காங்க மணப்பாறையிலிருந்து வீரமணி, கமலா, தமிழரசன், சித்ரா, பவித்ரா, ஜியா, ஹர்திக், தாருல்யா, யாகவி, வர்ஷா, மனவை, சந்திரசேகர் இவர்களின் விருப்பப்பாடு கோமதியின் காதலன் திரைப்படத்திற்காக டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜ் பாடியது.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: நீங்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. காலத்தால் அழியாத காவிய கானங்களின் கதம்பமாக மதுரை கீதம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க முத்தரசன்னல்லூர்லேருந்து நவீன் சுந்தர், சந்திரபிரபா, பிரபு, நிஷாந்தினி, ஷைனி, சரண், தேவி பிரியா, வில்லிவாக்கத்திலிருந்து குபேந்திரன், வாகையூர்லேருந்து ராமசாமி. இவர்கள் அனைவரும் விரும்பி கேட்ட பாடல் வீர திருமகன் திரைப்படத்தில் பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி. சுசீலா இணைந்து பாடியது.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள்.

0: போத்தீஸ்
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையின் குழந்தைகள் ஆரோக்கிய திட்டம். தனலட்சுமி அம்மையாரின் நினைவாக இங்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ₹7,000 அன்பு பரிசு.
1: குழந்தை பிறந்த நாள் முதல் 3 நாட்களுக்கான பிரசவ சேவைகள் முற்றிலும் இலவசம். பிறந்த நாள் முதல் 5 வயது வரை அனைத்து தடுப்பூசிகளும் இலவசம். மருந்துகள் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் குழந்தைகள் நல ஆரோக்கியத்தில் என்றென்றும் அக்கறையுடன் சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை.
0: மேலும் விவரங்களுக்கு 9477694776.
2: நேயர் நெஞ்சங்களில் நீங்காத இனிமையான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம் மதுரை கீதம் நிகழ்ச்சியில். பாடல் கேட்டிருக்காங்க சாந்தி திரைப்படத்தில் டிஎம் சவுந்தரராஜன் பிபி ஸ்ரீனிவாஸ் இணைந்து பாடிய பாடலை. தாரிக் முகமது ஹபீப் ராமேஸ்வரத்திலேருந்து கேட்டிருக்காங்க.

0: பஜார் அண்ணா சிலை அருகில் திருச்சி.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையின் குழந்தைகள் ஆரோக்கிய திட்டம். தனலட்சுமி அம்மையாரின் நினைவாக இங்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ரூபாய் 7000 அன்பு பரிசு.
3: குழந்தை பிறந்த நாள் முதல் 3 நாட்களுக்கான பிரசவ சேவைகள் முற்றிலும் இலவசம். பிறந்த நாள் முதல் 5 வயது வரை அனைத்து தடுப்பூசிகளும் இலவசம். மருந்துகள் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் குழந்தைகள் நல ஆரோக்கியத்தில் என்றென்றும் அக்கறையுடன் சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை.
2: மேலும் விவரங்களுக்கு 9477694776.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் மதுர கீதம் நிகழ்ச்சி. 1:20 நாம கேட்க போற பாடல் மகாகவி காளிதாஸ் திரைப்படத்தில் டி.எம். சவுந்தரராஜன் பாடியது. பாடல் கேட்டிருக்காங்க கம்மங்காடு வைத்தியநாதன், மணிமேகலை, மகாலட்சுமி, தவ புதல்வி.
7: மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே, மதங்க மாமுனிவரின் மாதவ செல்வியே மாதுளன்.

0: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா, கவலை வேண்டாம்.
1: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
0: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
1: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
8: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
9: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் JNJ மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
10: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
11: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
12: திருச்சி FM ரெயின்போ 102.1.

சுற்றில் நாம் கேட்டுட்ருக்கோம் மதுரை கீதம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க ராமேஸ்வரத்திலிருந்து ஆசிக் தௌபிக். இவர்களுடைய விருப்ப பாடல் இடம்பெற்ற படம் பணக்கார குடும்பம் திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன் பாடியது.

0: மக்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th Cross தலைநகர் திருச்சி.
5: காலத்தால் அழியாத காவிய கானங்களின் கதம்பமாக நாம கேட்டு

மதுரை கீதம் நிகழ்ச்சி. பாடல் கேட்டிருக்காங்க மதுரையிலிருந்து குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சிந்தாமணி, மாலதி, தங்கமாயன், ரமேஷ் பாபு, மணிமாலா, சக்தி, ஜனார்தனன், மந்தாரக்குப்பம், மண்டோதரி. இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் பேசும் தெய்வம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: மதுர கீதம் தரும் அடுத்த பாடல் வானம்பாடி திரைப்படத்தில் பி சுஷீலா பாடியது. பாடலை கேட்டிருக்காங்க கோயம்புத்தூர்ல இருந்து அல்லிராஜா.
6: கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடு

மதுர கீதத்தின் நிறைவு பாடல் கேட்கலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க ராமேஸ்வரத்திலிருந்து மதினா ரம்சான்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நீட் போராட்ட விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனைகளில் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் இன்று கைது செய்யப்பட்டார். பொதுக்கூட்டத்தில் அவதூறாக பேசியதற்காக அவர் மீது சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பல்துறைகளின் சார்பில் 1738 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவடைந்த திட்டப்பணிகள் இன்று துவக்கி வைக்கப்பட்டுள்ளன. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனடியாக இன்று அதிகரித்தது. தமிழ்நாடு பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று காலை கூடியதும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை அவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை எடுக்க முயன்றபோது எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை விவகாரத்தை எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகள் தற்போது நன்கொடை விவகாரத்தை எழுப்பி பொதுமக்களை தவறாக திசை திருப்புவதாக குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற அவை என்பது அனைத்து கட்சிகளுக்கும் பொதுவானது என்று கூறிய அமைச்சர், நோட்டீஸ் அனுப்பியுள்ள உறுப்பினர்களுக்கு பேச வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். அப்போது அவையின் மையப்பகுதியில் குழுமிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மாணாக்கர் போராட்டத்தில் தாக்குதல் பிரச்சினை குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பதிலளிக்க வேண்டும் என்று கோரினர். இதனால் அமளி நிலவவே மாநிலங்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையில் நீட் விவகார பிரச்சினை எதிரொலித்ததால் மக்களவையை அவைத்தலைவர் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைத்தார். முன்னதாக இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் காமன்வெல்த் போட்டிகளில் சாதனைகள் புரிந்த வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கவும் வேளாண் நிலைத்தன்மையை உறுதி செய்யவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இன்று துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர், குறைந்தபட்ச ஆதரவு விலை கட்டமைப்பின் கீழ் கரும்பு, தானியங்கள், பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துகள், பரவலாக்கப்பட்ட வேளாண் உற்பத்தி பொருட்களை பிரபலப்படுத்த உயர் முன்னுரிமை வழங்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று கைது செய்யப்பட்டார். பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 9 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் அவரை கைது செய்துள்ளனர். தஞ்சையில் நேற்று நடைபெற்ற காவிரி நீர் விவகாரம் தொடர்பான பொதுக்கூட்டத்தில் அவதூறாக பேசியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் தஞ்சை காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். திரு உதயநிதி தஞ்சை நடுவர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூரில் நடைபெற்ற திமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆற்றிய பேச்சு தொடர்பாக தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் அவர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் தொடர்பாக சென்னையில் கைது செய்யப்பட்டுள்ள திரு

0: உதயநிதி ஸ்டாலின் இன்று தஞ்சாவூர் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரப்படுகிறார். இதற்கிடையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றி கழகத்தினர் தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மறுபுறம் கைது நடவடிக்கையை கண்டித்து திமுகவினரும் சாலை மறியல், ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட போராட்டங்களை நடத்தினர். அரசியல் போராட்டங்களால் தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தஞ்சாவூரிலிருந்து ஆர் நந்தகோபால்.
1: இந்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்ட தலைநகரங்களில் திரு உதயநிதியின் கைதை எதிர்த்து திமுகவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாடாளுமன்ற வளாகத்தில் திமுகவினர் திரு உதயநிதியின் கைதை எதிர்த்து இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் உதயநிதிக்கு நாவடக்கம் தேவை என்று கூறியுள்ளார். நாளை பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் இன்றைய தினம் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்துள்ளது அரசியல் நோக்கம் கொண்டது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் உதயநிதியின் பேச்சுக்கும் அவரை கைது செய்ததற்கும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பெண்களை அவதூறாக பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் சட்டபூர்வ நடவடிக்கைகள் அவசியம் என்று இடதுசாரி தலைவர்கள் கூறியுள்ளனர். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார், உதயநிதி நேற்று பொதுக்கூட்டத்தில் பேசியதற்கு அவர் மீது சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதனிடையே திரு உதயநிதி கைதுக்கு எதிரான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் 2:30 விசாரணைக்கு வருகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் சுகாதாரம், உயர்கல்வி, நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல், வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சித் துறைகளின் கீழ் 1,738 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு முடிவடைந்த திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் காணொலி மூலம் இன்று திறந்து வைத்தார். நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் திண்டுக்கல், கரூர், திருவேற்காடு, மாங்காடு பகுதிகளில் புதிய பேருந்து நிலையம், பாதாள சாக்கடை திட்டப்பணிகள், திருப்பூர், பெருந்துறை, கோத்தகிரி, விக்ரமசிங்கபுரம் நகராட்சிகளில் உயர்மட்ட பாலம், குடிநீர் அபிவிருத்தி மேம்பாட்டு திட்டப்பணிகள் இதில் அடங்கும். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. தாவேகா தலைமையிலான தமிழக அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் பேரவையில் சமர்ப்பிக்கிறார். நாளை மறுநாள் வேளாண் நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதனிடையே பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்படும் நிலையில் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னை பனையூரில் இன்று மாலை நடைபெற உள்ளது. MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான முதல் சுற்று கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. அகில இந்திய இடஒதுக்கீட்டிற்கான கலந்தாய்வு வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ளது. வரும் 13 தேதி முதல் 23 தேதி வரை நடைபெறும் மாநில ஒதுக்கீட்டு கலந்தாய்வில் இடம் தேர்வு செய்தோர் வரும் 28 தேதிக்குள் கல்லூரியில் சேர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனடியாக இன்று அதிகரித்தது. ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று பிற்பகல் நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 18,000 கனடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. மேலும் தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தொடர்ந்து காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை தமிழக எல்லையான வெளிகுண்டலில் மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் நாளை சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற உள்ளன. மாவட்ட அளவிலான கண்காணிப்பு அலுவலர்கள் சிறப்பு பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் கூறியுள்ளார். கடலூரில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் மற்றும் போதைப் பொருள் பயன்பாட்டை ஒழிப்பது குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். காவல்துறையினர், பள்ளி மாணாக்கர் உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்த பேரணியில் போதைப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகள், இணையவழி மோசடிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் பிரதமர்

0: மாநிலத்தின் கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் மானியத்துடன் சௌசௌ எனப்படும் மேரக்காய் சாகுபடி செய்யப்பட்டு வருவதால் அதிக லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர்.
1: என் பேர் சேலை. கேரட்டு, பீன்ஸ், இப்படி வெஜிடபிள் எல்லாம் போட்டிருந்தோம். மாற்று ஏற்பாட்டில் இந்த மேற்க போடலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருந்தோம். கவர்மெண்ட்ல வந்து எங்களுக்கு ஒரு ஹெக்டேருக்கு வந்து 3 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. வருமானமும் குறைவான செலவும் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் இருக்கு. மத்திய அரசுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிக்கின்றோம்.
2: ரேவதி பேசுறேங்க. கவர்மெண்ட் மானியம் கொடுக்கறதுனால கொஞ்சம் லாபமா இருக்கு. அதனால காட்டுக்குள்ள மேற்க போட்டிருக்கோம். மத்திய அரசுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன்.
0: தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. திருப்பூர், திண்டுக்கல், திருச்சி, மதுரை உள்ளிட்ட 8 அணிகள் இதில் பங்கேற்கின்றன. திண்டுக்கல்லில் இன்று 7:30 மணிக்கு நடைபெறும் முதல் லீக் போட்டியில் திருப்பூர், திண்டுக்கல் அணிகள் மோதவுள்ளன. முதல்கட்ட போட்டிகள் வரும் 15ஆம் தேதி திண்டுக்கல்லிலும், இரண்டாம் கட்ட போட்டிகள் வரும் 18ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை சென்னை சேப்பாக்கத்திலும் நடைபெறவுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் போராட்ட விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் இன்று கைது செய்யப்பட்டார். பொதுக்கூட்டத்தில் அவதூறாக பேசியதற்காக அவர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பல்துறைகளின் சார்பில் 1,738 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவடைந்த திட்டப்பணிகள் இன்று துவக்கி வைக்கப்பட்டன. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பல சவால்கள் இருக்கு. இப்போ இருக்க சூழலுக்கு வந்து காலநிலை மாற்றம், ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. திடீர்னு மழை வருது, மழை வேண்டிய காலத்தில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு. எப்போ மழை பெய்யும்னு நினச்சிட்டு இருக்கோமோ அப்போ பெய்யாம பொய்த்து போயிடுது. சரி, மழையே வராதுன்னு நினச்சி ஏதாவது ஒன்று போட்டிருப்போம், பயிர் நம்ம அறுவடை செய்கிற நேரத்தில் மழை பெஞ்சு வெள்ளமாக போயிடுது. இது மாதிரி விவசாயிகள் வந்து ஒரு பெரிய சவாலை வந்து தொடர்ச்சியாக எதிர்கொள்கிறாங்க. அது இல்லாமல் நிலை இல்லாத ஒரு விலை, இடைத்தரகர்கள், இது மாதிரி அவங்களுக்கான சிக்கல்கள் வந்து இன்னும் பெரும் அளவுக்கு தீராத பிரச்சனைகளாக தான் இருக்கு. விவசாயம் பண்றது அப்படிங்கிறது வந்து அவங்க ஏதோ அவங்க மனசாட்சியை கட்டுப்பட்டு செஞ்சிட்டு இருக்க மாதிரியான ஒரு வேலையாக தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது விவசாயிகள் வந்து பொதுவாக அந்த சூழலெல்லாம் தாண்டி ஒரு பொருளாதார சுதந்திரத்தோட அவங்க நினைச்ச மாதிரி ரொம்ப பெரிய வளர்ச்சி இல்லைனாலும் அவங்களோட செலவுக்கு தேவையான ஒரு பொருளாதாரம், சுதந்திரமாக வாழ்வதற்கு தேவையான அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரியான ஒரு வசதி இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதற்கு வந்து விவசாயிகள் என்ன மாதிரி பயிர்களை வந்து தேர்ந்தெடுக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: விவசாயத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வறட்சி. நம்ம இன்னைக்கு கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிலத்துக்கு நம்ம மண்ணுக்கு என்னென்ன மரங்கள் சாகுபடி செய்யலாம், என்னென்ன ஃப்ரூட்ஸ் கிராப் சாகுபடி செய்யலாம் அப்படின்னு சாகுபடி செய்யும்போது அதில் அதிகமான வருவாய் எடுக்க முடியும்.
0: சரிங்க, இப்போ பொதுவாக வந்து நீங்கள் ஒரு நர்சரி நடத்துறீங்க, நர்சரி நடத்துறது இல்லாமல் வேளாண் ஆலோசனைகள் வந்து விவசாயிகளுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. விவசாயிகள் அதிகமாக கேட்கக்கூடிய ஆலோசனைனா எது சம்பந்தமான ஆலோசனைகள் அவங்க கேட்குறாங்க பொதுவாக?
1: இல்லை, விவசாயிகள் இன்றைக்கி வந்து விலை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை சார். என்ன பயிர் நம்ம விளைவிச்சாலும் அதுக்கு சரியான விலை கிடைக்க மாட்டேங்கிறது. தண்ணி பிரச்சனை, வேலையால் பிரச்சனை. இன்றைக்கி விவசாயத்தில் வந்து வேலைக்கு வந்து ஆள் கிடைக்க மாட்டேங்குது, சம்பளம் எல்லாம் கூடி போயிடுச்சு. ஆனால் என்ன பொருள் என்ன விலை விற்றுச்சோ அதே விலை தான் விற்றுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதா மெயின் கொஸ்டின். இன்னைக்கு
0: அதாவது என்ன விலைன்னா அவங்க வாங்க வேண்டிய இன்னைக்கு வந்து விலை,
1: எடுத்துக்காட்டுக்கு தக்காளி 10 ரூபா 12 ரூபா விற்றுச்சு, இன்னைக்கு அதே 10 ரூபா தான் விற்கிது.
0: அது அவங்க விற்கிற விலை வந்து ஒரே மாதிரி இருக்கு, ஆனால் அவங்க வாங்குற விலை ஜாஸ்தியாக
1: தான் இருக்குது.
0: அதாவது அவங்க ஒரு பூச்சிக்குள்ளி வாங்கணும், அவங்களுக்கு சரியான விலை அப்படின்றப்ப அவங்க வந்து இந்த பயிர் போடும் போதே என்ன பயிர் போடணும் அப்படிங்கறதுல அவங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் அப்படிங்கிறது தேவைப்படுது இல்லையா?
1: கண்டிப்பா.
0: அப்போ உங்கள்கிட்ட வர விவசாயிகள்ட்ட நம்ம டெல்டா பகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா டெல்டா பகுதிகளுக்குன்னு ஒரு சில சாராம்சம் இருக்கு. இங்க இருக்க விவசாயிங்க ஒரு குறிப்பிட்ட பயிர்களை தான் போடுவாங்க. ரெண்டாவது, எந்த ஒரு விவசாயியும் வந்து திடீர்னு ஒரு பயிரை மாத்துங்கன்னா மாத்த மாட்டாரு.
1: கண்டிப்பா.
0: மூணாவது, பக்கத்து விவசாயி என்ன போட்டுட்டு இருக்காரோ அதுதான் முதல்ல அவர் போடுவாரு. அப்படிலாம் இருக்கும்போது நீங்க சொன்னீங்கன்னா விவசாயிங்க முதல்ல கேக்குறாங்களா? இப்ப நீங்க சொல்ற விஷயம் அவங்களால ஏத்துக்க கூடிய மாதிரி இருக்கா
1: இல்ல?
0: அவங்க ஏத்துக்கிற மாதிரி எப்படி நீங்க சொல்றீங்க?
1: இல்ல, ஏத்துக்கிற மாதிரி சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க சார். என்ன கட்டாயம்னா, இன்னைக்கு அப்பா காலத்துல விவசாயம் பாத்துட்டு இருந்தாங்க, பையன் வந்து ஏதோ ஒரு ஒர்க்லயோ ஜாப்லயோ வெளியூர்ல செட்டில் ஆகக்கூடிய சூழ்நிலை வந்துருது. அப்போ விவசாயத்தை என்ன பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னா, ஒண்ணு குத்தகை கொடுத்துட்றாங்க, இல்லனா வந்து ஏதோ ஒரு பர்மனன்ட் கிராப், அதாவது நம்ம ஒன்ஸ் டெவலப் பண்ணிட்டோம்னா அது பர்மனன்டா நம்மளுக்கு ஒரு வருமானம் தரக்கூடிய மாதிரி மரப்பயிர்களையோ பழப்பயிர்களோ சாகுபடி செஞ்சுக்கிறாங்க. இப்போ

0: நாங்கள் இந்த வறட்சிக்கு வந்து அதிகம் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு கொடுக்காப்புளி. இன்றைக்கி வந்து கொடுக்காப்புளி வந்து நல்ல டிமாண்ட் இருக்குது, மார்க்கெட்டில் நல்லா விளைவிக்குது, கால் கிலோ 100 ரூபா வரைக்கும் நம்மளே ரோட்டு கடைகளில் வாங்கி சாப்பிட்றோம். அந்த கொடுக்காப்புளி ஒட்டுறவங்களாக தேர்வு பண்ணும்போது
1: சந்தையில் வரவேற்பு இருக்குது,
0: சந்தையில் நல்ல வரவேற்பு இருக்குது. கமர்ஷியலாக ஒரு ஃப்ரூட்ஸில் நல்ல டிமாண்ட் அப்படின்னா இந்த ஒட்டு கொடுக்காப்புளிக்கு வந்து பயங்கர டிமாண்ட் இருக்குது. எங்ககிட்டே 40 வியாபாரிகிட்ட இருக்கிறாங்க, பட் பொருள் தான் இல்லை வாங்குறதுக்கு. ஆனால் இந்த கொடுக்காப்புளி அப்படிங்கிறது சாதாரண கருவள மரம் வளரக்கூடிய எல்லா இடங்களையும் வளரக்கூடியது, முள்ளு மரத்தினுடைய ஃபேமிலி
1: அதாவது நல்ல மானாவரியான
0: கரடகுரான முள்ளு மரம் வளரக்கூடிய கருவள மரம், சரளமண்ணில் கூட அருமையாக வளரக்கூடிய, தண்ணி பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணி நல்லா அதிக வருவாய் தரக்கூடிய அதை வந்து சாகுபடி செய்யலாம். அதில் சாகுபடி செய்யும்போது நல்லா ஈல்டு எடுக்க முடியும்.
1: இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது, இப்போ நீங்கள் இது வந்து கொடுக்காப்புளின்னு ஒரு தனி இதை பயிரை சொல்கிறீங்க, இப்போ ஒரு பயிராக பண்ணுறது நல்லதா இல்லை
0: மல்டிபிள் ஃபார்மிங்காக தான் சார், ஒரு 10 ஏக்கர் ஃபார்ம் பண்ணுறாங்க.

0: அப்படிங்கிற மாதிரி வந்து தேர்வு பண்ணி போட்டுறாங்க. ஆனால் ஒரு 60 வருஷம் மேலே, இப்போ நிலம்பூர் அந்த ஏரியா சரௌண்டிங்கில் ஃபுல்லாகவே ஒரு 60 வருஷம் 50 வருஷம் மேலே உள்ள மரங்கள் இருக்கிறதுனால அங்கேருந்து விதைகள் தேர்வு பண்ணி போடுறதுனால அந்த மெச்சூர் தன்மை வந்து கிடைக்குது சார்.
1: நான் ஏன் கேட்குறேன்னா, சமீபத்தில் எல்லாருமே வயசு வித்தியாசம் இல்லாமல் ஏமாந்து போகிற ஒரு விஷயம் வந்து என்னன்னா இந்த சமூக ஊடகங்கள் தான்.
0: கண்டிப்பாக
1: ஏமாறுவதற்கு இப்போ புதுசாக ஒரு இடமாக மாறி இருக்கு. குறிப்பாக சொல்லுவாங்க ஒரு சில ஏரியாவில் தான் ரொம்ப ஈஸியாக ஏமாந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்கேம் பண்ணுறதுக்கு என்ன செஞ்ச ஊருங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இப்போ எல்லா ஊர்லேயும் ரொம்ப ஈஸியாக மக்களை வந்து நம்ம தவறான ஒரு விஷயத்தில் வழிகாட்டுற மாதிரி ஆகிடுது. அதில் வந்து நான் ஏன் குறிப்பாக கேட்குறேன்னா, விவசாயிகள் ஏற்கனவே பாவப்பட்டவங்க.
0: கண்டிப்பாக
1: அவங்கள வந்து நம்ம சரியான முறையில் வழிகாட்டுறது ரொம்ப அவசியமானது. அவங்களுக்கு வந்து ஒரு பேராசை காட்டுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இருந்துடக்கூடாது. ஏன்னா இப்போ சமூக ஊடகங்கள் வந்து ரொம்ப வலிமையாக இருக்குது. அதை வந்து எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க, விவசாயிகளும் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா நானும் நிறைய நர்சரிகளோட அந்த வீடியோவில் சமீபத்தில் பார்க்கும்போது இந்த நிலம்பூர் தேக்கு, இந்த மகாகனி, இது மாதிரியான ஒரு சில இதை வந்து திருப்பி திருப்பி அதையே சொல்கிறாங்க. அதை தாண்டி பயிர்கள் இல்லையா அப்படின்றது நம்ம மனசுக்கு வருது. அதனால தான் நான் இந்த கேள்வியை முன்ன வச்சேன். அப்படி இருக்கும்போது விவசாயிகளே யோசித்து ஒரு சரியான கண், இப்போ நீங்கள் சொன்னப்பெல்லாம் மரப்பயிர்கள் தான் நடுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு மரப்பயிராக நடக்கூடாது, ஒரு 4-5 மரப்பயிர் நடணும் அப்படின்னா ஒரு சரியான நர்சரியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா முதல்ல என்னென்ன பண்ணணும்? ஏன்னா நீங்கள் ஒரு நர்சரி வச்சுருக்கீங்க, ஒரு நல்ல நர்சரியை எப்படி தேர்ந்தெடுத்து அவங்க வாங்கணும்? உங்கள் நர்சரின்னு இல்லை, பொதுவாக ஒரு நல்ல நர்சரியை எப்படி நம்பி வாங்கலாம் அதை பற்றி சொல்லுங்கள்.
0: இப்போ என்னென்னா, இப்போ நம்மளுக்கே ஒரு டவுட் வருதுன்னா கூட இன்றைக்கி சமூக வலைதளத்தில் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இல்லை, சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மைதான் அப்படின்னு நம்பக்கூடிய மனநிலையில் மக்கள் மாறிட்டாங்க. அது யார் சொல்கிறாங்க, அது எதற்காக சொல்கிறாங்க, அது உண்மையாக சொல்கிறாங்களா பொய்யா சொல்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கருத்து மாறி யூடியூப் ஃபேஸ்புக்கில் சொல்லிட்டாங்களே அது உண்மைதான் அப்படின்னு நம்பக்கூடிய மனநிலைக்கு வந்துடுறாங்க. இதை மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு நர்சரிக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த நர்சரியை போய் விசிட் பண்ணணும். அந்த நர்சரி எங்கே இருக்குது, இவங்க எத்தனை வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்களால் ஏதாவது ஒரு 10 ஃபார்மர் வந்து பயனடைஞ்சிருக்காங்களா, ஏதாவது ஒரு ஃபார்மர் ஏதாவது ஒரு வகையில் டெவலப் ஆயிருக்காங்களா, இதில் பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிருக்காங்களா,
1: வாங்கிட்டு போய் போட்ட ஒரு
0: ஒரு ஃபார்மரையோ இல்லை 10 ஃபார்மரையோ 20 ஃபார்மரையோ போய் பார்த்து உண்மையாவே இவங்க பயன்டாஞ்சிருக்காங்க, இவங்க நல்லா டெவலப் ஆயிருக்காங்க, அப்போ நம்ம தாராளமாக பண்ணலாம்.
1: நீங்க நினைச்ச மாதிரி அந்த பயிர் இருக்குது, மாதிரியே அதுக்கான அந்த குணாதிசயங்கள்லாம்
0: இருக்குது,
1: இந்த பயிரில் பார்க்க முடியுது. ஒரு 5 வருஷம் பயிர்னா இப்படி இருக்கு.
0: கண்டிப்பா
1: நிலம்பூர் தேக்கெல்லாம் வச்ச 1 வருஷத்துல இத்தனை அடி வளர்ந்துரும், அத்தனை அடி வளர்ந்துரும்லாம் சொல்றாங்க.
0: இது அது உண்மைதான், அது வளருதான், அது உண்மைதான். நீங்க எங்களுடைய ஃபீல்டை கூட நீங்க 10 ஃபீல்டு 20 ஃபீல்டு பார்க்கலாம். நம்ம தேக்கு மட்டும் பண்றது கிடையாது, தேக்கு செம்மரம் மா கொய்யா சப்போட்டான்னு கிட்டத்தட்ட இப்போ கொய்யா ரகங்களில் நிறைய புதிய ரகங்கள் நிறைய டெவலப் பண்ணியிருக்கிறோம். நாவலில் இப்போ தாய் கேஜிட்டன் சொல்லிட்டு ஒரு நாவல் ரகம் டெவலப் பண்ணுறோம்.
1: எந்த அடிப்படையில் அதெல்லாம் அந்த தயாரிப்பு நீங்கள் இது பண்ணுறீங்க?
0: தாய் செடிகளை போய் பார்த்துட்டு தாய் செடிகளுடைய அந்த ஃப்ரூட்ஸோட குவாலிட்டியெலாம் பார்த்து எவ்வளோ காய்ப்பு இருக்குது எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம கமர்ஷியலாக வந்து ஒரு பல ரகங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறோம்.
1: இப்போ நாவல் பழத்தை பற்றி கேட்கணும் அப்படின்றப்போ நாவல் பழம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. இந்த வருஷம் காப்பு நிறையா இருந்ததுன்னு வச்சுப்போங்களேன், போன வருஷமும் ஓரளவு நல்ல காப்பு. பட் ஆனால் என்னென்னா இந்த பெருசாக திரச்சியாக இருக்கிற பழங்களை பார்த்தாலே இது வந்து ஹைப்ரிட்டு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுது. கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா மட்டும்தான் நாட்டு பழங்கள் அப்படின்றாங்க. அப்போ நாட்டு பழங்கள்லேயே கொஞ்சம் திரச்சியாக வர மாதிரியான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய
0: ரகங்கள் இருக்குது. நாட்டு பழங்களே கொஞ்சம் திரச்சியாக இருக்கும். கொங்கன் பக்கடரோலின்னு சொல்லிட்டு ஒரு மகாராஷ்டிரா சேர்ந்த ஒரு ரகம்,
1: ஓ
0: நாட்டு பழத்தோட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது ஒரு கமர்ஷியல் வெரைட்டி. அந்த ரகங்களும் நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம்.
1: இப்போ என்ன மாதிரியான பயிர்களை வந்து ஒரு 4-5 மரப்பயிர்களை தேர்ந்தெடுக்கலாம்னா தேர்ந்தெடுக்கலாம்னு நீங்கள் ஆலோசனை சொல்வீங்க?
0: இல்லை ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்து.
1: நம்ம கரூர்லேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கிற பகுதிகளில் எதெல்லாம் சரியாக இருக்கும்?
0: இல்லை சுற்றுக்கால் அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணுறோன்னா டிம்பர்ஸ் பிளான் பண்ணிக்கலாம் சார். உள்ளே பிளான் பண்ணக்கூடியது இன்னைக்கு கமர்ஷியல் வெரைட்டியில் வியட்நாம் சூப்பர் அலி பலான்னு சொல்லிட்டு ஒரு பலா ரகம் இருக்குது.
1: பலா ரகம்
0: வருஷம் ஃபுல்லாக பலன் தரக்கூடிய ஒரு பலா வெரைட்டிஸ். இப்போ நாட்டு பலா வந்து பார்த்தீங்கன்னா சீசனில் மட்டும்தான் நம்மளுக்கு இன்கம் வரும், அன்சீசனில் பலாவே இருக்காது. அந்த மாதிரி சமயங்களில் அந்த பலா வந்து ஒரு விற்பனை வாய்ப்பு நல்லா இருக்குது. கொய்யாவில் வந்து இப்போ ரெட் டைமண்ட் பிளாக் டைமண்ட் சொல்லிட்டு ஒரு 2 ரகங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். அது கமர்ஷியலாக ஒரு ஆப்பிள் எந்த டேஸ்ட் இருக்குமோ எந்த சுவை இருக்குமோ அந்த அளவுக்கு சுவை இருக்கக்கூடிய ரகம், அந்த ரகங்கள் டெவலப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்.
1: அதில் வந்து இந்த நோய் பூச்சி இதெல்லாம் எப்படி இருக்கு தாக்குதல்?
0: கண்டிப்பாக இருக்கும் சார். நம்ம ஒரு பயிர் சாகுபடி செய்யும் போது அதில் பூச்சி மேலாண்மை நோய் மேலாண்மை கண்டிப்பாக இருக்கும். அதற்கான சொல்யூஷன் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா எங்களுடைய டீம் வந்து அக்ரி ஸ்டூடெண்டாக சேர்ந்து என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு அக்ரி ஆஃபீஸரை கொடுத்துட்றோம். அவங்களுடைய ஒர்க் என்னன்னா அவங்க ஃபீல்டை விசிட் பண்ணி அதற்கான ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் ஃப்ரீயாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் எங்ககிட்ட ஒரு 5 ஏக்கர் ஃபார்ம் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் செடி உங்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த செடிக்கான ஆலோசனைகள் ஃப்ரீயாக பண்ணுறோம். அப்படி ஃப்ரீயாக பண்ணும்போது உங்களுக்கு டெவலப் பண்ணும்போது உங்கள் சொந்தக்காரங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நாங்கள் அப்படியே ஃபார்ம் மல்டிஃபிளாக டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம்.
1: சரி, இப்போ நீங்கள் சொன்னால் வெளியில் வந்து டிம்பர் போடுறோம், உள்ளே வந்து பழமரங்கள் போடுறோம், அடுத்து வேறு என்னென்ன பண்ணலாம்?
0: ஏக்கரில் ஒரு 7 ஏக்கர் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு டிம்பர்ஸ் பிளான் பண்ணிவிட்டு ஒரு 3 ஏக்கர் மட்டும் காய்கறி பயிர்களோ வெஜிடபிள்ஸோ அந்த மாதிரி பண்ணுறக்கான்னு நம்ம சோர்ஸுக்கு தேவையான பிளான்ஸ் வந்து பண்ணிக்கலாம்.
1: சரி, இப்போ அந்த நீர் தேவைகள் இதெல்லாம் வந்து அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அந்த நிலத அமைப்புக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க
0: நாங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணுறோம் சார் அவங்களுடைய ஃபீல்டு.

0: விசிட் பண்ணி அவங்க கிளைமேட்டுக்கு அந்த என்ன வருமோ அதை நம்ம அட்வைஸ் பண்ணிடுறோம்.
1: நம்ம பொதுவாக செஞ்சிட்டு இருக்க இந்த ஏதோ ஒன்று சாப்பிடு செய்யறதை தாண்டி இந்த மாதிரியான பழப்பயிர்களும் மரப்பயிர்களும் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பொருளாதார வசதிகளை வந்து கொடுக்கும், எந்த அளவுக்கு அது வந்து தொடர்ச்சியாக அவங்க நினைக்கிற மாதிரியான ஒரு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: இப்போ ஒன்ஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா சார், அவங்களோட லேண்டை வந்து எம்டியாக போட்டுறாங்க. இன்னைக்கு விவசாயம் பண்ணுறவங்கள விட விவசாயம் பண்ண முடியலைன்னு எம்டியாக இருக்கவங்களுடைய நிலங்கள் அதிகமாகிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளைக்குமே. ஏன்னா இதில் பெரிய லாபம் இல்லை, இதில் நம்மளுடைய கை முதல போட வேண்டியிருக்குது, நம்மளுடைய உழைப்பு வேஸ்ட் ஆகுது, நம்மளுடைய நேரம் வேஸ்ட் ஆகுதுன்ட்டு எம்டி லேண்ட்ஸ் நிறைய ஆகிட்டே இருக்குது. எங்களுடைய சொல்யூஷன், நீங்கள் ஒரு ஏக்கர் பண்ணுனா 2 கோடி லாபம் எடுத்துடலாம், 5 கோடி லாபம் எடுத்துடலாம், அத்தனை லட்சம் எடுத்துடலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மெயின் வந்து நம்ம எப்படி மொபைலில் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கிறோம், வளர்ச்சி நோக்கி போயிட்டே இருக்கிறோம், புதிய ரகங்கள் நிறையா வந்துருச்சு. அந்த ரகங்களை விவசாயிகள் நம்ம தெரியல, அந்த ரகங்களை தேர்ந்தெடுத்து போடும்போது அதில் அதிகப்படியான இன்கம்மை தாண்டி நம்மளுடைய லேண்டை வந்து ஒரு மறைமுகமாக ஒரு ஆர்ச்சர்டு ஃபார்மாக மாற்ற முடியும். அப்படி ஆர்ச்சர்டு ஃபார்மாக மாற்றும் போது இன்றைக்கி இருக்க வேலையால் பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணலாம், தேவையில்லாமல் போடக்கூடிய நிறையா முதலீடுகளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், நிரந்தரமான ஒரு வருவாய் எடுக்க முடியும் சார்.
1: ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன ஞாபகத்தில் வச்சுக்கோங்கன்னா, இன்ஸ்டாகிராமை பார்த்து இன்ஸ்டண்ட்டாக முடிவெடுக்கக்கூடாது.
0: கண்டிப்பாக
1: 4 இடத்துக்கு போகணும்,
0: கண்டிப்பாக
1: 4 பேர்கிட்ட பேசணும், அவங்களோட அனுபவம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், சரியான ரகங்கள் தானா, அவங்க சொன்ன மாதிரியான ஒரு வாய்ப்பு இதில் இருக்கா, நல்லா வளருதா, சொன்ன எல்லா விஷயங்களும் இதுலேயும் நடக்குதான்றதை கண்ணால் பார்த்தாங்கன்னா இந்த வேளாண் காடுகள் மாதிரியான இந்த அமைப்பு வந்து அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஏன்னா சின்ன சின்ன பயிர்களை போட்டு அப்பப்போ நஷ்டத்தை சந்திக்காமல் ஒரு நீடித்த வளர்ச்சியான ஒரு சுயசார்பு வாழ்க்கை வாழ்வதற்கு உதவிகரமாக இருக்கும். ஒரு 2-3 மாடு வீடு கூட வச்சுட்டாங்கன்னா இன்னும் சிறப்பாக, அவங்களுக்கு தேவையான தினசரி வருமானம், மாச வருமானம், இது வந்து நமக்கு ஒரு வருஷம் கழிச்சோம் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அதனால் நம்ம ஒரு முடிவு எடுக்கும் போதே ஒரு தெளிவான முடிவாக எடுக்கணும். ஏன்னா நம்ம எடுக்கிற முடிவு நமக்கான முடிவு மட்டும் இல்லை, நம்ம எதிர்காலத்துக்கான முடிவு அப்படிங்கிறத யோசித்து அந்த முடிவில் வந்து சரியான முறையில் எடுத்தாங்கன்னா இது நல்ல வாய்ப்பாக இருக்கும். குறிப்பாக இந்த மாதிரியான மரப்பயிர்களும் பழப்பயிர்களும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு மிக்க நன்றி. தொடர்பு கொண்டு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது கேட்கும், இந்த மாதிரியான வேளாண் கார்டு போடணும் அப்படின்னு விவசாயிகள் நினைச்சாங்கன்னா எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்?
0: 9159-427033.
1: இன்னொரு வாட்டி சொல்லுங்க.
0: 9159-427033.
1: நன்றிங்க உங்க அனுபவத்துல சொன்னது.
0: தேங்க்யூ சார்.
2: மரங்கள் உதிர்க்கும் இலைகளினால் மண்ணின் பலமே.
3: விவசாயிகள் தங்களோட கால சூழ்நிலைக்கும் பகுதிக்கும் மண்ணுக்கும் ஏத்த பயிரை தேர்வு செஞ்சு சாகுபடி செய்யணும். அதுலயும் ஒரே பயிரை மட்டும் சாகுபடி செஞ்சு அதுல வருமானம் ஈட்டணும் அப்படின்னு எதிர்பார்க்காம பல பயிர்களை தங்களோட இடத்தை முழுமையா பயன்படுத்தி தினசரி வருமானம், வார வருமானம், மாத வருமானம், நீண்ட கால வருமானம் இப்படி பிரிச்சு பல பயிர்களை சாகுபடி செஞ்சு அதுல வருமானம் ஈட்டும் போது விவசாயம் கண்டிப்பா ஒரு லாபகரமான தொழிலாக இருக்கும் அப்படின்னு பல யோசனைகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் திருச்சிராப்பள்ளி இனாம்குளத்தூர் சி பூபதி அவர்கள்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேயர்கள் கேட்கவிருப்பது மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் எஸ் சண்முகம் குழுவினரின் நையாண்டி மேலை இசை கேட்டு ரசிக்கலாம்.

பாரத தேசத்து சங்கீதம் மற்ற தேசத்து சங்கீதத்தை காட்டிலும் உயர்ந்தது. கவிதையைப் போலவே சங்கீதத்திலும் நவரசங்களின் தொழில் இருக்க வேண்டும். இன்னென்ன நேரங்களில் இன்னென்ன ராகங்களில் அதற்கேற்ற ரசங்கள் தோன்ற பாட வேண்டும் என்ற விதிகள் நூல்களில் காணப்படுகின்றன என மகாகவி பாரதி குறிப்பிட்டுள்ளார். பாரதியின் இந்த பாடல் எந்த சமயத்தில் கேட்டாலும் மகிழ்ச்சியையும் நாட்டுப்பற்றையும் சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவருக்கும் ஊட்டும்.

வெவ்வேறு பகுதிகளில் வாழும் மக்களின் வாழ்வியல்களிலிருந்து பிறந்தவையே நாட்டார் கலைகள். நாகரீகம் தோன்றிய காலத்திலேயே வாய்மொழி இலக்கியங்களாக நாட்டார் கலைகள் தோன்றியுள்ளன. அந்தந்த பகுதி மக்களை படம் பிடித்து காட்டுவதே தெம்மாங்கு பாடல்கள்.

மன்னர் போராட்சியாலும் மேற்கத்திய இசையின் தாக்கத்தாலும் நையாண்டி மேளம் போன்ற பாரம்பரிய கலைகள் சவால்களை சந்தித்துக் கொண்டு உள்ளன. இருப்பினும் தென் தமிழகத்தின் கிராமப்புற திருவிழாக்களிலும் அரசு கலை விழாக்களிலும் நையாண்டி மேளத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. இளைஞர்கள் இந்த கலையை கற்றுக்கொண்டால் மட்டுமே மென்மேலும் இந்த கலை அழியாமல் பாதுகாக்க முடியும்.

திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சிகள் எஸ் சண்முகம் குழுவினரின் நையாண்டு மேலை இசை கேட்டு ரசித்தீர்கள்.

0: நேரம் 3 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் காமன்வெல்த் போட்டிகளில் சாதனைகள் புரிந்த வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கவும் வேளாண் நிலைத்தன்மையை உறுதி செய்யவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர், குறைந்தபட்ச ஆதரவு விலை, கட்டமைப்பின் கீழ் கரும்பு, தானியங்கள், பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், பரவலாக்கப்பட்ட வேளாண் உற்பத்தி பொருட்களை பிரபலப்படுத்த உயர் முன்னுரிமை வழங்கப்படுவதாக கூறினார். 2026 சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் சாம்பியன் பட்ட போட்டி நடத்திட 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். இப்போட்டி தமிழ்நாட்டை உலக அரங்கில் மேலும் உயர்த்துவதுடன் விளையாட்டு சுற்றுலாவை ஊக்குவித்து இளம் வீர வீராங்கனைகளுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் வகையில் நடத்தப்பட உள்ளது. தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் கைது செய்யப்பட்டார். பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 9 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் அவரை கைது செய்துள்ளனர். தஞ்சையில் நேற்று நடைபெற்ற காவிரி நீர் விவகாரம் தொடர்பான பொதுக்கூட்டத்தில் அவதூறாக பேசியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் தஞ்சை காவல்துறையினர் அவரை கைது செய்துள்ளனர்.

திரு உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பேருந்து நிலையத்தில் சாலை மறியலில் ஈடுபட்ட 50-க்கும் மேற்பட்ட திமுகவினர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே திரு உதயநிதி மீதான விசாரணை இன்றைக்குள் முடித்து அவரை விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தலைமையில் 2026-27 ஆண்டிற்கான கொள்கை விளக்க குறிப்பு சட்டப்பேரவை மானியக்குறை அறிவிப்புகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் சென்னை பதிவாளர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூடுதல் செயலாளர் திருமதி அமுதா உள்ளிட்ட உயர் அலுவலர்கள் பங்கேற்றனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் 6,25,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் புதிய திறன்மிகு மைய பணிமனை கட்டுமானப் பணிகளை மாநில வணிகவரி பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் இன்று பார்வையிட்டார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. திருப்பூர், திண்டுக்கல், திருச்சி, மதுரை உட்பட 8 அணிகள் இதில் பங்கேற்கின்றன. திண்டுக்கல்லில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் முதல் லீக் போட்டியில் திருப்பூர் திண்டுக்கல் அணிகள் மோதுகின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி இனிமையான பாடல்கள், உங்களுடைய அன்பு கடிதங்கள், மின்னஞ்சல்கள், நிகழ்ச்சிக்கு நடுவுல குட்டி குட்டியான சுவாரஸ்யமான தகவல்களோட நாம நினையலாம் இசை தூதலில்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது ப்ராஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
4: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
3: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
4: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம். இது இசை துரல். இசைதுரல் நிகழ்ச்சியில இப்போ நாம ஒரு நேயருடைய கடிதம் தான் படிக்க போறோம். அன்பார்ந்த திருச்சி பண்பலைக்கு கனிவான வணக்கம். கடந்த 22 தேதி அன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியை செயலி வழியே செவிமடு

இதில் பல அற்புதமான பொது அறிவு தகவல் இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் முதலாவதாக பங்கேற்று சரியான பதில் கூறியதில் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் அபிராமி அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா புதுக்கோட்டையிலிருந்து கதிரேசன் அனுப்பியிருக்காங்க. 26ஆம் தேதி அன்று காலை மலை நிகழ்ச்சி அருமை. 9 மணிக்கு குழந்தைகளுக்கான நிகழ்ச்சியில் வடக்கு சாலைப்பட்டி சமிதா விடுகதை கூறினார்கள். இணைப்பில் வந்த குழந்தைகள் நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். அறிவிப்பாளர் அர்ச்சனா அவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு பாடல்கள் அருமையாக இருந்தது, ரசித்தோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்ததா 27ஆம் தேதிக்கு ஒரு நேர் கடிதம் எழுதியிருக்காங்க. 27 திங்கட்கிழமை சென்ற மாதம் மாலை 5 மணிக்கு மனம் வீசிய பொன்மாலை, அதில் வந்து அனைத்து பாடல்களும் அருமையாக இருந்தது. ஒவ்வொரு பாடலும் தேனில் ஊற வைத்த பலாச்சுவை போல தித்திப்பாக இருந்தது. அதிலும் பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் ராஜராஜ சோழன், சங்கத்தமிழ் கவியே, அழகு தெய்வம் என்ற பாட்டெல்லாம் மீண்டும் மீண்டும் கேட்க தோன்றிய பாடல். பாடல்களை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் மனோஜ் கிரண் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரூர் மாவட்டம் ஹொசூர்லிருந்து கணேசன், தனலட்சுமி, ஹரிஹரன், பூபதி இவங்க. திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம். இது இசை தூரல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல். திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து தாமஸ் செந்தில்நாதன் நமக்கு கடிதம் அனுப்பியிருக்காங்க. சென்ற மாதம் 3ஆம் தேதிக்கான கடிதம். முதல்ல, மருத்துவ நேரத்தில் குழந்தைகளுக்கு தாய்ப்பாலே சங்குப்பாலாக கொடுக்கலாம், நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் என விளக்கிய குழந்தைகள் நல மருத்துவர் தங்கவேலு அவர்களுக்கு நன்றி. 24ஆம் தேதி சரிகம ரசிகம நிகழ்ச்சியில் நடப்பயிரவி ராகத்தில் அமைந்த பாடல்களை 3 பேர் மாற்றி மாற்றி பாடினார்கள். அனைத்து பாடல்களும் அருமை. 25ஆம் தேதி இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நேயர் விருப்ப பாடல்கள் அனைத்தையும் வழங்கிய அபிராமி நீலவண்ணன் அவர்களுக்கும் பழமலை அவர்களுக்கும் நன்றி. 29ஆம் தேதி உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் பாடல்கள் வழங்கிய யோகேஸ்வரிக்கு நன்றி. 28ஆம் தேதி மதுரை கீதம் நிகழ்ச்சியில் தேன் சொட்டும் பழைய பாடல்கள் இனிமையாக இருந்தது. 29ஆம் தேதி நாள்மலர் நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. இசைத்துறல் நிகழ்ச்சியில் புலிகளை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொண்டேன். 30ஆம் தேதி மருத்துவ நேரம் நிகழ்ச்சி வழங்கிய முரளிரங்கன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இம்மாதம் 1ஆம் தேதி இருபட பாடல்கள் நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. 2ஆம் தேதி வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில் அனைத்து குழந்தைகளும் அழகாக பேசினார்கள். நிகழ்ச்சி வழங்கிய அர்ச்சனா அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிய பண்பலைக்கு நன்றியும் பாராட்டுகளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து தாமஸ் செந்தில்நாதன்.

அடுத்ததாக 29ஆம் தேதிக்கு கடிதம் அனுப்பியிருக்காங்க. 10 மணி முதல் 11 மணி வரை இடைவிடாமல் காலங்கள் பல கடந்து நம் காதோரம் அசை போடும் அக்காலத்து கவிதை காதல் காவிய கானங்களை காது குளிர கேட்டு மனமகிழ்ந்தோம். அன்றைய நிகழ்ச்சியில் அருமை தோழர் நயினா சுரேஷ் அவர்கள் நமது அன்புக்குரிய நேயர்களை அலைபேசி மூலம் அழைத்தார். இணைப்பை தொட்டு வந்த நேயர்களும் தங்கள் மனதிற்கு நெருக்கமான தேன் சுவை நிறைந்த காவிய கானங்களை தித்திக்க தித்திக்க கேட்டார்கள். அதே போல 30ஆம் தேதி 1 மணி முதல் 1:45 வரை மதிமயங்கும் மதியம் வேளையில் எங்கள் மனங்களோடு உறவாடி வந்த மதுரகீதம் நிகழ்ச்சியை கேட்டு மனம் சொக்கி போனோம். நிகழ்ச்சியில் நமது அன்பான நேயர்

நிகழ்ச்சியை கேட்டு மனம் சொக்கி போனோம். நிகழ்ச்சியில் நமது அன்பான நேயர்கள் ஆசை ஆசையாய் அஞ்சல் அட்டையில் தேர்வு செய்த தேனிசை பாடல்களை வான்வழியே வரிசை கட்டி அனுப்பிய யோகேஸ்வரி அவர்களுக்கு நன்றிகள் அப்படின்னு யார் அனுப்பியிருக்காங்கன்னா, குமாரமங்கலம் லோகநாதன் புஷ்பலதா. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, இது இசை துறல்.

0: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா, கவலை வேண்டாம்.
1: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
0: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
1: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: உங்கள் மாதாந்திர மருத்துவ செலவை குறைக்க ஓர் நற்செய்தி.
6: பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாதாந்திர மருந்துகள் வாங்கும் பயனாளிகளுக்கு 10 முதல் 20% வரை தள்ளுபடி.
5: நீரிழிவு, இதய நோய் மற்றும் இதர நீண்ட கால சிகிச்சைகள் பெறும் மருத்துவ பயனாளிகள் அனைவரும் இந்த ஆரோக்கிய சலுகையை பெறலாம். மக்கள் நலனில் என்றென்றும் அக்கறையுடன் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை, சிறுவாச்சூர். மேலும் விவரங்களுக்கு 9477694776.
7: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல். திருவனைக்காவல் கீழகொண்டையம்பேட்டையிலிருந்து தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் நமக்கு மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. வணக்கம், நேற்று காலை அனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் சர்க்குணம் அவர்கள் மனதை செம்மைப்படுத்த வேண்டியதன் அவசியம் பற்றி சிறப்பாக கூறினார். வயக்காடு நிகழ்ச்சியில் RV ஐயா அவர்களும் முருகானந்தம் தியாகராஜன் அவர்களும் காய்களை எந்த முறையில் பேக்கிங் செய்து விற்பனைக்கு அனுப்புதல் வேண்டும் என்பதை நகைச்சுவையாக உரையாடியது மிகவும் நன்றாக இருந்தது. இருவர் கூட்டணியும் சூப்பர். வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில் கல்வியாளர் சந்திரசேகர் அவர்களின் உரையாடல் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. உடன் உரையாடிய சித்ரா திருவாளன் அவர்களுக்கும் பாராட்டுக்கள். இரவு இசை இனிமை அருமை, வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா திருச்சி ஆல்பர்ட் ஃபாத்திமா அனுப்பியிருக்காங்க. திருச்சி வானொலிக்கு வணக்கம். இன்று காலை 6 மணிக்கு ஆனந்தராகம் மற்றும் விவசாய தகவல்கள் அனைத்தும் சிறப்பு. 7 மணிக்கு காலை மலரில் அற்புதமான தகவல்களுடன் பாடல்களும் சிறப்பு. 8:30 இதே ராகத்தில் நேயர்கள் வாட்ஸ்அப்பில் கேட்ட பாடல்கள் கேட்டோம். 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு கொண்டாட்டமாக இருந்தது. இருபட பாடல்கள் எல்லாமே அருமை. தொடர்ந்து 11 மணிக்கு நேயர்கள் நேரலையில் வந்து விரும்பி கேட்ட பாடல்கள் எல்லாமே ஆதி அற்புதமாக இருந்தது. அறிவிப்பாளர் சகோதரிக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சி ஆல்பர்ட் பாத்திமா, கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி, மலைக்குடிப்பட்டி சண்முகம் ராசாத்தி. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசை தூரல்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல். இப்போ ஒரு நேருடைய மின்னஞ்சல் தான் படிக்க போறோம். வணக்கம், பெரம்பலூரிலிருந்து தேவி நிதியரசன். நேற்று 10:30 இருப்பட பாடல் சூப்பர், 11 உங்களோட நாங்க நிகழ்ச்சியில பாடல் கேட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள், அதை கொடுத்த அறிவிப்பாளர் மேடத்துக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். 12 மங்கையர் உலகத்தில் சபீனா அவர் பாணியிலேயே அழகாய் அருமையாய்

0: பேசினார். சூப்பராக இருந்தது. ஒரு மணிக்கு மதுரகீதம் பாடல்கள் சிறப்பாக இருந்தது. 3 மணிக்கு மின்னஞ்சல் நல்ல தகவல்கள் பாடல்கள் கொடுத்தார்கள். வண்ண கோலங்கள் அருமையாக இருந்தது. திருச்சி வானொலி 102.1 எப்பொழுதும் சிறப்பு. எங்கள் அன்னை வானொலிக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். நல்ல பாடல்கள், தெய்வத்தை தரிசனம் பண்ணுவது போல் இருந்தது. மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நேயர் மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. திருச்சி பண்பலை 102.1 வணக்கம். நேற்று மதியம் 2:30 திரைக்களஞ்சியம் கேட்டோம். சமயபுரம் சபீனா பானு அவர்களின் தொகுப்பில் பாடல்கள் வந்தது. முதல் பாடலே தாயில்லாமல் நான் இல்லை. அவர் தேர்வு செய்த அனைத்து பாடல்களும் அருமையாக இருந்தது. வழங்கிய திருச்சி பண்பலைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருமண்டபம் தெற்கு தெரு வேலாயுதம் திரவியமலர். அடுத்ததா ஒரு நேயர் கடிதம் அனுப்பியிருக்காங்க. அன்புள்ள வானொலி நிலையத்தார் அவர்களுக்கும் பாசமுள்ள அறிவிப்பாளர்கள் நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். 31 அன்று மங்கையர் உலகத்தில் ஓவியா மேடம் தன் இனிய குரலால் அழகும் ஆரோக்கியமும் பற்றி பேச அழைத்தார் தோழிகளை. தோழிகளும் மிக அழகாக பேசினார்கள். அன்று இசைத்துறலை அழகிய வாசிப்பால் அலங்கரித்தார் நிகழ்ச்சியை ஓவியா மேடம். பாராட்டுக்கள். இசைத்துறலில் கொடுக்கப்படும் தகவல்கள் தினந்தோறும் அருமை. பாராட்டுக்கள் பண்பலைக்கு. 30 அன்று பொன்மாளியில் மிக அழகான பாடல்களை வழங்கினார் கோபால் சார் அவர்கள். நன்றி. மதுரகீதம் நிகழ்ச்சியில் எனது விருப்ப பாடலை கொடுத்த அறிவிப்பாளர் மற்றும் பண்பலை இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி. காற்றினில் தவழ்ந்து வரும் காவிய பண்பலை இனி கரும்பாய் இனிக்கிறது அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. அதே நேயர்களே, 31 வசந்த அழைப்பு நிகழ்ச்சி மிக அருமையாக இருந்தது. அன்று போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியில் கேப்டன் பிரபாகரன் பட பாடலான பாசமுள்ள பாண்டியர் பாடல் சூப்பர். இனிய உலகம் இனியும் தாங்குமாவில் பேப்பர் உணவு பண்டங்களை வைத்து உண்ணுவதை தவிர்க்க வேண்டும் என்பதை மிக அழகாக கூறினார்கள் அதிபதி சார் மற்றும் தரணி மேடம். மற்றொரு அறிவிப்பாளருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அன்னைக்கே மங்கிர் உலகம் நிகழ்ச்சியில் பாரம்பரிய உணவு பற்றி தோழிகளை பேச அழைத்த அறிவிப்பாளருக்கு நன்றி. கலந்து கொண்ட தோழிகளுக்கும் நன்றி அப்படின்னு யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, திருச்சி சங்கிலியாண்டபுரத்திலிருந்து மணிமேகலை ராஜா, பிரபு, மகாதேவன், பத்மஸ்ரீ. கேட்டுட்டு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசை துரல்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
5: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 14555 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இருக்கோம் இசை தவறல். 30ஆம் தேதி நமக்கு ஒரு நேர் கடிதம் எழுதியிருக்காங்க. ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் பழைய பாடல்களை ஒளிபரப்பும் பண்பலைக்கு நன்றி. 10 முதல் 11 மணி வரை பாடல்கள் கேட்க கேட்க ஆனந்தமாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றி அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா ஸ்ரீரங்கத்திலிருந்து செல்வராஜ். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டை

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம இசைத்துறை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் சில தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல எலுமிச்சம் பழத்துக்கு ஏன் எலுமிச்சம் பழம்னு பேர் வந்ததுன்னு தெரியுமா? பொதுவா எல்லா பழங்களையும் எலி கொறிச்சுன்னு ஆசைப்படுத்திடும். ஆனா எலி தொடாத ஒரு பழம் எலுமிச்சை. எலி மிச்சம் வைத்த பழம்ங்கிறதுனால எலுமிச்சம் பழம் அப்படின்னு இருந்து காலப்போக்கில் எலுமிச்சம் பழம் அப்படின்னு மறுவுனதா சொல்றாங்க. நாம தூங்கும்போது உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஒரே நேரத்தில் தூங்குறது இல்லையா? முதல்ல கண்கள், பிறகு மூக்கு, அப்புறம் நாவினுடைய சுவை மொட்டுக்கள், அதுக்கப்புறம் காது, கடைசியில தான் தோல் தூங்குதான். அதே மாதிரி விழிக்கும் போது இது அப்படியே தலைகீழா செயல்படுதான். அதாவது முதல்ல தோல் விழிப்பு அடையுமா, அடுத்து காது, சுவை மொட்டுக்கள், கடைசியில தான் கண் விழிக்குமா. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிறைவு பெறுகிறது இசை தூரல்.

0: நேரம் 4 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வரி விதிப்பு மற்றும் பிற சட்டங்கள் திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று அறிமுகம் செய்தார். தமிழ்நாட்டில் சுகாதாரம், உயர்கல்வி, நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறைகளின் கீழ் 1731 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் காணொலி மூலம் இன்று தொடங்கி வைத்தார். இதன் ஒரு பகுதியாக அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் அரசு பலவகை தொழில்நுட்பக் கல்லூரி வளாகத்தில் பனிமனை கட்டிடத்தில் நிறுவப்பட்டுள்ள இயந்திரங்களை ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாலினி இன்று பார்வையிட்டார். தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கைதை கண்டித்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சாலை மறியலில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்ட திமுகவினரை காவல்துறையினர் இன்று கைது செய்தனர். இதேபோல் காஞ்சிபுரம், தூத்துக்குடி, திருப்பத்தூர் மாவட்டங்களில் திரு உதயநிதி கைதை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட திமுகவினரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டத்தில் பொதுமக்கள் மத்தியில் போக்குவரத்து விதிகளை பின்பற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி பள்ளி மாணாக்கர் பங்கேற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. போக்குவரத்து விதிகளை மதிப்போம், தலைக்கவசம் அணிவோம் உள்ளிட்ட பதாகைகளை ஏந்தி 500க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் அருள்மிகு ஸ்ரீ சிங்கார காளியம்மன் கோவிலில் ஆடி மாத ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான காளி திருநடனம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்திய சுற்றுக்கு இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் கராகா, பிருத்திவி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணை முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற முதல் சுற்றில் இந்த இணை தாய்லாந்து இணையை 21-16, 21-18 என்ற நேர் சுற்றுகளில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: நேரம் 4:03 ஆகுதுங்க. நேர்கள் இனி கேட்கலாம் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: வாரந்தோறும் வரும் செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணினாலே நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள். இன்னைக்கு என்ன
0: தமிழோடு விளையாட போறோம், சரியா?
2: கரெக்டா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க.
0: ஓ சரி,
2: புரியுதா?
0: புரியுது புரியுது.
2: அதாவது கரெக்ட்னு சொன்னது தப்பு. முடிஞ்ச வரையிலும் இந்த ஒரு நிகழ்ச்சியிலாவது நம்ம
0: தமிழ்ல பேசணும்,
2: முடிஞ்ச வரையிலும் தமிழ்ல பேச
0: முயற்சி
2: பண்ணலாம்.
0: கண்டிப்பா.
2: தமிழ் அப்படின்னாலே அழகு, அது பேசுறது அழகு, அப்புறம் பாடுறதுல அழகு, எழுதுறதுல அழகு, படிக்கிறது அழகு, தமிழ் சம்பந்தமான எல்லாமே அழகுதான்.
0: தமிழ்னாலே அழகுதான்
2: நிச்சயமா. இப்ப வந்து இதுல என்னன்னா, நம்ம கேட்கிற கேள்விகளுக்கு தமிழ் மொழி சம்பந்தமா நம்ம கேட்கிற வாரந்தோறும் வரும் செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணினாலே நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போவில் வண்ண கோலங்கள் தமிழோட விளையாடு. தமிழின் அழகு, அதாவது தமிழுங்கிறது அது பேசுகிறதும் ஒரு அழகு, பாடுறது ஒரு அழகு, எழுதுறது ஒரு அழகு, இல்லை படிக்கிறது அழகு அப்படின்னு நிச்சயமாக நம்ம சொல்லலாம். தமிழ் மொழி சம்பந்தமான கேள்விகளுக்கு நேயர்கள் வந்து சரியான பதிலை சொல்ல வருவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம். பரிசையும் பாராட்டையும் நம்ம வந்து கொடுத்துடலாம்.
0: கண்டிப்பாக
2: நிச்சயமாக பரிசை எதிர்பார்த்து நிறைய நேயர்கள் வருவாங்க அப்படின்ட்டு நம்ம நம்பலாம். பரிசு வச்சிருக்கீங்களா கொடுக்கறதுக்கு?
0: நீங்க எடுத்துட்டு வந்திருப்பீங்களா? நான் அதை கண்டிப்பா கொடுத்துறேன்.
2: நம்ம அருமையா நம்ம வானொலியிலேருந்தே காற்றலைகள்ல அவங்களுக்கான பாராட்டுகள். ஆமா, கொடுத்துருக்கோம். அதாவது நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் சரியான பதிலை சொல்லுவாங்க நேர்களே. பார்த்தீங்கன்னா புதிய நேயர்கள் வந்து 04-3-1, 840-102-1
0: 246-102-1 அப்படிங்கிற இந்த எண்ணிலையும் வரலாம்.
2: இன்னைக்கு தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில் உங்களோடு எல் கௌதமன்,
0: நித்யா.
3: Tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda tadinda t

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: உங்களுக்கு சிறுநீரகக்கள், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
4: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
3: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
4: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
8: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
9: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள், இது தமிழோடு விளையாடு. இன்னைக்கு அதாவது இது வந்து ஆடி மாதம், கரெக்டா?
10: ஆமா,
9: சரியா?
10: சரிதான்.
9: அதாவது இந்த ஆடி வந்தாலே நமக்கு காதல பாத்தீங்கன்னா, இந்த மொத்த விற்பனை கடை தொடங்கி சில்லறை விற்பனை கடை வரைக்கும் டிஸ்கவுண்ட்னு சொன்னாதான் நமக்கு இப்ப புரியுது.
10: ஆமா,
9: தமிழ்ல என்ன சொல்லுவாங்க?
10: தள்ளுபடி.
9: தள்ளுபடி, ஆமா. எங்க பார்த்தாலும் இந்த தள்ளுபடி விற்பனை, தள்ளுபடி விற்பனைங்குவாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கடை வாசல்கள்லையும் விளம்பரத்தில் பேசுகிறவங்களும் கூட இந்த ஆடி தள்ளுபடி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆடி தள்ளுபடின்னு சொல்லணுமா, இல்லை ஆடி தள்ளுபடி அப்படின்னு சொல்லணுமா? ஆடிக்கும் தள்ளுபடிக்கும் இடையில இத்து வரணுமா வரக்கூடாதா?
10: இந்த ஒரு நேர் லைன்ல இருக்காங்க, கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம்.
11: மாலை வணக்கம் கூறி இணைவது பி தாமஸ், விமான நிலையம், திருச்சி.
10: வணக்கம் ஐயா.
11: தமிழோடு விளையாடுறது, தமிழோடு பேசுறது, தமிழ் பாடுவது.

0: நான் கௌதம் சொன்னார். ஆனா நீங்க ரெண்டு பேரும் பேசுறது அதை விட அழகு.
1: அப்படியா, நீங்க வந்து எங்களோட கலந்து பேசிக்கிறத அதை விடவும் அழகு.
2: எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
1: அதுக்கு மேல வாங்கல அந்த மாதிரி. சரிங்க ஐயா.
0: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் ஐயா. இப்படி ஆடி காத்து எப்படி இருக்க போதுமா?
0: தாங்க முடியல, வெளியே போறது இல்ல.
1: இல்ல, வெயில கொஞ்சம் சமன் பண்ணது அப்படிதானே?
0: ஆமாமா, இல்ல உண்மையில இந்த காத்து நம்ம இப்போதைக்கு ரொம்ப தேவைதான்.
1: தேவைதான்.
0: அதோட சேர்ந்து ஒரு மழை இருந்தது என்ன, இன்னும் நம்ம கொஞ்சம் வசதியா இருக்கும்.
1: வரும், வரணும்னு எதிர்பார்ப்போம். கண்டிப்பா வரும்.
0: இந்த
1: நிச்சயமா ஐயா
0: தண்டு தொட்டுருச்சு கடவுளாவ
1: கரெக்ட்.
3: சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: கேன்சரும் கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
4: இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோலங்கள். செவ்வாய் வண்ணக்கோலங்கள்னாலே நமக்கு தமிழோடு விளையாடுதான். நிகழ்ச்சியில் அடுத்த நம்மோடு வணக்கம்.
5: திருச்சிராப்பள்ளி ரெயின்போ பண்பலையில் அன்பு அறிவிப்பாளர்கள் பூவாளூர் லெனின் கௌதமனையா மற்றும் புதிய செல்லக்குரல் புதிய அறிவிப்பாளர் நித்யா, நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆடி செவ்வாய் வாழ்த்துக்களுடன் ஸ்ரீரங்கம் ராஜேஷ்.
4: நாங்கள் ராஜேஷ் ஐயான்னு சொல்லிடுறோம் நம்ம, கரெக்டா சொல்லலாமா? தள்ளுபடியில த வருது. ஸோ அந்த ரெண்டுமே வல்லினங்கிறதுனால ரெண்டு வல்லினங்கள் இணையிற இடத்துல ஒற்று வரும். ஒற்று மீன்ஸ் வந்து அந்த இத்து இப்ப இம் அப்படிங்கிறது. சரியா நீங்க விளக்கம் கொடுத்தீங்க.
6: மகிழ்ச்சி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த் அழைப்பு. நேர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னா 4 3 1 246 102 1 அல்லது 240 102 1 அப்படிங்கிற இந்த எண்கள்ல கலந்துக்கலாம். கேட்டுட்டு இருக்கோம் இது வண்ண கோலங்கள்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் இணைந்திருக்கின்றோம். செவ்வாய் வண்ண கோலங்கள் தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில் அடுத்த நம்மோடு வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சார், உங்க பேரு?
2: நான் குறுங்கிநகர்லேருந்து, திருச்சி குறுங்கிநகர்லேருந்து ஆறுமுகம்.
1: ஆறுமுகம் ஐயா. ஐயா, இப்போ தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்க போறேன், அதுக்கு சரியான பதில் நீங்கள் சொல்லணும். ஒரு பழமொழி சார், அதாவது எல்லா பழமொழிக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம நடைமுறையில் ஒரு விளக்கம் சொல்கிறோம், ஆனால் அதுக்கு உண்மையான விளக்கமும் புத்தகங்களில் படிக்கிறப்ப நமக்கு வந்து தெரியுது. அது மாதிரி ஒரு சாதாரண ஒரு பழமொழி தான் இதுவும், ஆடி சம்மந்தமானது தான். ஆடி காற்றுல அம்மியும் பறக்கும் அப்படின்னு ஒரு விடுகதை இருக்குது. விடுகதையாக பழமொழி இருக்கு,
3: பழமொழி.
1: அந்த பழமொழிக்கு சரியான விளக்கம் சொல்ல முடியுமா?
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம வண்ண கோலங்கள் தான் விளையாடிட்டு இருக்கோம். வண்ண கோலங்கள் இன்னைக்கு தமிழோடு விளையாடு. நம்ம கூட இன்னொரு நேயர் வந்து இணைப்புல வராங்க, யாருன்னு பாக்கலாம். வருக, வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: ஹலோ.
3: வானொலி பெட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா சிறப்பா கேக்கும். இன்னும் கொஞ்சம் தள்ளி வரணும்னு நினைக்கிறேன். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?

0: சொல்லுங்கம்மா, நீங்க பழமொழிக்கு விளக்கம் சொல்லுங்க. ஆடி காத்துல அம்மியும் பறக்கும், சரியான விளக்கத்தை சொல்லுங்க.
1: அதாவது ஆடி காத்துல அம்மியும் பறக்கும்ங்கறதெல்லாம் பறக்காது சார், கல்லெல்லாம் பறக்காது. அது எதுக்காக சொல்றாங்கன்னா, அது மாதிரி வந்து காத்து அடிச்சா எந்த ஒரு பொருளும் பறக்கும்ங்கிறது தான் ஒன்று.
0: பரவாயில்ல, அழகா உட்காந்து யோசி, அழகா உட்காந்து யோசி நீங்க இப்ப இதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படிதானே?
1: ஆமா, அது பறக்கும்ங்கிறதெல்லாம் சும்மா சொல்றது தானே ஒழிஞ்சு, கல்லு போய் பறக்குமா சார், மித்த இதெல்லாம் பறக்கும். ரைட்.
0: அம்மா உங்க பேர் என்னமா சொன்னீங்க?
2: ஹேமலதா.
0: இருக்கை குப்பி வணங்குறோம் நாங்க வந்துட்டு, இன்னமும் உங்கள்ட்ட விளக்கமே கேட்க மாட்டோம் பழமொழிக்கு. ரொம்ப நன்றிங்க அம்மா, நன்றி.
2: நன்றி மணிகள்.
0: இந்த பழமொழிக்கு இன்னொரு விளக்கமும் இருக்கு, சரியான விளக்கம். யார் வந்து சொல்றாங்கன்னு நம்ம பார்ப்போம். ஆனா பரவாயில்ல, அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா அழகான தெளிவுரை எல்லாம் சொன்னாங்க நமக்கு, கேட்டுக்கலாம்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையின் குழந்தைகள் ஆரோக்கிய திட்டம். தனலட்சுமி அம்மையாரின் நினைவாக இங்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ரூபாய் 7000 அன்பு பரிசு.
6: குழந்தை பிறந்த நாள் முதல் 3 நாட்களுக்கான பிரசவ சேவைகள் முற்றிலும் இலவசம். பிறந்த நாள் முதல் 5 வயது வரை அனைத்து தடுப்பூசிகளும் இலவசம். மருந்துகள் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் குழந்தைகள் நல ஆரோக்கியத்தில் என்றென்றும் அக்கறையுடன் சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை.
5: மேலும் விவரங்களுக்கு 9477694776.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
10: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
11: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
12: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் JNG மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
13: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோலங்கள். வண்ணக்கோலங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழோடு விளையாடுதான் போயிட்டு இருக்கு. அடுத்து நேயர் இருக்காங்களா?
2: இருக்காங்க. வருக வணக்கம்.
14: வணக்கம்.
2: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
14: கும்பகோணம். ஜெயா விவேகானந்தன்.
2: ஜெயா விவேகானந்தன்,
0: சரியான பதிலோட நீங்க வந்திருப்பீங்க நாங்க எதிர்பார்க்கிறோம். சொல்லுங்கம்மா, இப்ப உங்களுக்கு பரிசு தர காத்திருக்கோம்.
14: அம்மையும் பறக்கும்.
0: அருமை அருமை, சரியான பதில், சரியான அருமை அருமைம்மா.
14: தேங்க்யூ,
0: நன்றி. அதாவது ஆடி காத்து வந்துட்டாலே அப்போ எப்பயுமே அந்த கோடை முடிஞ்சு தானே நமக்கு இந்த ஜூன் ஜூலை வருது, மே மாதத்துக்கு அப்புறம் தான் நமக்கு தமிழ் வருது. இப்படி ஜூலை பாதிக்கு மேலே ஆடி வருது இல்லையா? ஸோ அந்த டைமில் நமக்கு காத்தடி காலம் ஆரம்பிச்சிடறதுனால அந்த வெம்மை தணிந்து, கோடை வெப்பம் தணிந்து நமக்கு வந்துட்டு இந்த அம்மை எல்லாம் வராது அப்படின்ட்டு ஒரு வழக்கு இருக்கு. அதனால இப்படி ஒரு பழமொழி
2: மாறிடுச்சு. ஆமா, நம்ம கூட இணைப்புல இன்னொரு நேயர் இருக்காங்க, உங்களை வர வச்சுட்டு கேள்வி கேட்டலாமா?
0: நிச்சயமா.
2: வருக வணக்கம்.
15: வணக்கம் அம்மா. திருச்சி ஒட்டக்கடையில இருந்து அத்தி வரதன் பேசுறேன்.
2: அத்தி வரதன்,
0: சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா, உங்களுக்கான கேள்வி சொல்லி கேட்டுட்டாமா? கும்பகோணம் ஜெயவேகனந்தன்.
15: ஏன்
0: பறவைன்னு பேர் வந்தது?
15: பறவை என்று

0: பெயர் வந்தது காரணம் என்ன என்றால், எனக்கு தெரிந்த வரையில் பறக்கும் சக்தி கொண்டதனால் அது ஒரு
1: பறவைன்னு பேர் வந்திருக்கு. அருமை அருமை. அதே மாதிரி குதிரைன்னு வந்து பேர் எதனால வந்தது அப்படின்னு நீங்க சொல்லணும்.
0: குதிரை
1: பறக்கிறதுனால பறவைன்னு சொல்றோம், குதிரைன்னு எதுக்கு பேர் வச்சிருக்காங்க? அதுவும் காரண பெயர் தான்.
0: அதனுடைய வேகத்தை வைத்து வேகமாக செல்கின்ற அந்த ஒரு காரணத்தினால் ஒருவேளை குதிரை என்று அழைப்பார்கள் என்று நினைக்கிறேன்.
1: கிட்டத்தட்ட சரியா தான் சொல்றீங்க. எப்படி வேகமா போகும்னு நீங்க சொல்லணும். குதிரை எப்படி போகும்?
0: அது வந்து குதிச்சு குதிச்சு.
1: அருமை அருமை.
2: சரியா சொல்லிட்டு
1: அருமையா. சூப்பர் அருமை.
2: நன்றிங்க ஐயா நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டதுக்கு.
1: நன்றிங்க ஐயா.
2: வண்ணக்கோலங்களில் நேர்கள் எல்லாரும் ரொம்ப அருமையாக விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
5: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
4: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
5: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
6: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் வண்ண கோலங்கள். இன்னைக்கு தமிழோட விளையாடிட்டு இருக்கோம். நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் காத்திருக்காங்க. வருக, வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
6: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
7: மணப்பாறை பக்கத்துல அணியாப்பு இருக்கிறோம். பாறை களத்துல இருந்து பேசுறாங்க. கரியா கவுண்டர்.
6: சரிங்க சார். உங்களுக்கான கேள்வி, தமிழ் எழுத்துக்கள் தெரியும் இல்லையா? மொத்தம் வந்து 3 வகையான லா இருக்கு, தெரியுங்களா? அந்த 3 லாவும் வரக்கூடிய ஒரு தமிழ் வார்த்தை என்னன்னு தெரியுமா? ஆமா, 3 லாவும் அந்த ஒரு வார்த்தையிலே வந்துரும். அதுக்காக லாவா மட்டும்தான் வருமா அப்படின்னா கிடையாது. லா, லி அந்த மாதிரி கூட வரலாம்.
8: என்ன பதில் சொல்றீங்க?
6: அவர் யோசிக்கிறாரு, யோசிக்க நேரம் கொடுக்கணும்ல.
8: நாங்க இம்முன்னு வரத கேட்டோம். நாங்க லா, அதாவது குண்டு லா வரும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னு திருச்சிராப்பள்ளி இதுக்கெல்லாம் வரும் இல்லையா, அந்த அந்த லா. அப்புறம் வந்து ழான்னு ஒண்ணு வரும், வாழைப்பழத்துக்கெல்லாம் வரும்ல அந்த மாதிரி.
6: அந்த 3 லாவும் வரக்கூடிய ஒரு வார்த்தை.
8: நல்லில மூணுமே வந்து இந்த லி தானே வரும். லால் குடிக்கெல்லாம் வருமே, அந்த லா தானே வரும். யோசிக்கலாமே. கொஞ்சம் கடினமான கொஞ்சம் கேள்வி தான், யோசிக்கிற மாதிரி. உடனே இணைப்பில் வந்து பதில் சொல்கிறதும் கொஞ்சம் கடினம் தான். பட் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப அழகாக எல்லாத்துக்கும் புரிகிற விதமாக நாங்கள் பேசுகிறதுக்கான வாய்ப்பும் கொடுத்தீங்க. சொல்லுங்க ஐயா.
6: வருக, இன்னொரு நேர் நம்ம கூட இணைப்பில் இருக்காங்க. வருக, வணக்கம்.
9: வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியும் தமிழே பேசுங்க என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வளைக்கு கொண்டிருக்கும் சகோதர சகோதரிக்கு பணிவான மாலை வணக்கம்.
8: வணக்கம்.
6: வணக்கம்.
9: வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மன்னரை பாறப்பாளையத்திலிருந்து ஸ்ரீரங்கசாமி பேசுகிறேன்.
8: ஸ்ரீரங்கசாமி. சரிங்க. ஸ்ரீரங்கசாமி உங்க பேர்?
9: ஸ்ரீரங்கசாமி.
8: சரிங்க. அது ஸ்ரீரங்கசாமியே இன்னும் தமிழ் படுத்தினா எப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா?
9: ஸ்ரீரங்கசாமி என்பது என் தந்தையின் பெயர், சென்னியப்பன் என்பதால் ஸ்ரீ என்று கூறினேன்.
8: இல்ல,
9: ஸ்ரீ என்பது ஆங்கில சொல்ல, அதனால் ஸ்ரீ என்று கூறவில்லை ஐயா.
8: இல்ல இல்ல, பரவாயில்ல. அதாவது திருவரங்கசாமி அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழோடு விளையாடுங்கிறதுனால நம்ம இப்படி சொல்றோம். சரிங்க ஐயா, உங்களுக்கான கேள்வி என்னன்னா, இந்த தமிழ்ல வந்து லா, லா, ழா அப்படின்னு 3 லா இருக்கு. இந்த 3 லாவும் வரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஒரு வார்த்தை இருக்கு. நிறைய வார்த்தைகள் இருக்கு, அதுல ஏதாவது ஒரு வார்த்தை நீங்க சொல்லலாம்.
6: வழக்கு, அதுல ஒரே ஒரு லா தானே வரும். 3 லாவும் வரக்கூடிய ஒரே ஒரு தமிழ் வார்த்தை.
9: 3 வார்த்தை.
8: எல்லாமே இடையினம் தான். எரள வர எல்லாமே இடையினம் தான்.

0: ஆமா.
1: இறையன், இறைவன்,
2: இடையன். இந்த லாவ பொறுத்தவரையிலும் எல்லா
1: இறைவன்
2: இடையனத்துல தான்
1: எழுத்துல
2: வரும்.
1: ஆ வர மாதிரி ஒரு எழுத்துக்கள்,
2: ஆமாம்,
0: ஒரு வார்த்தை,
1: வாழ்த்துகள், வாழ்த்துகள்.
0: வாழ்த்துக்கள் இல்லையே, அதுல குண்டுலா வராதே, அந்த லட்டுக்கு வரலா வராதே.
2: பள்ளிக்கூடத்துக்கு வர இல்ல தான் வரும், லா தான் வரும்.
1: பள்ளிக்கூடம், கல்விக்கூடம்.
2: சரி, பரவாயில்லையா, நீங்கள் மாவட்டம் தாண்டி வந்து இவ்வளோ தூரம் ஒரு ஆர்வமாக இந்த நிகழ்ச்சியில் ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திருப்பூர்லேருந்து வந்து கலந்துக்கிறது பெருமைக்குரிய விஷயந்தான். ரொம்ப நன்றிங்க ஐயா ஸ்ரீரங்கசாமி. நன்றிங்க ஐயா, நன்றி.
0: இப்போ அடுத்ததா ஒரு நேர் இருக்காங்க, அவங்களா சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். வருக, வணக்கம்.
3: வணக்கம்,
0: வணக்கம். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
3: தேனி மாவட்டத்திலிருந்து பேசுகிறோம்.
0: தேனியிலேருந்து, உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா.
3: என் பேர் கனி, கனி மேடம், கனி.
2: கனி,
0: கனி.
2: சொல்லுங்க கனி, இதுக்கான பதில் நீங்க சொல்லுங்க. மூன்று ராவும் தமிழில் மூன்று.
3: கரண்ட் பத்தி வந்துச்சு.
2: அப்படியே அப்பதான் பவர் வந்ததுங்களா? சரிங்க, சரிங்க, சொல்லுங்க. அந்த தெம்போடே சொல்லுங்க பாப்போம்.
3: எப்படி சார்,
2: தமிழ்ல மூன்று லாவும் வரக்கூடிய ஒரு வார்த்தை.
3: தமிழ்ல மூன்று லா,
2: மூன்று லா. குண்டுலா, இந்த சாதாரண நடுவுல உள்ளா, அப்புறம் யான்னு சொல்லுவோம்ல,
0: அழகரம், சிறகரம்.
2: இணைப்புல ஒருவேளை நம்ம வந்து நம்மள்ட்ட கேள்வி கேட்டோம்னா நம்ம இப்படி எல்லாம் சொல்லுவோமா என்னன்னு கூட.
0: கண்டிப்பா, கண்டிப்பா. அடுத்த ஒரு நேர் இருக்காங்க, இவங்களாவது சொல்றாங்களான்னு பாப்போம். வருக, வணக்கம். வணக்கம்
2: ஐயா, இணைப்புல இருக்கீங்க?
0: வணக்கம்,
4: வணக்கம், வணக்கம் மேடம், வணக்கம்.
0: யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
4: திருவரம்பூர் பக்கத்துல கிறிஸ்டல் சென்டர் செக்ரட்டரி சப்பானி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, கேள்வி கேட்டீங்களா?
4: கேட்டேங்க மேடம்.
0: பதில் தெரியுங்களா? சொல்லுங்க பாப்போம்.
4: வள்ளல்,
0: வள்ளல். அதுல ரெண்டு இல் மட்டும் தானே வருது, ரெண்டு லா மட்டும் தானே வருது, மூணு லாவும் வரணும்.
2: இருந்தாலும் நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி.
0: வாழ்த்துக்கள், நன்றிகள். அடுத்ததா ஒரு நேர் வராங்க. வருக, வணக்கம்.
5: வணக்கங்க.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் பெரம்பலூர்ல இருந்து மணி பேசுறேன்.
0: மணி, சொல்லுங்க, நீங்க கேள்வி கேட்டீங்களா?
5: கண்டுபிடிச்சிட்டேன்.
0: சொல்லுங்க.
5: தொழிலாளர்.
0: சரியா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்.
2: நன்றி. ஆக்சுவலா தொழிலாளி,
0: தொழிலாளி. ஆமா,
2: சரியா சொன்னீங்கம்மா.
0: நன்றிம்மா நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டதுக்கு. நேயர்கள் எல்லாருமே ரொம்ப முயற்சி பண்ணாங்க. ஆமா,
2: கஷ்டமான ஒரு கேள்விதான், ஏன்னா யோசிச்சு சொல்லணும். ஆனா சரியா சொன்னாங்களே.
0: கண்டிப்பா,
2: பெரம்பலூர் மணிக்கு மணி அடிச்சாச்சு.
0: கேட்டுட்டு இருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது வண்ண கோலங்கள்.
6: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
7: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
2: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 செவ்வாய் வண்ணக்கோளங்களில் இது தமிழோடு விளையாடு. நேயர்கள் பார்த்தீங்கன்னா அருமையான கேள்விகளுக்கு சரியான பதில்களை சொல்லி அசத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அடுத்த நிகழ்ச்சியில் நம்மோடு வணக்கம். வணக்கம்
1: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம்
0: வணக்கம்,
1: இணைப்பில் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம
0: வணக்கம்
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர்ல இருந்து மேலப்புதை கிராமத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
0: உங்க பேருங்க?
2: பேர் சரவணன்.
0: சரவணன், சரவணன் சொல்லுங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஆண் பெண் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஆண்னா ஒருத்தர், பெண்ணா ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆண் பெண் இதுக்கு பன்மையில் எப்படிங்க சொல்லுவாங்க?
2: நான் வந்து ஆறு வச்சுருக்கேன் மேடம். நம் படிப்பு சுத்தமாக கிடையாது.
0: அப்படிங்களா? சரிங்க.
2: பரவாயில்ல.
0: அதாவது ஆண்கள் பெண்கள்னு சொல்லுவாங்க கரெக்டா? ஒருத்தர்னா ஒருத்தர்னு சொல்லுவோம். நிறைய பேர் இருந்தாங்கன்னா ஆண்கள் பெண்கள்னு சொல்றோம்ல. இது வந்து சரியா தவறா அப்படின்ட்டு இந்த மாதிரி

0: நம்ம சொல்றது கரெக்ட் சரியா தவறா அப்படின்னு நம்ம வந்து கேள்வி இருக்கு, இன்னொரு நேரத்தை கேட்போம். நன்றிங்க ஐயா.
1: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். இருவருக்கும் மாலை வணக்கம். வடக்கு தத்தமானம் கணபதி.
0: கணபதி ஐயா சொல்லுங்க ஐயா.
2: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும், நலமா இருக்கும். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம்.
2: நன்றோம், நன்றி.
0: சரி, இப்ப கேள்வி கேட்டீங்களுக்கு கவனிச்சிங்களா? இன்னொரு
2: போலாம்.
0: கவனிச்சிங்களா நான் கேட்ட கேள்வியை? அதாவது ஆண் பெண் அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு பன்மையில எப்படி சொல்லுவோம்? ஆண் பெண் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது பன்மை, பன்மையில எப்படி சொல்லுவோம்?
2: ஆட்டமா?
0: ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து தமிழ் இலக்கணப்படி சரியா தவறா அப்படின்னு
2: சொல்லணும்.
0: சரிதான் சொல்றீங்களா? சரிங்க, சரியா இல்லையா நம்ம இன்னொரு நேர்கிட்ட கேட்போம். கணபதி ஐயா நன்றிங்க.
1: வருக வணக்கம்.
0: வந்த வேகத்துல போயிட்டாங்களே.
1: ஆமா வணக்கம். இல்ல இணைப்புல இல்ல, யோசிக்க போயிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: அடுத்ததா பதில், இந்த கேள்விக்கு வந்து நம்ம சரியான பதில வந்து நேயர்கள் சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
3: ஹாய், ஹலோ, வணக்கம். நான் வளர்ந்து எடுக்கப்பால் திருச்சிராப்பள்ளி மேலக்கல்கண்ணாதி பேசுறேன் சார். ரெண்டு பேருக்கும் இணைய மாலை வணக்கம். ஆண்மை பெண்மை
0: இல்லங்க, இல்ல இல்ல, எனக்கு பண்மை கேக்குறோம். ஆண்னா நீங்க வந்து தன்மையை சொல்றீங்க, நாங்க கேக்குறது பின்ன இங்கிலீஷ்ல சொன்னாதான் புரியும் போல இருக்கு. ப்ளூரல்னு சொல்லுவோம்ல, சிங்குலர் ப்ளூரல். ஆண்கள் பெண்கள்னு சொல்றோம்ல, அது வந்து தவறு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஆண்கள்னு சொல்லக்கூடாது, பெண்கள்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. இப்ப ஆடு மாடுன்னு
3: வச்சுக்கோங்களேன்.
0: சொல்லுங்கம்மா. ஆடவர்கள் கிடையாது, ஆடவர் பெண்டிர் அப்படிங்கறத. சரி, அருமை அருமைமா,
1: நன்றி. மனிதர்களில் பங்கெடுத்துக்கு
0: நன்றி. என்ன காரணம் சொல்றாங்கன்னா, தமிழ் இலக்கணப்படி நம்ம அகரிணைன்னு சொல்லுவோம்லம்மா, ஆடுகள், ஆடு மாடு இதெல்லாம் சொல்றோம் இல்லையா. இந்த அது ஆறு அறிவு இல்லாத அது சிந்திக்கும் திறனற்ற ஜீவன்களுக்கு வந்து நம்ம அந்த கல் அப்படிங்கிற விகுதியை சேர்க்கலாமா? ஆடுகள் மாடுகள்
1: உயர்திணைக்கு அந்த மாதிரி சேர்க்க கூடாது,
0: அதனால வந்து ஆடவர் பெண்டீர் அப்படிதான் சொல்லணும்.
1: நானும் இதை தெரிஞ்சுக்கிட்டேன் புதுசா, நன்றிங்க.
0: நானும் புத்தகத்துல படிச்சுதான் தெரிஞ்சுக்கிட்டோம். அது வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த தமிழோடு விளையாடிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்கள் கேள்விகள் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் கூட சரியான பதில்கள் வந்து சொல்லணும் முயற்சி பண்ணாங்க. நிறைய பேர் வந்து சரியான
1: நிறைய நேயர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க,
0: சரியான பதில்களையுமே சொன்னாங்க. அந்த வகையில் இன்னைக்கு தமிழோடு விளையாடிய நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது
1: அப்படின்னு
0: நிச்சயமாக சொல்லலாம்.
1: ஆமாம், நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்ட எல்லா நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
7: உங்களுக்கு சிறுநீரகக்கள், சிறுநீர் அடைப்பு அல்லது ப்ராஸ்டேட் பிரச்சனையா? கவலை வேண்டாம்.
8: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
7: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
8: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.

0: இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 5 மணி. இப்பொழுது கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் சட்ட அளவியல் விதிகள் 2013 கீழ் அரசு அங்கீகரிக்கப்பட்ட சோதனை மையங்களாக அங்கீகாரம் பெறுவதற்கு தகுதியான பாலிடெக்னிக்குகள், தொழிற்பயிற்சி நிலையங்கள், பொறியியல் கல்லூரிகள் மற்றும் சோதனை பிரிவுகளிடமிருந்து விண்ணப்பங்களை வரவேற்றுள்ளது. இம்மாதம் 17 முதல் 31 வரை துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக இதற்கான விண்ணப்பத்தை ஆன்லைனில் சமர்ப்பிக்கலாம் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல்திட்ட மாநில மன்ற கூட்டம் இன்று நடைபெற்றது. நடப்பாண்டிற்கான இடைக்கால வரவு செலவு மதிப்பீட்டில் அரசின் 23 துறைகள் மூலம் 48 துறை தலைமையகங்களால் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் ஆதி திராவிடர் நலத்திட்டத்திற்காக 5,903 கோடி ரூபாய் செலவினமும், பழங்குடியினர் நலத்திட்டத்திற்காக 349 கோடி ரூபாய் செலவினமும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் பயனாளிகளின் விவரம், பயன்படுத்தப்பட்ட தொகை குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் 15 நிமிடங்களுக்கு மேல் ஏற்படும் மின் தடங்கல்களை உடனடியாக தலைமையகத்திற்கு தகவல் தெரிவித்து மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் உத்தரவிட்டுள்ளார். 700 உதவி பொறியாளர்களுக்கு உதவி செயற்பாளர்களாக பதவி வழங்கியமைக்காக நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் இதற்கான உத்தரவை பிறப்பித்தார். தென்காசி மாவட்டத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் கைதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட 300 மேற்பட்ட திமுகவினரை காவல்துறையினர் இன்று கைது செய்தனர். இதேபோல் திருவள்ளூர், விருதுநகர் மாவட்டங்களிலும் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல்லில் 74.89 கோடி மதிப்பீட்டில் புதிய மாநகராட்சி பேருந்து நிலையத்திற்கு முதலமைச்சர் காணொலி வாயிலாக இன்று அடிக்கல் நாட்டிய நிலையில், கொடைக்கானல் பூம்பாறை கிராமத்தைச் சேர்ந்த பெண்ணிற்கு சமூக நீதி கல்லூரி விடுதியில் சமையலர் பணியிற்கான ஆணையை ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி இன்று வழங்கினார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. திண்டுக்கல்லில் இன்றிரவு 7:30 நடைபெறும் முதல் லீக் போட்டியில் திருப்பூர் திண்டுக்கல் அணிகள் மோதுகின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலைக்கு நேர்களை இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். பொன்மாலையில் தொடக்கமாக ஊமை விழிகள் எனும் படத்திலிருந்து எஸ் என் சுரேந்தர், பி எஸ் எஸ் ரேகா பாடிய பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முட்டாய இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
7: நாம் இணைந்திருக்கின்றோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இப்போது கலந்திருப்பதோ பொன்மாலையில். அலையோசை என்னும் முழ ஓசை, அது தரும் இன்பம் 1 கோடி, அந்த இசை வரும் பாடல் முழுக்க பயணிக்கும் பொன்மாலையில் வருகிறது. அடுத்த பாடலாக கடல் மீன்கள் என்னும் படத்திலிருந்து ஜெயச்சந்திரன், ஜானகி, இளையராஜா குரல்களில்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இப்போது கலந்திருப்பதோ பொன்மாலையில். கிழக்கெண்ண, மேற்கெண்ண, வடக்கெண்ண, தெற்கெண்ண, தேனிசை எல்லோருக்கும் எப்போதும் பொதுவானதே. அடுத்த பாடல் வருகிறது அந்த ஒரு நிமிடம் படத்திலிருந்து. இதோ எஸ் ஜானகி, எஸ்பி பாலசுப்ரமணியம்.

இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 என் பொன் மாலையில். மழலையின் புன்னகை பேசிடும் மௌனமொழி, எந்த அகராதியும் சொல்லாத விளக்கம், சிறு குழந்தையின் புன்சிரிப்பில் விளங்கும் காற்று மண்டலத்தை கற்கண்டு மண்டலமாக மாற்றும் அழகிய பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

இடைக்கால கானங்களோடு நாம் இணைந்திருக்கின்றோம். ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலையில். எப்போதும் இளமை ததும்பும் இன்னிசை பாடல் மெட்டுகளில் புதுமை மிளரும் நளினம், எப்போது கேட்டாலும் சுகம் தரும் இசை வார்ப்பதில் வல்லவர் மெல்லிசை மன்னர். மெல்லிசை மன்னரின் இசையில் KGS தாஸ் பொன்மாலையில். அடுத்து புதியவன் படப்பாடல்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

வாலிப கவிஞர் வாலியின் பாடல் வரிகளில் ஆர் டி பர்மனேசி மழையில் பூமழை பொழியுது என்ற படத்திலிருந்து அந்த பாடல் வந்தது. எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ராவின் குரல்களில். இடைக்கால பாடல்களின் அரங்கமாய் இன்னிசை கானங்களின் சுரங்கமாய் டிஜிஎஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன்மாலை. ஓடுகிற மீன்களும் ஓடை தண்ணி மீன்களும் தூதாக செல்ல தூதாக ஒரு கல்யாண பாடல் சங்கர் கணேஷ் இசையமைப்பில் எஸ் பி பாலபுரம் சித்ரா. ஊர்காவலன் என்ற படத்திலிருந்து இந்த பாடல். இனிமையான அந்த பாடல் இதோ வருகின்றது.

ஊரெல்லாம் தம்பட்டம் கொட்டுறா. மச்சானுக்கும் மணப்பொண்ணுக்கும்

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நாளை காலை 6:55.
4: சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ஸ் வழங்கும் நாள் மலர்.
5: ஒரு நாடு,
4: நேற்றைய நிழல்,
6: இன்றைய நிஜம்,
4: நிகழ்வுகளின் தொகுப்பாய் நாள் மலர்.
6: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ஸ், வர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
7: ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலையில் நாம் இணைந்திருக்கின்றோம். பொன்மாலையில் அடுத்த குரு சிஷ்யன் என்ற படத்தில் இருந்த எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல்.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம்.
2: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம், பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
3: பொன்மாளையில் நிறைவு பாடலாக வருகிறது மனதில் உறுதி வேண்டும் என்னும் படத்திலிருந்து மனோவும் சித்ராவும் பாடிய அழகிய பாடல்.

0: இன்னிசையாக வந்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய பொன்மாலை.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

இடையோடு கூடும் உடை கோவணங்கள் எவையும் இல்லை ஐயா. ஒரு சூடமேனும் தருவார்கள் கூட இங்கு இல்லை ஐயா.

0: உனது கோயில் மலரும் முருகா. உருகுதே கண்கள் உருகுதே, பெருகுதே வெள்ளம் பெருகுதே, எனது நிலையில் சிறிது உயரு பொழுது உனது கோயில் மலரும் முருகா. நான் சொன்னது உண்மையடா.
1: இணைந்திருக்கின்றோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இல்.

0: இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. நேரம் 6 மணி, இப்பொழுது கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று 4 மணிக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசின் நடவடிக்கைகளால் கடந்த 7 ஆண்டுகளில் 36 நாடுகளில் இருந்து 274 தலைமறைவு குற்றவாளிகள் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. தாவேக்கா தலைமையிலான தமிழக அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் பேரவையில் சமர்ப்பிக்கிறார். நாளை மறுநாள் வேளாண் நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படவுள்ளது. திருப்பூர் நொய்யலாற்றின் குறுக்கே 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட உயர்மட்ட பாலத்தை முதலமைச்சர் திரு விஜய் காணொலி மூலம் இன்று திறந்து வைத்தார். இதன் மூலம் திருப்பூர் வடக்கு தெற்கு பகுதிகளுக்கு இடையிலான பயண நேரம் குறைவதுடன் போக்குவரத்து நெரிசலும் குறைந்து தொழில் வணிக போக்குவரத்து விரிவடையும் என அரசு தெரிவித்துள்ளது. பெண்களை குறித்து அவதூறாக பேசியதாக கூறப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தஞ்சை தெற்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்படவுள்ளது. இதையொட்டி காவல் நிலையத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சி ஒன்றியத்தில் விபிஜி ராம்ஜி எனப்படும் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தின் கீழ் 24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக ஈஸ்வரன் கோவில் நீர் சேகரிப்பு குளம் வெட்டும் பணிகள் நடைபெற்று வருவதை ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கபினி அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரிநீர் மேட்டூர் அணையை வந்தடைந்த நிலையில் காலையில் 67 அடியாக இருந்த அணையின் நீர்மட்டம் தற்போது 73 அடியாக உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1500 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் காரகா பிருத்திவி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணை முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 7 மணிக்கு.

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் எத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரு.

அரியலூர் மாவட்ட வேலை நாடுனர்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்புன்னு சொல்ல முடியும். அரியலூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தை தற்காலிக அடிப்படையில் ஆற்றுப்படுத்தினர், அப்புறம் உதவியாளர் உடன் கணினி இயக்குபவர், இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கல்வி தகுதி என்ன அப்படின்னா, ஆற்றுப்படுத்தினர் பணிக்கு பார்த்தீங்கன்னா சரியான ஒரு கல்வி தகுதி வேண்டும். அதே மாதிரி கணினி இயக்குநருக்கு போதுமான கணினி அறிவு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வந்து 42 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை என்ன அப்படின்னா, அரியலூர் .nic.in அப்படிங்கிற இணையதளத்தில் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் பண்ணி, விண்ணப்பத்தை பூர்த்தி பண்ணி, அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கிற மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்திற்கு அனுப்பணும். என்னைக்குள்ள அப்படின்னா, இந்த மாதம் 7ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய விண்ணப்பங்கள் அரியலூர் மாவட்ட அலுவலக வளாகத்தில் இருக்கிற மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்துக்கு நீங்கள் வந்து அனுப்பி வைங்க. இந்த தகவலை அரியலூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். செய்திகளை முந்தித் தருவதில் என்று முதலிடம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது ஆரவாரம்.

தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டங்களையும் நடைபெற இருக்கிற மாதிரி கரூர் மாவட்டத்தில் உள்ள 157 கிராம ஊராட்சிகளையும் வருகின்ற 15ஆம் தேதி ஏதாவது சுதந்திர தினத்தன்று கிராம சபை கூட்டம் நடைபெற இருக்குதுங்க. அது சமயம் அந்த கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட கிராம ஊராட்சி பொதுமக்கள் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கரூர் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் ஆரவாரத்தில்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளின் ஆரவாரத்தில் இப்போது
1: சரித்திரம் புரட்டு போராட்டம் பல்லாயிரம் தடைகள் வென்றவர் யார் சாமானியன் எல்லோரும் இருட்டு பாதைகளில் தன்னம்பிக்கை
2: சரித்திரத்தை ஒரு நிமிஷம் பாருங்க உலகத்துல எல்லாருக்கும் புரியுற பாஷை ஒண்ணு இருக்கு
3: அது சாப்பாடு தானே
4: ஐயோ ஆரம்பிச்சுட்டாண்டா இதையும் இனிமே தாங்க முடியாதப்பா
3: அப்படி நம்ம சாப்பிடுற உணவு ஆரோக்கியமானது தானா இதுக்கான விடையோட இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷெரீன் அவர்கள்
5: ஜங்க் ஃபுட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா துரித உணவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்றைய வேகமான வாழ்க்கை முறையில வந்து ஜங்க் ஃபுட்ஸ் வந்து அனைவரிடமும் மிகவும் பிரபலமாகி வருகிறது இது உடலுக்கு தேவையான சத்துக்களை குறைவாகவும் கொழுப்பு மற்றும் உப்பு சர்க்கரை அதிகமாக உள்ள உணவாகவும் மாறுகிறது இது வந்து நல்ல சுவை தருவதனாலையும் எளிதாக கிடைப்பதனாலையும் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் அனைவரும் இதை விரும்பி உணவும் உணவாக மாறுகிறது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பீட்சா பர்கர் பிரெஞ்ச் ஃப்ரை ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் பேக்கெட் சிப்ஸ் பப்ஸ் சமோசா கட்லெட் சாக்லேட் கேக்கு பிஸ்கட் ஐஸ்கிரீம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ் இந்த உணவுகள்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் செயற்கை நிறமிகள் சுவையூட்டிகள் ரசாயனங்கள் சேர்க்கப்பட்டு தான் தயாரிக்கிறது துரித உணவுகளை அதிகமாக உட்கொள்வதனால் நம்ம உடல் பருமன் வந்து அதிகமாகும் செரிமான கோளாறு இருக்கும் இரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக அமையும் குறிப்பாக குழந்தைகள் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் பழக்கம் அதிகரிப்பதனால அவங்களுக்கு வளர்ச்சி குறையிறது நினைவாற்றல் குறைவு கவனச்சிதறல் இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு ஒரு காரணமாக ஜங்க் உணவுகள் வந்து இருக்கிறது ஜங்க் ஃபுட்ஸுக்கு வந்து அடிமையாகும் பழக்கம் வந்து மிக மிக ஆபத்தானது இது வந்து அதிக சுவை தருவதனால இந்த ஜங்க் ஃபுட்ஸ் பழக்கத்திற்கு நம்ம வந்து அடிமையாகி விடுறோம் இந்த உணவுகள்ல உள்ள அதிகமான சக்கரை கொழுப்பு மூளையில ஒரு வகையான ஈர்ப்பை உருவாக்கி மீண்டும் மீண்டும் அத வந்து நம்மளுக்கு சாப்பிடுறது மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறது இதனால் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை தவிர்த்து ஜங்க் ஃபுட்ஸ் உணவுகளை வந்து நம்ம தேர்வு செய்யும் நிலை வந்து உருவாகுகிறது நம்ம வீட்டுல தயாரிக்கக்கூடிய பாரம்பரிய உணவான இட்லி தோசை காய்கறிகள் சாதங்கள் தயிர் இது வந்து உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் வழங்குகிறது பழங்கள் கீரைகள் பருப்பு வகைகள் மற்றும் முழு தானியங்கள் நம்ம ஆரோக்கியத்தை வந்து பாதுகாக்குது ஜங்க் உணவுகளுக்கு பதிலாக நம்ம வேர்க்கடலை சுண்டல் பழச்சாறு போன்ற உணவுகளை வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கலாம் ஜங்க் உணவுகள் வந்து சுவையாக இருந்தாலும் அது வந்து உடலுக்கு வந்து தீங்கு விளைவிக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு உதவும் சோ ஜங்க் ஃபுட்ஸை வந்து தவிர்த்து ஆரோக்கியமான உணவை வந்து பழக்கத்தை கொண்டாலே நம்ம உடல் நலத்துடனும் நோயற்ற வாழ்வாகவும் நம்ம வந்து வாழ முடியும்
3: துரித உணவுகளை தவிர்த்துட்டு ஆரோக்கியமான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷெரீன் அவர்கள்

இணைந்திருக்கின்றோம். நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் ஆரவாரத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை பருத்தி ஆராய்ச்சி நிலையத்தில் நாளை தினம் காலை 10 மணி தொடங்கி மாலை 5 மணி வரைக்கும் விவசாய பயிலரங்கம் அதோட கண்காணிப்பு நடைபெற இருக்குதுங்க. உளவியல் தொழில்நுட்பங்கள், ஊட்டச்சத்து மேலாண்மை, பயிர் பாதுகாப்பு, முழுமையான இயந்திரமயமாக்கல், துல்லிய பண்ணையம், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள், அங்கக வேளாண்மை, பயிர் காப்பீடு மற்றும் உயிர்கடன்கள், சந்தைப்படுத்துதல் மற்றும் மதிப்பு கூட்டுதல், இது சம்பந்தமான பயிலரங்கம் மற்றும் கண்காட்சியும் நடைபெற இருக்குதா. வேப்பந்தட்டை மற்றும் சுற்று வட்டார விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் ஆரவாரத்தில்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் இணைந்திருக்கின்றோம்.
1: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு பிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
3: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
2: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
4: PM ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
5: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பிடம் மாவட்டம் திருக்கோலத்தூர் பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23-24 ஆண்டுக்கு முகணும். ஒரு உதவியாவே ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ள வச்சதைய அறுவடை பண்ண முடியாம.
6: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
7: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
6: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1-4-4-4-7 அழைக்கவும்.
2: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இனி

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன். தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினை காவல்துறை விசாரணைக்கு பின்னர் விடுவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்திற்கு 5187 சூரிய மின்சக்தி பம்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் நடப்பு நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. கபினி அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரிநீர் மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதிக்கு இன்று மாலை வந்தடைந்தது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா, சாய் கார்த்திக் ரெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை காவல்துறை விசாரணைக்கு பின்னர் விடுவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தஞ்சாவூரில் காவிரி விவகாரம் தொடர்பான போராட்டத்தின்போது பெண்கள் குறித்து அவர் அவதூறாக பேசியதாக கூறி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. திரு உதயநிதி ஸ்டாலினின் முன்ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போது அரசு வழக்கறிஞர் திரு விஜய் நாராயண் திரு உதயநிதியை நீதிமன்ற காவலில் வைக்கும் எண்ணம் காவல்துறைக்கு இல்லை என்று கூறினார். அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டதை அடுத்து காவல் நிலைய விசாரணைக்கு பின்னர் விடுவிக்கப்படுவார் என்று தெரிவித்தார். மகளிரின் மாண்பை குறைக்கும் வகையில் அவர் பேசியதற்காக மட்டுமே கைது செய்யப்பட்டார் என்றும் அவர் கூறினார். இன்று காலை சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சற்று முன் தஞ்சாவூர் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இது தொடர்பாக நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக வழக்கறிஞர் திரு என் ஆர் இளங்கோ, தஞ்சாவூர் கிழக்கு காவல்துறையினர் நேற்றே முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ததாகவும் பின்னர் இன்று காலை மணி 8:30 எதிர்க்கட்சித் தலைவரின் இல்லத்திற்கு சென்று அவரை கைது செய்வது தொடர்பான நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்தார். சூரிய மின்சக்தி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் வேளாண் நிலங்களுக்கான மின்வசதி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யெசோ நாயக் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழகத்திற்கு 5187 சூரிய மின்சக்தியில் இயங்கும் பம்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். பிரதமரின் மத்திய நிதியுதவி திட்டத்தின் கீழ் சூரிய சக்தியில் இயங்கும் மின் வசதிகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் சிறு மற்றும் விளிம்பு நிலை விவசாயிகளுக்கான நிதியுதவி 30-50% வரை மாநில அரசு வழங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகள், கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் வேளாண் தொடர்பான அமைப்புகள் மத்திய அரசின் இந்த திட்டம் குறித்த விழிப்புணர்வை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று திரு ஸ்ரீபத் யெசோ நாயக் வலியுறுத்தினார். தமிழகத்தின் 2026-27 நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. தாவேக தலைமையிலான அரசு பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. நாளை மறுநாள் வேளாண் துறைக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். பேரவை கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்று நாளை பிற்பகல் நடைபெறும் சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே கொள்கை விளக்க குறிப்பு, சட்டப்பேரவை மானிய கோரிக்கை அறிவிப்புகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான செயல்திட்ட மாநில மன்ற கூட்டம் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆதி திராவிடர் நலத்திட்டத்திற்காக 5,903 கோடி ரூபாயும் பழங்குடியினர் நலத்திட்டத்திற்காக 349 கோடி ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு ஒதுக்கப்படும் நிதி பயனாளிகளுக்கு முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் திட்டத்தின் செயல்பாடுகளை கண்காணி வேண்டும் என்று இதில் கலந்து கொண்ட அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி நடத்த 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: எல் நினோவினால் தமிழகத்தில் ஏற்பட உள்ள பாதிப்புகள் குறித்து கண்காணிக்க அமைக்கப்பட்ட குழுவின் முதல் கூட்டம் மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்மேற்கு பருவமழை வழக்கமாக 133.75 மில்லிமீட்டர் மழை பெய்யும் நிலையில் நடப்பு நிதியாண்டில் இதுவரை 111.19 மில்லிமீட்டர் மழை மட்டுமே பெய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களில் 24 மாவட்டங்களில் வழக்கத்தை விட குறைவாகவே தென்மேற்கு பருவமழை பெய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கவினி அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதிக்கு இன்று மாலை வந்தடைந்தது. கவினி அணை நிரம்பி வருவதால் திறந்துவிடப்பட்ட உபரி நீர் 3 நாட்களுக்கு பிறகு மேட்டூர் வந்தடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கேரள மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடகாவில் உள்ள கபினி அணை நிரம்பியுள்ளது. அணையின் பாதுகாப்பு கருதி நேற்று முன்தினம் முதல் கபினி அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. 10,000 கனஅடி நீர் உபரி நீராக திறக்கப்பட்ட நிலையில் தற்போது 30,000 கனஅடிக்கு மேல் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இந்த உபரி நீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுக்கு இன்று காலை வந்த நிலையில் தற்போது மேட்டூர் நீர்த்தேக்க பகுதியான அடிப்பாளாறு பகுதிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. புது வெள்ளம் காரணமாக அடிப்பாளாறு பகுதியில் காவிரி ஆற்றில் தண்ணீர் பாய்ந்தோடி வருகிறது. தண்ணீரின் வேகமும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மேட்டூர் அணை நீர்மட்டம் தற்போது 73 அடியாகவும் நீர் இருப்பு 35.35 TMC ஆகவும் உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1,500 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனிடையே மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து தொடங்கியிருப்பது டெல்டா பாசன விவசாயிகளை மகிழ்ச்சியடைய வைத்துள்ளது. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: வட தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் ஸ்ரீலங்காவின் தென்மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் சார்பில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 24 லட்சம் ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் குளம் வெட்டும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் இன்று ஆய்வு செய்தார். பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாணவ மாணவியர் உயர்கல்வி சேர்க்கைக்கான சிறப்பு குறைதீர் முகாம் சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹேலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை எழும்பூர் திருச்சி சோழன் விரைவு ரயில் வரும் 26 மற்றும் அடுத்த மாதம் 2 தேதி கடலூர், கும்பகோணம், தஞ்சாவூருக்கு பதிலாக விருதாச்சலம் வழியாக திருச்சி சென்றடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் தெற்கு மண்டல கேரம் போட்டி ஆவடியில் இன்று தொடங்கியது. இப்போட்டிகளை ஆவடியில் உள்ள பாதுகாப்பு அமைச்சகத்தின் போர் வாகன ஆராய்ச்சி மேம்பாட்டு மையத்தின் இயக்குநர் திரு ராஜேஷ்குமார் தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா, சாய் கார்த்திக் ரெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் அலின்சென்ட்ரோ மெலிரோ, ரஷ்யாவின் பாவல் லெகுட்டின் இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திண்டுக்கல், திருப்பூர் அணிகள் இன்று மோதுகின்றன. திண்டுக்கல்லில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதய

0: உதயநிதி ஸ்டாலினை காவல்துறை விசாரணைக்கு பின்னர் விடுவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்திற்கு 5187 சூரிய மின்சக்தி பம்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் நடப்பு நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. கவினி அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரிநீர் மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதிக்கு இன்று மாலை வந்தடைந்தது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா, சாய் கார்த்திக் ரெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலைவரிசையோடு.
3: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
4: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
3: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
5: PM ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
6: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பிட்டம் மாவட்டம் திருக்கோலத்தூர் பக்கத்துல இருக்க வடக்கம்பளி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,000 வாங்கணும். இந்த ஒரு உதவி அவருக்கும் ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ள வெளிய அறுவடை பண்ண முடியாம
7: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
8: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும், அல்லது
7: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
3: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம்.

0: better than this.
1: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
2: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
7: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
8: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் இணைந்திருக்கின்றோம். ஆரவாரத்தில்

திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தில் 2026 ஆகஸ்ட் மாத நிகழ்ச்சிகளாக நாளை மாலை 6:30 நீத்தார் பெருமை, இது சம்பந்தமாக அன்பு கணபதி அவர்கள் ஆற்றும் உரை. வருகின்ற 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருவள்ளுவரும் நானும், மாலை 6:30 ஞான முருகன் ஆற்றும் உரையும் இடம்பெறும். இணைந்திருக்கின்றோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 என் ஆரவாரத்தில்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இணைக்கின்றோம் நான் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரத்தில். இதில் இப்போது வானிலை முன்னறிவிப்பு. திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, கரூர் மாவட்டங்களில் இன்றிரவு ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் இடிமின்னலோடு கூடிய பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலோடு கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளான குமரி கடலின் சில பகுதிகள், வங்கக்கடலில் தெற்கு வங்கக்கடலின் தென்பகுதிகள் மற்றும் தெற்கு அந்தமான் கடலின் சில பகுதிகள், வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளிலையும், அரபிக்கடலை பொறுத்தவரைக்கும் மத்திய மேற்கு அரபிக்கடல், மத்திய கிழக்கு அரபிக்கடல், அப்புறம் கர்நாடக கடலோரப் பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலையும் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் சொல்லியிருக்காங்க. இதனால மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். கேட்டோம் வானிலை முன்னறிவிப்பு மற்றும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. ஆரவாரம் தரும் நிறைவு பாடலாக வருகிறது கித்து என்ற படத்திலிருந்து பாடல்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 7 மணி கேட்கலாம். இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். பிறப்பு இறப்பு பதிவு திருத்த மசோதா 2026 மாநிலங்களவை இன்று ஒப்புதல் அளித்ததைத் தொடர்ந்து நாடாளுமன்றம் அதனை நிறைவேற்றியுள்ளது. மசோதாவை தாக்கல் செய்து பேசிய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய், தாமதமான பதிவுகளுக்கான நடைமுறையை மேலும் கடுமையாக்கவும் பிறப்பு இறப்பு நிகழ்வுகளை உரிய நேரத்தில் பதிவு செய்வதை ஊக்குவிக்கவும் இம்மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறினார். எல்னினோ எனும் காரணியால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் மற்றும் பாதிப்புகள் குறித்து தொடர்ந்து கண்காணித்து எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை பணிகள் குறித்த குழுவின் முதற்கூட்டம் மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தலைமையில் சென்னை எழிலகத்தில் இன்று நடைபெற்றது. அதிக வெப்பம் மற்றும் வறட்சி காரணமாக மாநிலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு உள்ளிட்ட பிரச்சினைகள் ஏற்படா வண்ணமும் கால்நடைகளுக்கு தீவனம் உடனடியாக கிடைக்கும் வண்ணமும் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அரசு தெரிவித்துள்ளது. அரசின் வளர்ச்சித் திட்டங்களின் பயன்கள் பொதுமக்களை முழுமையாக சென்றடைய தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். நடப்பாண்டிற்கான செயல் திட்டம் தயாரித்தல் மற்றும் பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் பேசிய அவர், பல்வேறு வளர்ச்சிப் பணிகளின் தற்போதைய செயல்பாட்டு நிலை, நிறைவேற்றப்பட்ட பணிகளின் விவரம் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். ராணிப்பேட்டை சிட்கோ தொழிற்பேட்டை வளாகத்தில் அமைந்துள்ள நிறுவனத்தின் பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலைய செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரியா ரவிச்சந்திரன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் நாளை சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெறுகின்றன. மாவட்ட அளவிலான கண்காணிப்பு அலுவலர்கள் சிறப்பு பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டத்தில் பொதுமக்கள் மத்தியில் போக்குவரத்து விதிகளை பின்பற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி பள்ளி மாணாக்கர் பங்கேற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. போக்குவரத்து விதிகளை மதிப்போம், தலைக்கவசம் அணிவோம் உள்ளிட்ட பதாகைகளை ஏந்தி 500 மேற்பட்டோர் இதில் பங்கேற்றனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. திண்டுக்கல்லில் 7:30 நடைபெறும் முதல் லீக் போட்டியில் திருப்பூர் திண்டுக்கல் அணிகள் மோதுகின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.
2: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும், வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

0: இலக்கிய பேழை. வணக்கம் நேயர்களே. ஒரு புல்வகை மரமாக போற்றப்படுகிறது. அதன் அடி முதல் நுனி வரை அனைத்தும் பயன் தரக்கூடியது. அதற்கு சங்க இலக்கியங்கள் சான்று பகர்கின்றன. தமிழகத்தின் மாநில மரமாக போற்றப்படும் பனைமரம் எனும் கற்பக தரு குறித்து இ. யோகராஜ் அவர்கள்.
1: சங்க இலக்கியங்களில் பனைமரத்தை பனை, பெண்ணை, போந்தை என்றெல்லாம் குறிப்பிடுகிறார்கள். 34 வகையான பனைமரங்கள் உலகம் முழுக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த 34 குறிப்பாக ஆண் பனை, கூந்தப்பனை, தாலிப்பனை, ஈச்சம்பனை, காட்டுப்பனைகளை நாம் குறிப்பிடலாம். இந்த பனைகளில் பெண் பனைக்கே பாலைகள் வரும் சக்தி உண்டு, பழம் தரும் சக்தி உண்டு. கல், பதநீர், நுங்கு மற்றும் பனம் வளம் பெண் பனையில் தான் கிடைக்குது. இந்த பெண் பனையை பருவப்பனைன்னு நாம் அழைக்கிறோம். ஆண் பனை வந்து காய்ப்பதற்கான பாலை வராது, ஆனால் கதிர் வரும். அதனால தான் ஆண் பனையை அழகு பனை என்று குறிப்பிடுகிறார்கள். பனை ஓலை பெரிதாகவும் குடை போல அகலமாகவும் ஓலைகள் கொண்ட பனை வந்து தாழிப்பனை. முற்காலத்தில் ஓலைச்சுவடிகள் எழுதுவதற்கும் குடைகள் செய்வதற்கும் தாழி பனை மரத்தின் ஓலையை தான் அதிகம் பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஒரே இனத்தை சார்ந்த ஒன்றுக்கு மேற்பட்ட மரங்கள் சூழ்ந்த பகுதியை மாந்தோப்பு, புளியந்தோப்பு, தென்னந்தோப்பு என்று அழைப்பார்கள். அது மாதிரி பனம் மரம் சூழ்ந்த பகுதியை பனந்தோப்பு என்று அழைக்காமல் பனங்காடு என்று தான் அழைக்கிறார்கள். கவிஞர் வனதாசன் பனங்காடு பற்றி ஒரு கவிதை இப்படியாக சொல்கிறார். நுங்கு கண்ணில் பெருவிரல் புதையல் எந்த சூளைக்கு விறகாயிற்று உன் தாத்தாவின் பனங்காடு. சேரன் வந்து பனம்பு மாலையத்தினுடைய மாலையாக அணிவித்த செய்தியும் நாம் பார்க்கிறோம். பனைமரம் வளரும் நிலத்தின் தன்மைக்கேற்ப இந்த பனங்களுடைய சுவை மாறும். இனிப்பாகவோ புளிப்பாகவோ கசப்பாகவோ இருக்கும். இதை சங்க இலக்கியங்களில் தேரல், கலங்கள், தெளிவு என்ற பெயரில் குறிப்பிடுறாங்க. கல் இறக்கும் கலையத்தில் சுண்ணாம்பை தடவி இனிப்பு சுவையுள்ளதாக மாற்றினால் அது பதநீராக மாறும். பதநீரை காய்ச்சி உறைய வைத்து பனங்கற்கண்டு, கருப்பட்டி, பனை வெல்லம் போன்ற வளம் தயாரிக்கப்படுகிறது. பழங்காலத்தில் உணவு சமைப்பதற்கு தண்ணீருக்கு பதிலாக

0: நீரை உளநீராக்கி பதநீர் சோறு பொங்கிய வழக்கம் நெல்லை மாவட்டத்தில் முன்பு காணப்பட்டது உண்டு. சங்கிலக்கியமான அகநானூற்றில் இரு விசும்பு இவர்ந்த கருவி மாமலை நீர் செருங்கி நுங்கின் கண் சிறந்தவை போல அப்படின்னு ஒரு பாடல் வருது. நல்ல பெருமழை பொழிவின் போது ஆலங்கட்டி மலைகள் பெய்தான். அந்த ஆலங்கட்டிகள் எப்படி இருக்குன்னா நுங்கின் கண்கள் சிதறினது மாதிரி இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இப்படி அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப்பட்ட பனைமரம் இதை பற்றி சொலவடைகள் மக்கள்கிட்ட இயல்பாக காணப்படுது. பனங்காட்டு நரி சலசலப்பிற்கு அஞ்சாது, பருவம் தப்பினால் பனங்கிழங்குனார், காவோலையை பார்த்து சாரோலை சிரித்தது மாதிரி இப்படியெல்லாம் சுலவடைகள் இன்றும் காணப்படுகிறது. நாராய் நாராய் செங்கல் நாராய் என்ற படம் படல நாரையின் அழகு பனங்கிழங்கு போல கூர்மையாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதுக்கு காதலோடும் தொடர்பு இருக்கு. தலைவன் காதலித்து தலைவியை கைப்பிடிக்கும் போது எதிர்ப்பு வரும்போது பனையின் கருக்கு மட்டைகளில் குதிரை உருவம் செய்து மடலையை செய்தி சங்க இலக்கியங்களில் காணப்படுகிறது. அப்படி செய்யப்பட்ட குதிரையை வந்து மடல்மா என்று நற்றினை குறிப்பிடுகிறது. யானை தும்பிக்கைகள் வனத்தை நோக்கி உயர்த்தி மலை வேண்டி கதரும் காட்சி மொட்டையாக நிற்கும் இளம் பன மரங்கள் போல் இருப்பதாக அகநானூறு பாடல் மூலம் நம்மளால் அறிய முடிகிறது. சிறுவர்கள் வந்து குறும்பைகளை வண்டி செய்து விளையாடி கலைத்தொகை பாடல் மூலம் அறியப்படுகிறது. பறவைகளின் வாழ்விடமாக அன்றில் பறவை, நாரை, கொக்கு, தூக்குநாங்குருவி, அணில் போன்ற பல்வேறு உயிரினங்களின் வாழ்விடமாக அந்த பனைமரம் இருக்கு. பனை விடலிலிருந்து தான் அந்த விசிறிகள் செய்யப்படுகிறது. சங்க இலக்கியம் மட்டும் இல்லாமல் தற்கால சமகால நவீன இலக்கியத்திலையும் பனை பற்றிய குறிப்புகள் நிறைய காணப்படுகிறது. ஹெப்சிபா இயேசுதாசன் எழுதிய புத்தம்பிடு, ஐசக் அருமைராஜனுடைய கீரல்கள், ஆர் எஸ் ஜேக்கப்புடைய பனை அண்ணன், இள வென்சனுடைய அக்கானி, பூமணியுடைய அஞ்ஞாடி, ரா செல்வத்துடைய பனையடி போன்ற புதினத்தின் வழியாகவும் பனை வாழ்விடங்கள் பற்றி சொல்லப்படுது. பனையை பற்றி ஒரு அற்புதமான கவிதையை ஐயா பெருமாள் முருகன் குறிப்பிடுறாங்க. என் தியானத்தின் மையமாய் எப்பொழுதும் எழுந்து நிற்கிறது அந்த ஒற்றை பனை. மிக உயர்ந்த காட்டுப்பனை அது, அடியிலிருந்து மேல் வரை ஓலை கூட்டம், ஓலைகள் பற்றேறி சூழ்ந்து கிடக்கும் கொடி வகைகள், பறவை கூடுகள், பாம்பு முட்டைகள், காய்ந்த ஓலைகள் சுழற்றும் காற்றொளி, மண் பார்க்க வாய்க்காமல் விழுந்த பாதி தூரத்தில் நின்றேங்கும் பனம்பழங்கள், எந்த சலனமின்றி உச்சியில் முட்டி வரும் கூர் நுனி குருத்து அப்படின்னு ஒற்றை பனையை பற்றி அற்புதமாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பனையை குறித்த ஏகப்பட்ட சிறுகதைகள் வந்திருக்கு. கீரா, சுசமுத்திரம், பா சயபிரகாசம், கந்தர்வன், சுயம்புலிங்கம், நாஞ்சில் நாடான், சோ தர்மன், ஜெயமோகன், குமார செல்வா, யசரா போன்றவர்கள் பனை பற்றிய சிறுகதைகள் எழுதியிருக்கிறார்கள். தந்தை பெரியார் ஈவியார் கல்லூரியில் கடந்த ஆண்டு பணியாற்றி ஓய்வு பெற்ற ஐயா காசி மரியப்பன் கல்லூரி வளாகத்தில் ஒரு 2000 பனை விதைகள் நடவு செய்ததாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா பனை பற்றிய 120 சிறுகதைகள் மக்கள் பதிப்பாக பழம்படு பனைங்கிற தலைப்பில் அந்த நூல் வெளிவர இருக்கிறது. பனை மரம் நம் தமிழரின் அடையாளம் என்பதில் பெருமை கொள்வோம்.
1: இலக்கிய பேழையில் இணைந்திருக்கும் நம்மில் பலரை பனை மரத்தோடு தொடர்புடைய அந்த நாட்களுக்கு அழைத்துச் சென்றார் இ யோகராஜ் அவர்கள். தொடர்ந்து முனைவர் சு மகேஸ்வரி அவர்கள் காதல் எனும் நாற்றங்காலை நம் மனப்பரப்பில் பயிர் செய்ய வருகிறார்.
2: காதலை போலவே காதல் கதைகளும் எல்லோருக்கும் பிடித்தமானதுதான். காதல் மனித உணர்வுகளில் மிக மென்மையானதும் அதிக கருணை மிக்கதும் கூட. ஆனால் மனித தவறுகளால் மனதிற்குள் அணுகுண்டை போல வெடித்து கவனித்து தடுக்க முடியாத உணர்வு பேரெழுச்சிகளை உண்டாக்கி விடுகிறது. காதல் விடுதலைக்கு நிகரானதும் தண்டனைக்கு சமமானதும் ஆகும். காதலின் ஆகப்பெறும் சக்தியே அது அனைவருக்கும் பொதுவானது என்பதைப் போலவே காதல் என்பதே இல்லை என்பவர்களுக்கும் அது பிடித்தமானது என்பதுதான். காதல் காலத்தில் உறைந்து கண்ணீராக, கதைகளாக, பாடல்களாக, நினைவு சின்னங்களாக மாறிக்கொண்டே இருக்கிற இந்த உலகில் நீடித்து நிலைக்கின்றன. நினைவெனும் பெருவெளியில் நாம் ஓய்வெடுக்க விரும்பினால் காதல் என்னும் மலர்த்தோட்டத்தை தான் முதலில் நினைப்போம். காதல் என்பது என்ன? எப்படி நீட்டி முழக்கி எழுதினாலும், சொன்னாலும், சுற்றினாலும் அதன் அளவில் அது பேரன்புதான். சாதலஞ்சேன் அஞ்சுவல் சாவின் பிறப்பு பிரிது ஆகுவதாயின் மறக்குவேன் கொல் என் காதலன் எனவே என்று பாடுகிறது சங்க இலக்கிய நற்றிணை பாடல். தோழி, நான் சாவதற்கு அஞ்சவில்லை, ஆனால் வேறு ஒன்றிற்காக அஞ்சுகிறேன். நான் இறந்துவிட்டால் மறுபிறப்பில் என் காதலை, காதலனை மறந்து விடுவேனோ என்றுதான் அஞ்சுகிறேன் என்கிறாள் நம் பழந்தமிழ் மரபின் காதலி ஒருத்தி. நீ யாருக்கோ செய்யும் மௌன அஞ்சலியை பார்த்தவுடன் எனக்கும் செத்துவிட தோன்றுகிறது என்று எழுதிய தபுசங்கர் வரை காதல் மரணத்திற்கு கூட அஞ்சுவதில்லை. அதில் படிந்திருக்கிற அன்பு பிரிவை சுவை

0: உள்ளதாக மாற்றிவிடுகிறது. அதை சுவைத்த மனிதன் பேரன்பனாக மாறிவிடுகிறான். அதனால்தான் காதலை பேசுகிற, காதலை கொண்டாடுகிற கலைப்படைப்புகள் பெருவெற்றி பெறுகின்றன. மனிதனின் நினைவு சுவடுகளை பாதுகாக்கின்றன. டிஸ்கவரி பப்ளிகேஷன்ஸ் தமிழக காதல் கதைகள் என்கிற பெயரில் தமிழின் சிறந்த 29 காதல் கதைகளை கொண்ட கதை தொகுப்பை புத்தகமாக வெளியிட்டு இருக்கிறது. கதைகளை தேர்வு செய்து கொடுத்திருக்கிறார் எழுத்தாளர் திரு ந. முருகேச பாண்டியன். இத்தொகுப்பில் 80களுக்கு பிறகான இன்றைய ஜென்சி வரையிலான காதல் கதைகள் இடம்பெற்று இருக்கின்றன. அக்கதைகள் கதைகளாக மட்டுமின்றி தமிழ் பெருநிலத்தின் காதலை எதிர்கொண்ட மனிதர்கள் முன்பிலிருந்து இன்று வரை எப்படி எதிர்கொண்டார்கள் என்பதையும் பதிவு செய்கிறது. காதல் என்ற சொல்லுக்குள் புதைந்திருக்கும் பிரம்மாண்டமான ஆற்றல் சமூகத்தை காலந்தோறும் உயிர்ப்புடன் இயங்கச் செய்கிறது. கடந்த காலத்தில் சமூக வரலாற்றை புரட்டி போடவும், வன்முறையாளரை அமைதிப்படுத்தவும், எளிய மனங்களை மனப்பிறழ்விற்கு உள்ளாக்கவும், பேரரசுகளை வீழ்த்திடவும், மென்மையானவர்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கவும் ஆற்றல் மிக்க காதல் வற்றாத ஆறு போல எல்லா தேசங்களிலும் பொங்கி ஓடிக்கொண்டிருக்கிறது என காதலை எழுதும் ந. முருகேச பாண்டியன் தனது 50 ஆண்டுகால வாசிப்பு அனுபவத்தில், காதல் கதைகள் ஒரு விதமான ரசிகரமான உலகிற்கு என்னை அழைத்துச் செல்கின்றன என்று சொல்லி, அவர் தெரிவு செய்த கதைகளின் வழியே நம்மையும் அந்த வசீகரமான உலகிற்கு அழைத்துச் செல்கிறார். கு. அழகிரிசாமியின் ஞாபகார்த்தம் கதையில் தொடங்கி மௌனி, கூப்பா ராஜகோபாலன், ஆதவன், அ. மாதவன், பிரபஞ்சன், கந்தர்வன், வண்ணநிலவன், வண்ணதாசன் என பிரபல மூத்த எழுத்தாளர்களின் சிறந்த காதல் கதைகளும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளன. கூப்பா ராஜகோபாலனின் நூறுநிசா என்கிற கதையை படித்துவிட்டு புத்தகத்தை மூடி டேபிள் மேலே வைத்துவிட்டேன். உண்மைகள் மனதில் ஏறிய கணம் கைகளில் பரவியதால் பாரம் தாங்காமல் வைத்துவிட்டேன். இந்திய விடுதலை போராட்ட காலகட்டத்தில் எழுதப்பட்ட கதை அது. காதலை சொல்லியவள் இனி நாம் சந்திக்க முடியாது, சந்திக்கவும் வேண்டாம், திருமணம் வேண்டாம், நினைவென்னும் வானத்தில் ஒளிரும் நிலவைப் போல, அந்த ஒளியைப் போல உனக்கு நானும் எனக்கு நீயும் இருப்போம், கலங்கமில்லாது என்கிறாள். அவனும் அப்படியே இறுதி வரை வாழ்கிறான். நண்பனின் தங்கை நூறுநிசா வேறு மதம், இவனை விட வசதியானவள், சிறுவயதில் தன்னை கவர்ந்தவள், அதன் பிறகு சந்திக்கவே இல்லை. ஆனால் நூறுநிசா சொல்கிறாள், நான் என்றென்றும் இளமையோடு உன்னுடன் விளையாடுவது போலவே கனவு காண்கிறேன் என்று சொல்கிறாள். அவனை நீண்ட வருடங்களுக்கு பிறகு சந்தித்தவள் அத்தனை வருட காத்திருப்பையும் காதலையும் அவனிடம் கடத்திவிட்டு போய்விட்டாள். அவனும் காதலனாக மாறி காதலாகவே வாழ்கிறான். நீங்களும் இந்த புத்தகத்தை வாசியுங்கள். உங்களின் பழைய நூறுநிசாக்கள் அதே பழைய இளமையில் மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு ஞாபகம் வரலாம்.
1: ந. முருகேச பாண்டியன் அவர்கள் தொகுத்தளித்த தமிழக காதல் கதைகள் நூல் குறித்து பகிர்ந்து கொண்டார் முனைவர் சு. மகேஸ்வரி அவர்கள். மீண்டும் மற்றொரு இலக்கிய பேழையில் சந்திக்கலாம் நேயர்களே.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. பிரதமரின் சூரிய மின்திட்டம் மூலம் 19 லட்சம் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற 274 குற்றவாளிகள் விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சவுதி அரேபியாவின் நஜ்ரன் விமான நிலையத்தில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இன்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளனர். கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணபிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவை மாநிலங்களவையில் மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் இன்று தாக்கல் செய்தார். இம்மசோதா மீதான விவாதத்தில் பேசிய அவர், பிறப்பு இறப்பு தகவல்கள் தாமதமாக பதிவு செய்வதை முறைப்படுத்த இந்த மசோதா கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு பிறப்பு இறப்பு தொடர்பான தகவல்கள் பதிவு செய்வதற்கு நீதிமன்றத்தின் உத்தரவு கட்டாயமாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் அனைத்து குழந்தைகளின் பிறப்பு பதிவு செய்வதற்கு இந்த சட்ட மசோதா வழிவகை செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் 3.5 லட்சம் பிறப்பு இறப்பு பதிவு மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கடந்த 2014 ஆண்டில் 86.6% இருந்த பிறப்பு பதிவு சதவீதம் 2024 ஆண்டில் 99% அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். இதனையடுத்து இம்மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. பிரதமரின் சூரிய மின்திட்டம் மூலம் 19 லட்சம் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த திட்டம் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டில் 25,000 மத்திய அரசு அலுவலகங்கள் மற்றும் 81,000 மாநில அரசு அலுவலகங்களும் சூரிய ஒளி மூலம் மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார். போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அலுவலகம் 27 நாடுகளுடன் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், சர்வதேச அளவில் போதைப்பொருள் பழக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இதனை தடுக்க பல்வேறு நாடுகளுடன் இந்தியா ஒத்துழைத்து வருவதாக கூறினார். மத்திய மாநில காவல்துறையினர் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அலுவலகத்துடன் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் தடுப்புக்காக எல்லை பாதுகாப்பு படை மாநில போதைப்பொருள் தடுப்பு படையினர் இணைந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு நித்யானந்த் ராய் கூறினார். வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற 274 குற்றவாளிகள் விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 5 ஆண்டுகளில் 36 நாடுகளுக்கு தப்பிச் சென்ற இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு தொடங்கிய பாரத் போல் அமைப்பு மூலம் இன்டர்போல் உள்ளிட்ட 1400 முகமைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற குற்றவாளிகளின் தகவல்கள் 3 நாட்களுக்குள் கிடைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2015 ஆண்டு முதல் தற்போது வரை மத்திய அரசின் நிதியுதவி திட்டங்கள் மற்றும் முதலீடுகள் மூலம் நாடு முழுவதும் உள்ள மீனவர்களின் பயன்பாட்டிற்காக 39,272 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்த அவர், கடல்வள திட்டங்கள், மீன்வளம் மற்றும் மீன்பண்ணை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி, பிரதமரின் மீன் வளர்ப்பு திட்டம், மீனவர்களுக்கான கடன் அட்டை போன்ற திட்டங்கள் மூலம் மீனவர்கள் மற்றும் கடல்வள மேம்பாட்டில் ஈடுபடும் வர்த்தகர்கள் பயன்பெறும் வகையில் திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதனால் மீன் பிடிப்பவர்கள், மீன் ஏற்றுமதியாளர்கள், பல்வேறு கடல் உணவு வகைகளை பதப்படுத்தும் தொழிலில் ஈடுபடுவோர், சந்தைப்படுத்துவோர், அதற்கான கட்டமைப்புகளை மேற்கொள்பவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மத்திய அரசின் திட்டங்கள் பயனளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் 183 மீன்பிடி துறைமுகங்களும் மீன்பிடி இறங்கு தளங்களும் 700

0: 25 குளிர்பதன கிடங்குகளும் 117 சில்லறை விற்பனை நிலையங்களும் 24 மொத்த வியாபார மையங்களும் 28489 மீன் சரக்கு வாகனங்களும் குளிர்பதன வசதியுடன் கூடிய 13718 இருசக்கர வாகனங்களும் குளிர்பதன வசதியுடன் கூடிய 1577 கனரக வாகனங்களும் இது தொடர்புடைய மற்ற கட்டமைப்புகளையும் அரசு பயனாளிகளுக்கு வழங்கியிருப்பதாக திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உடல் எடையை குறைப்பது தொடர்பான விளம்பரங்களில் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சில மருந்து வகைகள் விளம்பரம் செய்யப்பட்டு வருவதாகவும் அரசு இதனை தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்துள்ள அவர், அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளை மருந்து விற்பனையாளர்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும் இதனை மீறுவோர் மீது சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறியுள்ளார். இவை அனைத்தும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போலி மருந்து உற்பத்தியில் ஈடுபடும் நிறுவனங்கள் குறித்த விளம்பரங்களை கண்காணித்து மருந்து உற்பத்தி செய்யும் நிறுவனத்தின் மீதும் விளம்பரங்களை வெளியிடும் நிறுவனங்கள் மீதும் மருந்து உற்பத்தி சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல் சுட்டிக்காட்டினார். நிர்வாக நீதி அரசு நிர்வாகத்தின் அடிப்படையாக விளங்குவதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மத்திய நிர்வாக தீர்ப்பாய தலைவர் நீதிபதி ரஞ்சித் வசந்தராவ் மோரேவுடன் நடத்திய ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு நிர்வாக சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருவதாக கூறினார். மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் மூலம் இதுவரை 1,000,000+ மேற்பட்ட வழக்குகள் விசாரிக்கப்பட்டதாகவும் இதில் 932 வழக்குகளுக்கு தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிபதி ரஞ்சித் வசந்தராவ் மோரே தெரிவித்தார். ஒருங்கிணைந்த பணப்பரிவர்த்தனை செயலி மூலம் கடந்த மாதம் 2,366 கோடி ரூபாய் அளவிற்கு பணப்பரிவர்த்தனை நடைபெற்றதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை செய்யும் அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக கூறப்பட்டுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. சேலத்தில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரி சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக அக்கல்லூரி இயக்குநர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார்.
2: கைத்தறி என்றது நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா 35 லட்சம் பேருக்கு மேலான மக்கள் இன்வால்வ் ஆயிருக்காங்க. நெசவு நெய்யறவங்க, அதனுடைய சார்பு தொழில் செய்யறவங்க, அவங்க எல்லாரும் வந்து வெறும் துணியை மட்டும் நெய்யல, நம்மளுடைய பாரம்பரியத்தையே மெயின்டைன் பண்றாங்க. ஏன்னா வந்து நம்ம பல ஜெனரேஷனா இது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உலகத்துல எங்கேயுமே இந்த அளவுக்கு கைத்தறி இல்லை. இந்தியா மட்டும்தான், இந்தியான்ற ஒரே ஒரு நாட்டில் தான் இன்னைக்கும் கைத்தறியில எல்லா ரகமும் நெய்யப்படுகிறது. அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து கைத்தறியில ஒன்னோட ஒன்னா பின்னி பிணைஞ்சிருக்கோம், அதை மக்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக இந்த தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு
0: சவுதி அரேபியாவின் நஜ்ரன் விமான நிலையத்தில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இன்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஹவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் யாஷா சரி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏமன் நாட்டின் சாரா ஹாஜா பகுதிகளில் சவுதி அரேபியா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா ஏமன் நாட்டின் சனா விமான நிலையம் மீது தாக்குதல் நடத்தியதை அடுத்து இரு நாடுகளுக்கு இடையே பதற்றம் ஏற்பட்டது. ஈரானின் மறைந்த தலைவர் அயதுல்லா அலி காமினியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதிலிருந்து ஹவுதி தலைவர்களை தடுப்பதற்காகவே சவுதி அரேபியா தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளது. கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் கிருஷ்ணபிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றாட்டத்தில் இந்த இணை 21-16, 21-18 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் சலோம்போன் ஓராஃபோல் தோங்கா இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. பிரதமரின் சூரிய மின்திட்டம் மூலம் 19 லட்சம் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற

0: 174 குற்றவாளிகள் விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சவுதி அரேபியாவின் நஜ்ரன் விமான நிலையத்தில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இன்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளனர். கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் கிருஷ்ண பிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: உற்சாகத்தின் நேரலை உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் இது திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.
2: நிகழ்ச்சி தொடங்கும் முன் அறிவிப்புகள். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் அனைத்து வட்டாரங்களிலும் தோட்டக்கலைத்துறையின் மூலம் ஆடிப்பட்டத்திற்கு தேவையான காய்கறி விதைகள் விநியோகம்

தோட்டக்கலைத்துறையின் மூலம் ஆடிப்பட்டத்திற்கு தேவையான காய்கறி விதைகள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. ஆடிப்பட்டம் தேடி விதை எனும் தமிழ் விவசாய சிறப்பையும் பாரம்பரியத்தையும் காக்கும் நோக்கத்திலும் இந்த விதை தொகுப்பில் கத்தரி, தக்காளி, வெண்டை, கீரை மற்றும் கொத்தவரை ஆகிய 5 வகையான விதைகள் அடங்கிய தொகுப்பு முழு விலையில், அதாவது 30 ரூபாய்க்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த விதை தொகுப்பானது சுமார் 2-30 சென்ட் வரை உள்ள வீட்டின் புறக்கடை பகுதிகளில் விதைப்பு செய்ய போதுமானதாகும். எனவே விவசாயிகளும் பொதுமக்களும் ஆதார் அட்டை நகல் வழங்கி ஆடிப்பட்ட விதை தொகுப்புகள் பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு அந்தந்த வட்டார வேளாண் விரிவாக்க மையத்தில் உள்ள வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர்கள் அலுவலகங்களை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். இவ்வாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் காட்டுத்தோட்டம் தஞ்சாவூரில் சம்பா தாளடி கோடை பருவத்திற்கேற்ற EDT 51, EDT 46, EDT 58, EDT 61, EDT 42 மற்றும் CO 51 ஆகிய உண்மை நிலை நெல் விதைகளும் வம்பன் 8 உளுந்து ரக உண்மை நிலை விதையும் இருப்பில் உள்ளன. மேலும் மண்வள மேம்பாட்டிற்கு உகந்த மண்புழு உரமும் இருப்பில் உள்ளது. தேவைப்படும் வேளாண் பெருமக்கள் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் தஞ்சாவூர் என்ற முகவரியில் தொடர்பு கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தொடர்புக்கு தொலைபேசி எண் 04-362-267-619. தொலைபேசி எண் மீண்டும் 04-362-267-619. அலைபேசி எண் 9551-07-3118. அலைபேசி எண் மீண்டும் 9551-07-3118. இந்த தகவலை தஞ்சாவூர் காட்டுத்தோட்டம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய தலைவர் அறிவித்துள்ளார். தோட்டக்கலை பயிர்களை சுற்றிலும் காய்ந்த புற்கள், இலை, தழைகள் மற்றும் பண்ணை கழிவுகளை கொண்டு மூடாக்கிடுவதால் மண்ணின் ஈரத்தன்மை பாதுகாக்கப்படும். பலத்த காற்று எச்சரிக்கை. வாழை, பப்பாளி, முருங்கை இந்த ரகங்களில் வரும் 31 தேதி மாலை 4 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுவதால் விவசாயிகள் வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுத்தல், பப்பாளி முருங்கை பயிர்களுக்கு மண் அணைத்தல், கரும்பு பயிருக்கு விட்டம் கட்டுதல் இதுபோன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். கொடிவகை பயிர்களில் துருப்பிடித்து பழுதடைந்துள்ள கம்பிகள் மற்றும் தூண்களை கண்டறிந்து சரி செய்யவும் போதுமான முட்டுகளை கொடுக்கவும் விவசாயிகள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். வெங்காய பயிரில் இலைப்பெண் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இந்த தாக்குதலால் வெங்காயத்தின் இலை முழுவதும் வெண்திட்டுகள் காணப்படும். கடுமையாக தாக்கப்பட்ட இலைகள், நுனிகள் இவற்றிலிருந்து காயத் தொடங்கும். வயலை சுத்தமாக வைத்திருத்தல், சீரான இடைவெளியில் களை எடுப்பதன் மூலமாக இலைப்பெண்களை கட்டுப்படுத்தலாம் வெங்காயத்தில். இந்த வகை பூச்சி தாக்கப்பட்ட வயல்களை வெள்ளப்பாசன முறையில் நீர்ப்பாசனம் செய்து இலைப்பெண்களின் நடமாட்டத்தை குறைக்கலாம். 1 ஏக்கருக்கு 300 மில்லி புகையிலை கசாயம் மற்றும் 350 மில்லி மீன் எண்ணெய் ரெசின் சோப் தண்ணீரில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். மல்லிகை மலர் சாகுபடியில் பூ மகசூலை அதிகரிக்க இலைவழி தெளிப்பானாக 5 கிராம் இரும்பு சல்பேட் மற்றும் 5 கிராம் துத்தநாக சல்பேட்டை 30 நாட்கள் கால இடைவெளிகளில் தெளிக்க வேண்டும். தீவனங்களையும் தீவன அளவையும் திடீரென்று மாற்றுதல் கூடாது. கால்நடைகளுக்கு இந்த காற்றடை காலங்களில் சிறிது சிறிதாகவே மாறுதல் செய்ய வேண்டும். நீளமான மற்றும் கடினமான தண்டுகளுடைய தீவனங்களை புல் வெட்டி கொண்டு சிறு சிறு துண்டுகளாக வெட்டி போட வேண்டும். இளம் தழை பொருட்களை உலர்த்தி வைக்கோலுடன் கலந்து அளித்தால் நல்லது. பதன பொருட்களை பால் கறவை முடிந்த பிறகு அடல் தீவனத்தை சரிபாதியாக காலை மற்றும் மாலை நேரங்களில் கொடுக்க வேண்டும். அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி

நிகழ்ச்சியில் இன்று நஞ்சில்லா உணவு உற்பத்திக்கான உத்திகள் நேர்முகம் பங்கேற்கிறார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயிர் பாதுகாப்பு இயக்குநர் முனைவர் எம். சாந்தி அவர்கள்.

0: ஏ மனசறிஞ்சி உதவி செய்ய அக்காருக்கு.
1: அட யார் அது ஏன் பாட்டுக்கு பின்பாட்டு பாடுறது?
0: வேற யாரு, உன் தங்கச்சி பூங்கொடி தான்.
1: அட வா வா பூங்கொடி.
0: முத்துலட்சுமி அக்காவுக்கு கண்ணாடி போட்டும் அடையாளம் தெரியலையா என்ன? வயசு ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
1: சரி சரி, அதை விடு, பர்சனாலிட்டி ஸ்பாயில் ஆயிட போகுது.
0: ரொம்பத்தேன்,
1: யாராவது கேட்டுற போறாங்க.
0: ஆமாக்கா, ஊர் உலகமே எல்நினோ எல்நினோன்னு பயந்துகிட்டு இருக்காங்க. நீ என்னமோ ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்கியே.
1: பூங்கொடி, விவசாயிக்கு ஒரு பாட்டு பண்ண காலப்பு தெரியாம இருக்கும். வீட்டுலயும் சரி வயல்லையும் சரி, நாம கவலைப்பட்டுகிட்டே இருந்தா காலநிலை எதுவும் மாறிடுமா என்ன?
0: மாறாதுதான்.
1: காலநிலைய சமாளிக்க விவசாயிங்க நாம என்ன செய்யணுங்கறதான் யோசிக்கணும்.
0: ஏக்கா, காலம் பூராவும் தாக்கா பயிர் சாகுபடியில பல சவால்களை சந்திச்சு நீண்டு வர்றதுக்குள்ளர படாத பாடுபட வேண்டியதா இருக்கு.
1: ஆமா, பூச்சி நோய் தாக்குதல், கல பிரச்சனை, உர செலவு, தண்ணி பற்றாக்குறை, ஆட்கள் பற்றாக்குறைன்னு, அட எல்லாத்தையும் தான் சமாளிக்கிற மாதிரி உணவு உற்பத்தி செய்யணும்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க.
0: ஏக்கா புரியலக்கா ஒண்ணும்.
1: அட, ரசாயனம் பயன்படுத்தாம உணவு உற்பத்தி செய்யணும்னு சொல்ல வராங்க.
0: ஓ அப்படியா, சரி சரி.
1: கோரைய கொல்ல கொள்ளு பயிரை விதைக்கணும்.
0: சரி,
1: அவரை விதைச்சா துவர முளைக்குமா என்ன?
0: ஏக்கா இன்னமும் புரியல எனக்கு.
1: நாம செய்யற மேலாண்மைய பொறுத்து தான் பலன் கிடைக்கும்.
0: அட என்னக்கா, இத பத்தி இன்னும் விளக்கமா தெரிஞ்சுக்கிட்டாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும்.
1: சரி சரி சரி, நஞ்சில்லா உணவு உற்பத்திக்கான உத்திகளை பத்தி செல்லல பிளே பண்றேன் கேளு.
2: உழவு பெருமக்களுக்கு வணக்கம். குறிப்பாக விவசாயிகளுக்கு இருக்கிற பல சவால்களில் புது சவால்களாக இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது பெருமளவுக்கு அவங்களுக்கு பல புது விதமான அனுபவங்களை கொடுக்குது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது குறிப்பாக இப்போது இந்த எல்நினோ மாதிரியான காலநிலை சூழலில் நிறைய பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தேவைப்படுது. ஏன்னா பூச்சிகளோட தாக்குதல் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான அறிவுரைகள் வந்து கொடுக்கப்படுது. இந்த சூழலில் நம்ம எடுத்துகிட்டு இருக்க நடவடிக்கைகளை தாண்டி பொதுவாக என்னென்ன பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும், ஒவ்வொரு பயிருக்கும் ஏற்ற மாதிரி நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறது எந்த அளவுக்கு அத்தியாவசியமானது அப்படின்ற தகவலெல்லாம் நம்ம கூட சொல்கிறதுக்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட பயிர் பாதுகாப்பு இயக்குனர் முனைவர் சாந்தி அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. மேம் வணக்கம். மேம்
3: வணக்கம்.
2: பொதுவாக விவசாயிகள் வந்து அவங்களோட அனுபவத்தில் நிறைய பூச்சி மேலாண்மையை பற்றி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இருந்தாலும் இப்போ மாறி வர இந்த கால சூழல் அப்படிங்கிறது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான சவால்களை கொடுக்க இருக்குங்க மேம்? அதற்கு அவங்க எப்படி தயாராகணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
3: இந்த எல்நினோ அப்படிங்கிற சூழ்நிலையில வெயில் ஜாஸ்தியா இருக்கும், ஸோ ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகளுடைய தாக்குதல் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகள் அதிகமாக வருதுன்னா நம்ம தண்ணி பற்றாக்குறை, ஸோ சூழ்நிலை சாதகமாக இருக்குது, அதாவது ஈரப்பதம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம நீர் மேலாண்மை அது பண்ணுறது மூலமாக மண்ணில் ஈரப்பதம் இருந்துச்சு, சூழ்நிலை நல்லா இருந்துச்சுன்னா இந்த பூச்சியோட தாக்குதலை குறைக்க வாய்ப்பு இருக்குது. தண்ணி பாசன வசதி இருக்கிறவங்க தண்ணி பாசனத்து மூலமாக சூழ்நிலையை மாற்றலாம், அந்த பூச்சியோட தாக்குதலை குறைக்கலாம். ஸோ இது போக நம்ம இந்த பூச்சி தாக்குதல் சாறு உறிஞ்ச பூஞ்சி தாக்குதல் வராமல் இருக்கிறதுக்கு விதை நேர்த்தி பண்ணி விதைக்கிறது மூலமாக இந்த பூச்சியோட தாக்குதல் ஏதாவது சாறு உறிஞ்ச பூச்சிகள்னு எதாவது சொல்கிறோன்னா அசுவினி, வெள்ளையி, இலைப்பேன் இந்த தாக்குதல் தான் முக்கியமாக அதிகமாக வரும். ஸோ இதுக்கு விதை நேர்த்தி அதாவது இமிடாக்ளோப்ரைடு அப்படிங்கிற மருந்து இல்லை தயோபேன் தாக்சம் அப்படிங்கிற மருந்து ஒரு கிலோக்கு 4 கிராம் அப்படிங்கிற விதத்தில் நம்ம கலந்து விதைக்கிறது மூலமாக இந்த பூச்சியோட தாக்குதலை ஒரு 15-20 நாளைக்கு நம்ம தவிர்க்க முடியும். இது போக அடி உரமாக வேப்பம் புண்ணாக்கு ஒரு 1 ஏக்கருக்கு 100 கிலோ அப்படிங்கிற விதத்தில் போடுறது மூலமாகவும் வளரக்கூடிய பயிர்களில் திடகாத்திரமாக வளரும், எதிர்க்கக்கூடிய தன்மை அதிகம், கசப்பு தன்மை இருக்கிறதுனால பூச்சிகளோட தாக்குதல் வராது. முக்கியமாக எப்போ இந்த பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும்னா பயிரில் இளம் பயிர்களில் பார்த்தோன்னா தண்ணி சத்து அதிகம், முதிர்ந்திருக்காது, அப்போ ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் பயிரில். அந்த சாறை உறிஞ்சிருக்கு தான் அந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள் வருது. ஸோ ஆரம்ப நிலையில் பயிர்களுடைய ஆரம்ப நிலையில் இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளோட தாக்குதலை குறைச்சோம்னா இந்த பயிரோட வளர்ச்சி பாதிக்காமல் நம்ம பார்த்துக்கலாம். அதனால விதை நேர்த்தி பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்.

0: சரிங்க மேம். இப்போ பொதுவாகவே பார்க்கும்பொழுது என்னென்னா, மக்கள்கிட்டையும் ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு, விவசாயிகள்ட்டையும் அது சார்ந்த ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஏன்னா அவங்க செய்யக்கூடிய பெருமளவுக்கு ஆகக்கூடிய செலவில் வந்து உரத்தை தாண்டி ரொம்ப அதிகமாக செலவாகிறது, அதுவும் குறிப்பாக தோட்டக்கலை பயிர்கள்லாம் பார்க்கும்போது அதிகமாக செலவாகிறது அப்படிங்கிறது இந்த ரசாயன பூச்சிக்கொல்லிகளும் அது சார்ந்த மருந்துகளும் தான் பெருமளவுக்கு அவங்களுக்கு செலவாகுது. குறிப்பாக இந்த மேலாண்மையை பற்றி நம்ம நடவடிக்கைகள் சொல்லும் பொழுது, பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுல அதுவும் இந்த மாதிரியான ஒரு காலநிலை சூழல் மாற்றத்தில் ரசாயன பூச்சிக்கொல்லிகளை வந்து நம்ம முடிந்த அளவுக்கு தவிர்க்கணும் இல்லை குறைக்கணும் அப்படின்ற ஒரு அறிவுரையும் சொல்லப்படுது. அது என்ன காரணத்தினால சொல்லப்படுது? அப்படி ரசாயன பூச்சிக்கொல்லிகளை வந்து இவ்வளோ நாளாக பயன்படுத்திட்டு நம்ம வந்து இப்போ குறைக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்றப்ப அதற்கான மாற்று நடவடிக்கைகள் நம்ம என்னென்ன மாதிரி எடுக்க வேண்டியிருக்கும்?
1: சார், ரசாயன பூச்சிக்கொல்லி இது குறைக்கணும்னா நம்ம பார்க்குறோம், இப்போ மனுஷங்களுக்கான நோய்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஸோ இதில் ஒரு காரணம் இந்த பூச்சிக்கொல்லிகளும், இது மட்டும் கிடையாது. எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் இதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம முக்கியமாக இப்போ நான் சொன்ன மாதிரி விதை நேர்த்தி பண்ணணும். இந்த பூச்சிகள், சார் உறிஞ்சக்கூடிய பூச்சிகள் நம்ம வயலுக்கு வருதா அப்படின்னு கண்காணிக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு மஞ்சள் ஒட்டும் பொறி அப்படிங்கிற பொறிகளை நம்ம வயலில் ஒரு ஏக்கருக்குனா 5 ஹெக்டேருக்குனா 12 அப்படிங்கிற விதத்தில் வயலில் நடுறது மூலமாக வெள்ளை ஈயோடைய நடமாட்டத்தை கண்டுபிடிக்கலாம். இதே நீல ஒட்டு பொறி இருக்குது, அது இலைப்பேனுடைய நடமாட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இது பயன்படும். இது போக இந்த பூச்சிகளோட தாக்குதல் நம்ம வயலில் வராமல் இருக்கணும்னா, வரப்போரமாக நல்ல உயரமாக வளரக்கூடிய மக்காச்சோளம் இல்லைன்னா சோளம், இந்த பயிர்களை நல்ல நெருக்கமாக 3 ரோவில் வளர்க்குறது மூலமாக வெளியிலேருந்து காற்றுல ஈஸியாக அடிச்சுட்டு வரக்கூடியது இந்த சார் உறிஞ்சு பூச்சி. ஏன்னா மெம்ம மெல்லுசாக இருக்கும், வெயிட் இல்லாமல் இருக்கும், காற்றுல அடிச்சுட்டு வரும். அப்போ நம்ம வயலுக்குள்ள வராமல் இருக்கிறதுக்கு வயலை சுற்றி நம்ம ஒரு ஸ்க்ரீன் கட்டின மாதிரி இந்த மக்காச்சோளம் அது மாதிரி பயிர்களை நெருக்கமாக நடுறது மூலமாக நம்ம வயலில் வராமல் பார்த்துக்கிறதுக்கும் அது ஒரு வகையின் மூலமாகவும் நம்ம பாதுகாத்துக்கலாம். இது போக இயற்கை வழியில் கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொன்னால், நமக்கு கிரைசோபர்லா அப்படிங்கிற ஒரு இறை விழுங்கி இருக்குது. ஸோ இந்த சார் உறிஞ்சும் பூச்சிகளை உண்ணக்கூடிய ஒரு பூச்சி. ஸோ இது முட்டை பருவத்தில் நம்ம கொண்டு வயலில் கட்டுறது மூலமாக இதுலேருந்து வெளிவரக்கூடிய இளம் குஞ்சுகள் இந்த சார் உறிஞ்சும் பூச்சிகளாகிய அசுவினி, வெள்ளை, இலைப்பேன் இந்த மாதிரி பூச்சிகளையும், இது போக நமக்கு தண்டு துளைப்பான் காய்த்துளைப்பானோட முட்டை பருவம் இல்லை இளம் புழு பருவம் இதையுமே கடித்து சாப்பிட்டு உண்ணக்கூடிய ஒரு திறன் உடையது இந்த இறை விழுங்கி. ஸோ இந்த இறை விழுங்கிகளையும் நம்ம வயலில் விடுறது மூலமாகவும் நம்ம இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
0: இப்போ உணவு சங்கிலி அப்படிங்கிறப்போ அந்த உணவு சங்கிலியில் வந்து ஒவ்வொரு உயிரும் அடுத்த உயிரோட தொடர்போடு இருக்கிற ஒரு விஷயம்தான். குறிப்பாக இப்போ நம்ம இயற்கை முறையில் இந்த பூச்சிகளை வந்து நம்ம நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் கூட பூச்சி விரட்டிகளாக தான் இருக்குது, பூச்சி கொல்லிகளாக இல்லை. ஏன்னா பூச்சிகள் அப்படின்றப்ப நம்ம ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் ஒரே மாதிரியான ஒரு இடத்துல தட்டில் வச்சு பார்க்க முடியாது. இதில் நன்மை செய்யும் பூச்சிகளும் இருக்குது, தீமை செய்யும் பூச்சிகளும் இருக்குது. விவசாயிகள் வந்து அவங்களோட நிலங்களில் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த மாதிரியான சவால்களை எதிர்கொள்வதற்கு நன்மை செய்யும் பூச்சிகளோட எண்ணிக்கையை பெருக்குவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் அவங்க எடுக்கலாங்க?
1: ஸோ வயலில் பொறுத்த வரைக்கும் நம்ம கௌப்பி தட்டப்பயிர் இருக்கிறீங்களா, தண்ணி பாய்ச்சக்கூடிய வாய்க்கால்களில் இந்த தட்டப்பயிரை நடுறது மூலமாக, தட்டப்பயிரில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது நட்டோம்னா கண்டிப்பாக அசுவினி வரும். அசுவினியை சாப்பிட்றதுக்கு இயற்கையாகவே சிர்ஃபிட் அப்படிங்கிற ஒரு இறை விழுங்கியும் ஒன்று வரும். இது போக நமக்கு பொறி வண்டுகள், லேடி பேர்ட் பீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பொறி வண்டுகளோடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும். தட்டப்பயிர்லேருந்து நம்ம அடுத்து நம்மளுடைய மெயின் பயிர்லையுமே வரக்கூடிய பூச்சிகளை பிடிச்சி சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் நம்ம ஊடு பயிராக இல்லை இந்த வாய்க்கால் ஓரங்களில் இந்த தட்டப்பயிரை பயன்படுத்துறது மூலமாக நம்ம இயற்கை எதிரிகள் நம்ம வயல்லையே அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது போக இந்த மக்காச்சோளம் சென்னை இல்லையா, அதில் இருக்கக்கூடிய மகரந்தம் ஒட்டுண்ணிகளுடைய தாய்ப்பூச்சியை அதுக்கான சாப்பாடு அங்கே கிடைக்குது. அதில் மகரந்தம் மதுரத்தை சாப்பிட்டுட்டு வளரக்கூடியதுக்கு நமக்கு அது உதவி பண்ணுது. அதனால் நம்ம வரப்போகிறங்களில் செடிகள் நடுறது மூலமாக ஒன்று பூச்சிகள் நம்ம வயல்களை வராமல் தடுக்கலாம், அதில் இருக்கக்கூடிய மகரந்தம் மதுரம் ஒட்டுண்ணிகளுடைய சாப்பாடுக்கு இதுவும் உதவுது. அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். இது போக நமக்கு இயற்கை கட்டுப்படுத்துறதுக்கு வேப்பெண்ணையும் பயன்படுத்துகிறோம்னா, ஏன்னா நம்ம பூச்சியை பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே நம்ம பூச்சிக்கொல்லிக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது, ஆரம்ப நிலையிலேயே நம்ம கட்டுப்படுத்தணும். அதுக்கு கண்காணிப்பு ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் சொல்லியிருந்தேன் மஞ்சள் ஒட்டும் பொறி, நீல ஒட்டும் பொறி. ஸோ அதில் பார்த்துட்டு நமக்கு பூச்சிகள் கண்ணில் தென்படுது அப்படின்னு சொன்னால் மட்டும் நம்ம பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கையை மேற்கொள்ளலாம். அதுக்கு ஆரம்பிக்கும் போது தாவர பூச்சிக்கொல்லியிலேருந்து ஆரம்பிக்கணும். எடுத்தோடனே பூச்சிக்கொல்லியே போகக்கூடாது, ரொம்ப தீவிரமாக போகிறப்ப தான் நம்ம பூச்சிக்கொல்லிகளுக்கு போகணும். நமக்கு நோய் ஆரம்பமாக இருந்து ஒரு லேசம் தலைவலிக்கு தான் எடுத்தோன்னே டாக்டர்கிட்ட போக மாட்டோம், வீட்டில் என்ன வழிமுறை இருக்கோ அதை பயன்படுத்துவோம். அது மாதிரி முதல்ல தாவர பூச்சிக்கொல்லியான வேப்ப எண்ணெயில் பயன்படுத்தலாம், ரொம்ப தீவிரமாக போகிறப்ப மட்டும் பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு போகணும்.
0: இப்போ இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை பற்றி நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் சொன்ன உதாரணமே வந்து நமக்கு இன்னொரு கேள்வியும் உண்டாக்குது. ஏன்னா நம்ம வந்து சாதாரண இதுக்கு ஒரு மருத்துவரை கேட்காம மருந்து சாப்பிட்றோன்னா அது என்ன மாதிரியான பக்க விளைவுகளை உண்டாக்கும், எதிர்வினைகளை உண்டாக்கும் அப்படிங்கிறத குறித்து இப்போ தான் சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இந்த பூச்சிக்கொல்லிகளுக்கும் நடக்குது. அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லிகள் வந்து அந்த பூச்சிகளுக்கு நடுவில் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கி பலன் இல்லாமல் போயிடுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துறதுல எந்த அளவுக்கு கவனத்தோட விவசாயிகள் இருக்கும்?

0: அது அறிவியல் ரீதியா பயன்படுத்துறதுக்கு அவங்க என்னென்ன விஷயங்களை பயன்படுத்தலாம், இப்ப உடனே அவங்களுக்கு பக்கத்துல ஆலோசனை கிடைக்கலனா கூட எந்தெந்த ஆலோசனைகளையும் நம்ப தகுந்த ஆலோசனைகளா எடுத்து இந்த ரசாயன பூச்சிக்கொல்லிகள அவங்க பயன்படுத்தலாம்.
1: ஸோ இப்போ நம்ம பூச்சிக்கொல்லி பயன்படுத்துறேன்னா பரிந்துரைக்கப்பட்ட அளவு தான் பயன்படுத்தணும். ஸோ ஒரு லிட்டருக்கு 2 மில்லி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா 2 மில்லி பயன்படுத்தணும். இல்லை 2 மில்லி சொல்கிறாங்க நம்ம 4 மில்லி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, விஷத்தை முறிக்கக்கூடிய ஒரு தன்மை எல்லா உயிரினங்களுக்குமே உண்டு. ஸோ அந்த விஷ முறிக்கும் தன்மையை பயன்படுத்தி இந்த விஷத்தை முறித்து அதனை காப்பாற்றிக்கிறதுக்கான வழிமுறைகள் மேற்கொள்றதுனால அதற்கு எதிர்ப்பு திறன் வந்துடுது. ஸோ அப்போ நம்ம என்ன பரிந்துரைக்கிறாங்களோ அந்த முறைகளை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தும் போது, அதுவும் போக ஒரே பூச்சிக்கொல்லியை திரும்ப திரும்ப பயன்படுத்தக்கூடாது. ஒரு பூச்சிக்கொல்லி பயன்படுத்துகிறோம்னா அடுத்து தெளிக்கிறது வந்து 15 நாள் இடைவெளி விடணும். ஸோ அந்த இடைவெளிக்கு இல்லாமல் நம்ம அடுத்தடுத்து ஒரு 4 நாளைக்கு ஒரு 3 நாளைக்கு ஒரு இப்படி தெளிக்கிறது மூலமாக என்ன ஆகுதுன்னா, திரும்ப திரும்ப அதே பூச்சிக்கொல்லிக்கு பழகிறதுனால விஷம் முறிக்கக்கூடியதுக்கு நல்லா பழகி போயிடுது. திரும்ப அந்த பூச்சிக்கொல்லி மருந்து நீங்கள் தெளிச்சினாலும் பயன்படாது. அப்போ என்னாகும், அளவை ஜாஸ்தி திருப்பீங்க திரும்ப.
0: ஆமாம், இவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இவ்வளோ போட்டு அடித்தோம் கட்டுப்படி ஆகலை, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அடிப்போம், இப்படி தான் நடக்குது. அதுவே வந்து இன்னும் கொஞ்சம் விபரீதத்துக்கு காரணமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க இந்த ஆலோசனைகளை சரியான முறையில் கேட்டு பெறுவதற்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், இப்போது ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு ஏவோட்டை கேட்குறதோ, இல்லை பக்கத்தில் இருக்க வேளாண் அறிவியல் நிலையத்தை அணுகிறதோ, ஒரு வேளாண்மை கல்லூரியில் இருக்க பேராசிரியர்கிட்ட கேட்குறதோ எந்த அளவுக்கு அவசியமானதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா பூச்சிக்கொல்லிகள் வாங்கும்போது மோஸ்ட்லி அவங்க பூச்சிக்கொல்லி கடையில் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்கிறாங்களே தவிர, ஒரு அறிவியல் ரீதியாக ஒரு அதை படித்தவங்கள்ட்ட அதை கேட்டு அதை செய்யணும் அப்படின்ற சூழல் அமையாமல் போயிடுது விவசாயிகளுக்கு.
1: இல்லை, இதுக்காகத்தான் இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் அக்ரிடெக் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று இருக்குது. TNAU அக்ரிடெக் போர்ட்டல்னு நம்ம கூகுளில் டைப் பண்ணாலே அது வந்துடும். அதில் போனோம்னா தமிழ்லேயும் எல்லா விவரங்களும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் விவரங்கள் இருக்குது. ஸோ அதில் நம்ம பயிர் பாதுகாப்புக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணோன்னு சொன்னால் தோட்டக்கலை பயிர்களாக இல்லை நம்ம மற்ற அக்ரிகல்ச்சர் க்ராப்ஸான் இருக்கும். அதில் எதை செலக்ட் பண்ணுறோமோ அந்ததுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கிராப்புக்கும் பூச்சி கட்டுப்படுத்தும் முறைகள், நோய் கட்டுப்படுத்தும் முறைகள், நூற்புழுவை கட்டுப்படுத்தக்கூடிய முறைகள் எல்லாமே அதில் கொடுத்துருக்குது. நம்ம அதில் பார்க்கலாம் ஒன்று. இல்லைனா உழவன் செயலி அப்படின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட்ல வச்சிருக்காங்க, அதுல நம்ம போட்டோ எடுத்து அனுப்புறது மூலமாவும் நம்ம அதுல என்ன விஷயங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அருகில் இருக்கக்கூடிய KVKS போகலாம், இல்ல நம்மளுடைய ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்கு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் இருக்கிறாங்க, வேளாண்மை துறை தோட்டக்கலை துறை நிறைய பார்க்கலாம். இல்லைனா நமக்கு NPSS அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு. NPSS நேஷனல் லெவலில் பெஸ்ட் சர்வீலன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயுமே விவசாயிகள் அவங்கள பதிவு பண்ணிக்கிட்டு எங்கள் வயலில் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னாலே அதில் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறைகள் அதுலேயே சொல்லு.

0: என்ன சரியான பூச்சி மேலாண்மை அப்படின்ற தகவல் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். அதுவும் இப்போ மாறிட்டு இருக்க இந்த சூழலில் என்ன மாதிரியான தாக்குதல் இருக்கலாம், அதுக்கு என்ன மேலாண்மை முறைகள் எடுக்கலாம், அது குறிப்பாக இந்த ஒருங்கிணைந்தமான ஒரு பூச்சி மேலாண்மை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவசியம், கண்காணிப்பு செய்கிறதன் மூலமாக மட்டும்தான் இந்த பூச்சி மேலாண்மையை நம்ம சரியான முறையில் செய்ய முடியும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்கீங்க. நிறைவாக விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் இந்தந்த விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக செய்யணுங்க அப்படின்னா என்னென்ன விஷயத்தை நீங்கள் செய்யணுன்றது மட்டும் சொல்லியிருக்கு.
1: அதான் நான் சொன்ன மாதிரி கண்காணிப்பு ஆதாரம் தான் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டேன். அதை பண்ணிட்டு வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா விதையை நேர்த்தி பண்ணணும், வயலை சுற்றி ஒரு வரப்பு பயிர் போடுறது மூலமாக சார் ஊஞ்சும் பூச்சிகள் நமக்கு வராமல் இருக்கும். அது போக நமக்கு இந்த ஒட்டும் பொறிகள், மஞ்சள் ஒட்டும் பொறி, நீல ஒன்று ஒட்டும் பொறிகள் வைக்கிறது மூலமாக நமக்கு இந்த பூச்சிகளை கண்காணிக்கிறது வசதியாக இருக்கும். ஸோ இது போக ஆரம்ப நிலையில் வருதுன்னு சொன்னால் இயற்கை வழியில் நம்ம கட்டுப்படுத்தலாம் வேப்பெண்ணெய் மூலமாக. அதுவும் கடுத்து நம்ம தீவிரமாக வருதுன்னா குறைவான செயல்திறனுடைய பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி, தீரமாக போகும்போது மட்டும் கொஞ்சம் விலை உயர்ந்த மருந்துகளை பயன்படுத்த, எடுத்தோன்னே விலை உயர்ந்த மருந்துக்கு போனோம்னா அதுக்கு அடுத்த லெவல் மருந்து கிடையாது. இதுக்கு அந்த விஷ முறிவுத்தன்மை வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு அடுத்த லெவல் மருந்து கிடையாது, கட்டுப்படுத்துறது கஷ்டம். அதனால் எடுத்தோன்னே தாவர பூச்சிக்கொல்லி, அடுத்தது கொஞ்சம் குறைவான செயல்திறன் உள்ள பூச்சிக்கொல்லிகள், அதுக்கு அடுத்தது தான் தீவிரமான செயல்படக்கூடிய பூச்சிகளை பயன்படுத்தணும், அளவாக பயன்படுத்தணும், இடைவெளி சரியான இடைவெளி விடணும், மாற்றி அதாவது ஒரு பூச்சிக்கொல்லியை திரும்ப திரும்ப பயன்படுத்தக்கூடாது, மாற்றி பயன்படுத்தணும். அது ரொம்ப முக்கியம். ஒரே பூச்சிக்கொல்லியை ரொட்டேஷன் சொல்லுவோம், நம்ம ஒரே பூச்சிக்கொல்லியை திரும்ப திரும்ப
0: அதிக செலவு இல்லாம சரியான முறையில் மேலாண்மை செய்வதன் மூலமாக ஒரு ஆரோக்கியமான பயிர் அவங்களால விளைவிக்க முடியும். அதுக்கு அவங்க செய்ய வேண்டியது நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி கண்காணிப்பு, அந்த கண்காணிப்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நடவடிக்கை, அதை தெரிந்து கொள்வதற்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுன்றது சொல்லியிருக்கீங்க. இயற்கை பூச்சி விரட்டிகள், ரசாயன பூச்சிக்கொல்லிகளை எப்படி பயன்படுத்தணும், அதற்கான அளவுகளை சரியான முறையில் பின்பற்றுறதோட அவசியம் என்ன அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்கீங்க. தாண்டி விவசாயிகளுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா அவங்க எங்கே தொடர்பு கொள்ளலாம், எப்படி தொடர்பு கொண்டு இந்த தகவலை தெரிஞ்சுக்கலான்றது?
1: வேளாண்மை அறிவியல் நிலையம், பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிலையங்கள், வேளாண்மை கல்லூரிகள், வேளாண் துறை, தோட்டக்கலைத்துறை எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ எங்கே உங்களால் பக்கத்தில் என்ன கிடைக்குதோ, எந்த இடம் இருக்குதோ அங்கே போய் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லை ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎன்ஏ அக்ரிடெக் போர்ட்டல் பார்க்கலாம், என்பிஎஸ்எஸ் அப்படிங்கிற ஆப் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, அதையும் பார்க்கலாம். உழவன் செயலிங்கிறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வச்சுருக்காங்க, அதுலேயும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் வந்து பூச்சிக்கொல்லிகள் உபயோகத்தை குறைச்சி எஞ்சிய நஞ்சில்லாத உணவுப் பொருட்களை எல்லாரும் உற்பத்தி பெற்று பயனடையணும்னு நினச்சி கேட்டுக்கொள்கிறேன்.
0: நன்றி மேம். நிறைய நம்பிக்கை அளிக்கக்கூடிய நஞ்சில்லா உணவை உற்பத்தி பண்ணுவதற்கான வழியில் சொன்னீங்க. நன்றி.
1: நன்றி.
2: பூங்கொடி, சுழன்றும் ஏற்பின்னது உலகம், எத்தனை தொழில்கள் இருந்தாலும் உணவு உற்பத்தி செய்யற உழவு தொழில் தானே உலகத்துக்கே அடிப்படையா இருக்கு.
3: ஆமா ஆமா,
2: அந்த உணவு உற்பத்தியானது ரசாயனம் இல்லாத உற்பத்தியா இருந்தா மட்டும்தான் எந்த காலநிலை மாறினாலும் மனிதர்களும் ஆரோக்கியமா இருக்கலாம், செலவில்லா பயிர் சாகுபடியும் செய்யலாம்.
3: ஆமா முத்துலட்சுமி அக்கா, பயிர் பாதுகாப்பு இயக்குனர் சாந்தி மேடம் சொன்ன மாதிரி பயிரை தினமும் பார்க்கணும், கண்காணிக்கணும். முக்கியமா பயிர் முகத்துல வாட்டம் தெரிஞ்சிச்சுன்னா மண்ணுக்கு தேவையானதை கொடுக்கணும்னு அர்த்தம்.
2: சரியா சொன்ன பூங்கொடி, மண்ணு தான் சுவர் மாதிரி, சுவர் இருந்தா தானா சித்திரம் வரைய முடியும்.
3: ஆமாக்கா, அதே நேரம் இப்ப பாரு மணி 8 ஆச்சு, நேரம் போனதே தெரியல.
2: சரி சரி, பசி எடுத்துருக்கோம்னு சொல்லாம சொல்ற, வா சாப்பிடுவான்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது நஞ்சில்லா உணவு உற்பத்திக்கான உத்திகள் நேர்முகம். பங்கேற்றார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயிர் பாதுகாப்பு இயக்குநர் முனைவர் எம் சாந்தி அவர்கள். உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
2: நிகழ்ச்சியில் இனி

0: வேலம்மா, தாய போல பிள்ளை, நூலை போல சேலை அப்படின்னு தானே சொல்லுவாங்க.
1: அது மாதிரி மண்ணை பார்த்து பயிர் செய்யணும்.
0: அதாவது மண்ணுக்கு ஏத்தபடி பயிர் செய்யணும் அப்படின்னு சொல்றேன்.
1: ஆமா, பின்ன இல்ல.
0: அதே மாதிரி பாரு, பயிரோட தேவைக்கு ஏத்தபடிதான் பாசனம், புரியுதா?

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.
1: நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும்.

0: இணைந்திருக்கின்றோம். நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேரம் 8 மணி இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வரி விதிப்பு மற்றும் பிற சட்டங்கள் திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று அறிமுகம் செய்தார். பிறப்பு இறப்பு பதிவு திருத்த மசோதா 2026 மாநிலங்களவை இன்று ஒப்புதல் அளித்ததைத் தொடர்ந்து நாடாளுமன்றம் அதனை நிறைவேற்றியுள்ளது. சூரிய மின்சக்தி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் வேளாண் நிலங்களுக்கான மின்வசதி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறினார். மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் இதனை தெரிவித்த அவர், தமிழகத்திற்கு 5187 சூரிய மின்சக்தியில் இயங்கும் மின் பம்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இதனிடையே பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டத்தின் மூலம் 19 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு மின்சார கட்டணம் ஏதுமில்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்தார். 25,000 மேற்பட்ட மத்திய அரசு கட்டடங்களும் 81,000 மேற்பட்ட மாநில அரசு கட்டடங்களும் தற்போது கூரை மீது அமைக்கப்பட்ட சூரிய சக்தி மூலம் மின்சாரம் பெறுவதாக அமைச்சர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. தாவேக்க தலைமையிலான தமிழக அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரியா வில்சன் பேரவையில் சமர்ப்பிக்கிறார். திருப்பூர் நொய்யலாற்றின் குறுக்கே 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட உயர்மட்ட பாலத்தை முதலமைச்சர் திரு விஜய் காணொலி மூலம் இன்று திறந்து வைத்தார். இதன் மூலம் திருப்பூர் வடக்கு தெற்கு பகுதிகளுக்கு இடையிலான பயண நேரம் குறைவதுடன் போக்குவரத்து நெரிசலும் குறைந்து தொழில் வணிக போக்குவரத்து விரிவடையும் என அரசு தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவதூறாக பேசியது தொடர்பான வழக்கு விசாரணை தஞ்சை செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் நடைபெறுகிறது. முன்னதாக விசாரணையை இன்றைக்குள் முடித்து அவரை விடுவிக்க வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. எல்நினோ பாதிப்புகள் குறித்து எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை பணிகள் குறித்த குழுவின் முதற்கூட்டம் மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தலைமையில் சென்னை எழிலகத்தில் இன்று நடைபெற்றது. அதிக வெப்பம் மற்றும் வறட்சி காரணமாக மாநிலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு உள்ளிட்ட பிரச்சினைகள் ஏற்படா வண்ணமும் கால்நடைகளுக்கு தீவனம் உடனடியாக கிடைக்கும் வண்ணமும் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 15 நிமிடங்களுக்கு மேல் ஏற்படும் மின் தடங்கல்களை உடனடியாக தலைமையகத்திற்கு தகவல் தெரிவித்து மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் இதற்கான உத்தரவை பிறப்பித்தார். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் 6 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் புதிய

திறன்மிகு மைய பணிமனை கட்டுமான பணிகளை மாநில வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் இன்று நேரில் பார்வையிட்டார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளிலும் கைவிரல் ரேகை பதிவு செய்வதற்கான இ கைவசை சிறப்பு முகாம் நடைபெறும் வரும் 8-9 தேதிகளில் நடைபெறும் என அரசு அறிவித்துள்ளது. அரசின் வளர்ச்சி திட்டங்களின் பயன்கள் பொதுமக்களை முழுமையாக சென்றடைய தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். நடப்பாண்டிற்கான செயல்திட்டம் தயாரித்தல் மற்றும் பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் பேசிய அவர், பல்வேறு வளர்ச்சிப் பணிகள், தற்போதைய செயல்பாட்டு நிலை, நிறைவேற்றப் பணிகளின் விவரம் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். ராணிப்பேட்டை சிட்கோ தொழிற்பேட்டை வளாகத்தில் அமைந்துள்ள நிறுவனத்தின் பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலைய செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரியா ரவிச்சந்திரன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் நாளை சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெறுகின்றன. மாவட்ட அளவிலான கண்காணிப்பு அலுவலர்கள் இதில் சிறப்பு பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டத்தில் பொதுமக்கள் மத்தியில் போக்குவரத்து விதிகளை பின்பற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி பள்ளி மாணாக்கர் பங்கேற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. போக்குவரத்து விதிகளை மதிப்பும் தலைக்கவசம் அணிவும் உள்ளிட்ட பதாகைகளை ஏந்தி 500 மேற்பட்டோர் இதில் பங்கேற்றனர். கபினி அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரிநீர் மேட்டூர் அணையை வந்தடைந்த நிலையில் காலையில் 67 அடியாக இருந்த அணையின் நீர்மட்டம் தற்போது 73 அடியாக உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1500 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் ரெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை ஸ்பெயின் ரஷ்ய இணையை 6-4, 6-2 என்ற நேர் செட்களில் வென்றது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் காரகா பிருத்வி கிருஷ்ணரூர்த்தி ராய் இணை முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

0: எப்போதும் செவியை இணைக்க செய்யும் கானங்கள், மனதை மயக்கும் மெல்லிசை பாடல்கள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். 80கள் 90கள் இந்த காலகட்டத்தில் வந்த பாடல்களை பற்றி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இந்த விதமான பாடல்களை கேட்க வாங்க நேர்களே. இரவு இசை இனிமைக்கு
1: அறிமுக நேர்கள் 240 102.1 அப்படிங்கிற எண்ணிலையும், வழக்கமாக பேசக்கூடிய நேர்கள் 246 102.1 அப்படிங்கிற எண்ணிலையும் தொட்டு வரலாம். திருச்சியோட முன் இணைப்புக்கு 0431 நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையோடு.

0: நேரம் 8:11. நேயர்கள் கேட்டிணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையோடு. இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் பாடல் கேட்பதற்காக முதலிலே இணைப்பில் காத்திருக்கும் அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: வணக்கம். சொல்வது
1: கிருஷ்ணமூர்த்தி.
0: சொல்லுங்க கிருஷ்ணமூர்த்தி ஐயா, என்ன பாடல் வேணும்? நல்ல பாட்டா கொடுத்துடலாம். நன்றி இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்கான ஒரு பாடல் வருது.
1: நன்றி சார்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு இசை இனிமையில் அடுத்து நம்மோடு. வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் ஈரோடு சூரம்பட்டி வாசலிருந்து இளங்கோ பேசுறேங்கய்யா.
0: சரிங்க, ஈரோடு மாவட்டத்திலேருந்து பேசுறீங்க.
1: ஆமா,
0: திருச்சி வானொலியில பேசணும்னு ரொம்ப ஆர்வம் உங்களுக்கு, அப்படிதானே?
1: ஆமாங்கய்யா. அதாவது 40 வருடத்துக்கு முன்னால நாங்களும் எங்கள் நேயர்கள் அப்படிங்கிற நிகழ்ச்சியில நான் பேசியிருக்கிறேன். அப்ப வந்து நான் வந்து சேலம் மாவட்டம் தாரமங்கலத்துல நான் குடியிருந்தேன்.
0: ஓஹோ, சரி சரி சரி.
1: அப்ப பழைய நேயர் அப்படின்னு வச்சுக்காங்களே.
0: அப்படிங்களா, சரிங்க. அறிமுகமான நேயர்னு சொல்லலாம்.
1: ஆமா
0: சரி,
1: பழைய நேயர். அதாவது எஃப்எம்முக்கு பிறகு முதல் முறையே எஃப்எம்ல இப்பதான் நான் திருச்சி வானொலியில பேசுறேங்க.
0: பேசுறீங்க, சரி. என்ன பாடல் வேணுங்க ஐயா? இளங்கோ,
1: எனக்கு வந்து தாய் மனசு படத்துல வந்துங்க தூதுவரையில அழைச்சி, அதான் எனக்கு எண் கிடைக்காம திருச்சி ஆல்பர்ட் இருந்த எண் வாங்கினேன்.
0: நன்றிங்க.

0: 8:21 திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இடைக்கால திரை இசை பாடல்களின் அணிவகுப்பில் வலம் வந்து கொண்டிருக்கும் இரவு இசை இனிமையில் இப்போது இணைப்புக்கு வந்திருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்கம்மா, உங்க பேரு?
1: விமலா, கருமண்டபத்தில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: சூரசங்காரம் படத்துல அந்த பாட்டு போடுறேன் சார்.
0: நன்றிங்கம்மா, இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்கான பாடல் கொடுத்து கேட்டலாங்கம்மா.

0: நேர்கள் விரும்பி கேட்கும் பாடல்களை கேட்டவுடன் கொடுக்கும் நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இரவு இசை இனிமை. அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, எங்க பேசுறீங்க?

0: நேர்கள் விரும்பி கேட்கும் பாடல்களை கேட்டவுடன் கொடுக்கும் நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இரவு இசை இனிமை. அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, எங்க பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் மனசு மாவட்டம் கன்னியாகுளம் ரெங்கம்மாள்.
0: ரெங்கம்மாள், என்ன பாடல் வேணும்?
1: ஆவாரம் பூல இருந்து அடுக்குமல்லி.
0: ஆவாரம் பூல அடுக்குமல்லியா? நன்றிங்கம்மா.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசையை இனிமே கேட்டு அணிஞ்சிருக்கும் இந்த நிமிடம் 8:31. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். சொல்றது யாருங்கம்மா?
1: சக்திவேல் சார்.
0: சொல்லுங்க சக்திவேல், என்ன பாட்டு வேணும்?
1: சீதா சந்திர படத்துல இருந்து ஒரு பாட்டு போடுங்க சார், ஏதோ ஒரு பாட்டு.
0: சக்திவேல், இப்பதான் முதல் முறையா பண்பலையில பேசுறீங்களா?
1: ஆமாங்க சார்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சக்திவேல்?
1: மகிழ்ச்சிங்க,
0: தொடர்ந்து கேளுங்க. இப்ப உங்களுக்கான பாடல் வருது, கேட்டலாம். நன்றிங்க இணைப்பு வந்ததுக்கு.
1: சரி சார்.

0: இனிய பாடல்கள் என் அணிவகுப்பாக திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது இரவு சினிமை நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
1: கேவிமங்கலம் கண்ணன் பேசுறேன் சார்.
0: கண்ணன், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: தூரல் ஆரம்பிச்சிருக்கு, ஆனா நான் தூரல் நின்னு போச்சு அப்படிங்கிற படத்துல இருந்து பாடல் கேக்குறாங்க.
0: தூரல் அப்படியா?
1: போட்டுருங்க, நம்ம ஊர்ல தூரல் போட்டுட்டு இருக்கு, ஆனா நான் தூரல் நின்னு போச்சு அப்படிங்கிற படத்துல இருந்து பாடல் கேக்குறேன் சார். பார்த்த வேணாம் அந்த மதுரை வீரனையே எதிர்த்தவனா அந்த சாங்ஸ் கொடுங்க சார். அந்த இனிய இரவு பொழுதுல அனைவரும்
0: நன்றிங்க சார்.
1: சரி.

0: பாருங்க சாமி,
1: என் மங்களத்தை பத்தி பாடுறா.
2: மங்கள
1: முதல்ல பாடுறா.
2: இன்னும் அட்வான்ஸ் வாங்கலீங்களே?
1: அட்வான்ஸ் ஆகுது கிட்வான்ஸ் ஆகுது தள்ளிக்கடா, நாங்களே பாடுறோம். மாமா
3: மாப்பிள்ள
1: நீ ஆரம்பி.
3: மன்னாதி மன்னனை எல்லாம் பார்த்தவண்ணா, அந்த மதுர வீரனையே எதிர்த்தவண்ணா, அப்பே வட்ட என்ன பஞ்சாயத்திலே நிறுத்திட்டாருங்களே படுவாவி பசங்க. என் நறுவ என்ன, பெருமை என்ன, அந்தஸ்து என்ன, என் குஸ்து என்ன, பஸ்கி என்ன, தண்டால் என்ன, இதை நான் எங்க சொல்வேன், என்ன செய்வேன் மாப்பிள? இதுக்கு மேல நீ எப்ப?
1: அட உன் கதை எனக்கு எதுக்கு மாமா? ஏன் சோக

0: நேரம் 8:44 நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையோடு. இப்போ பாடல் கேட்பதற்காக இணைப்புக்கு வந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். சொல்றது யாருங்க?
1: நந்தனராஜ், கோண்டாகுச்சி, திருச்சி மாவட்டம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: சம்சாரம் மின்சாரம் ஒரு பாட்டு கொடுங்க சார், நல்ல குடும்ப பாட்டம்.
0: நன்றிங்க இணைப்புக்கு வந்ததுக்கு. உங்களுக்காக ஒரு அருமையான பாடல் வருது, கேட்டலாங்கய்யா.
1: நன்றி.

0: இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு சினிமையில். அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: உதிக்கின்ற சூரியனும் உறங்குகின்ற வேளை, நிலா மகளும் விழித்திருக்கும் நிசத்தமான இரவில், கோவை சிறுவாணிச்சாளர், நரசிபுரம், என் கே கந்தசாமி.
0: ஐயா என்ன பாடல் வேணுங்க உங்களுக்கு?
1: ஐயா நமக்கு திடீர்னு பிரேக் ஆகிறீங்க, நீங்களாக ஒரு அருமையான பாடல் போடுங்க சார் எனக்காக.
0: நன்றி சார், நன்றி
1: நன்றி நன்றி வணக்கம்.

0: 8:54 நிமிடத்திற்கு திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இடைக்கால திரை இசை பாடல்களின் அணிவகுப்பில் வலம் வந்து கொண்டிருக்கும் இரவு இசை இனிமையில் நிறைவாக வரவிருக்கும் பாடலை கேட்பதற்காக இணைப்பிலே காத்திருக்கும் இனிய உள்ளம், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்கம்மா, உங்க பேரு?
1: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சசிகலாமா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வில்லுப்பாட்டுக்காரன் படத்திலிருந்து கலைவாணியும் அந்த பாடல் கொடுங்க சார்.
0: நன்றிங்கம்மா இணைப்புக்கு வந்ததுக்கு. உங்களுக்காக நீங்கள் விரும்பி கேட்ட அந்த அருமையான பாடல் வருது, கேட்டலாங்கம்மா.
1: நன்றி.

0: நேர்களே, ஒலித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய இரவு இசை இனிமை. இணைப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடல் கேட்ட நேர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முயற்சி செய்த நேர்களுக்கும், கேட்டு ரசித்த அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும்.
1: இனி கேட்கலாம் நியூஸ் அட் 9.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: சலசலத்து ஓடும் மெல்லிய குளிர் நீரோடையன் இசையாக ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இனிய ராகம்.

நாம் இணைந்திருக்கின்றோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களே. நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா அதுவா இதுவா, இதில் வாழ்வின் பிற்பாதியில் புதிய கற்றல் அவசியமா அனாவசியமா அப்படிங்கிற தலைப்பில் நேர்களே நீங்கள் வந்து பேசலாம், வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். நாளை காலை வசந்த அழைப்பில் அதுவா இதுவா, வாழ்வின் பிற்பகுதியில் புதிய கற்றல் அவசியமா அனாவசியமா. நிலவின் மெல்லிய ஒலிக்கீற்றாக திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இனிய ராகம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இரவின் மடியில் உங்கள் இதயங்களை இதமாக சீராட்டவும் தாளாட்டவும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இப்போது ஞாபகம் வருது. நேர்களே, 938-546-1021 இந்த கச்சேவி எண்ணுக்கு, அதாவது திருச்சி வானொலியோட வாட்ஸ்அப் எண்ணுக்கு, உங்கள் மனம் விரும்பிய பழைய பாடல்களை நீங்கள் கேட்டு வரலாம். குரல் பதிவு இல்லை, குறுஞ்செய்தி வழியாக. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முதலாவதாகவே ஒரு குறுஞ்செய்தி வந்திருக்கு.

0: எசனக்கோரை அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேதவள்ளி கருப்பண்ணன் ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. மக்களை பெற்ற மகராசி அப்படிங்கிற படத்திலேருந்து டி எம் சவுந்தரராஜனும் பானுமதி அவர்களும் இணைந்து பாடிய பாடல். கே வி மகாதேவன் இசையில் வருகிறது முதல் பாடலாக.
1: கையிலே வளவி எல்லாம் கலகலன்னு ஆடையிலே உன் காலிலே கொலுசு ரெண்டும் ஜட்டி தாளம் போடையிலே

0: இணைந்திருக்கின்றோம். நாம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது நிகழ்ச்சியில். அடுத்து பார்த்தீங்கன்னா குரல் பதிவு மூலமாக பாடல் கேட்டிருக்காங்க. யார் என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை கேட்டுருவோமா?
1: வணக்கம் கௌதம் சார், நான் மலைக்கோட்டையிலேருந்து மாலதி பேசுகிறேன். எனக்கு படம் வந்து 3 முடிச்சு பாடல் வந்து ஆதிவெள்ளியிலேருந்து சாங் கொடுங்க சார். தேங்க்யூ.

இணைந்திருக்கின்றோம். நாம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் மருந்த நிகழ்ச்சியில் நேயர்களே உங்களுடைய குரல் பதிவை எதிர்பார்க்குறோம். நீங்கள் வந்து குறுஞ்செய்தி மூலமாக அனுப்பினாலும் நல்லது தான். 938-546-1021 எது உங்களுக்கு வசதியோ அந்த முறையில் நீங்கள் வந்து இந்த எண்ணுக்கு பாடல் கேட்டு அனுப்புங்க. மறக்காமல் உங்களுடைய ஊர் பேர் இதையும் தவறாமல் குறிப்பிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சன்னம்பூண்டி அங்கேருந்து வந்து கேட்டிருக்காரு ஹரிஹரன் அப்படிங்கிறவர். கண்ணதாசன் இயற்றிய பாடல், மெல்லிசை மன்னர்கள் இசையமைப்பில் டி ஆர் மகாலிங்கம் பாடிய மாலையிட்ட மங்கை பட பாடலை இவர் விரும்பி கேட்டிருக்காரு.

அடுத்ததாக கச்சமங்கலம் அப்படிங்கிற ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா ரோஹிணி அப்படிங்கிறவங்க பாடல் கேட்டிருக்காங்க. நம்ம பண்பலையில் இந்த இரவு பொழுதில் பழைய திரைசை கானம் கேட்க ரொம்ப ஆவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய நேயராக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு பி பானுமதி பாடிய பாடல் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாய்க்கு பின் தாரம் அப்படிங்கிற படத்துலேருந்து வருகிறது பாடல் இவர்களுக்காக.

0: நேர்களை நாம் இணைந்திருக்கின்றோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில். நேர்கள் பார்த்திங்கன்னா 50களில் 1950களில் 60களில் வந்த பாடல்களையும் கேட்குறாங்க, 70களோட பிற்பகுதியில் வர பாடல்களையும் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் எல்லாமே அந்த பழைய பாடல் வரிசையில் வரணும் அப்படி வருது அப்படிங்கிறதுனால நம்ம அந்த பாடல்களை நேர்களுக்கு கொடுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்து பார்த்திங்கன்னா குரல் பதிவு வந்திருக்கு.
1: வணக்கம், நான் லக்ஷ்மி பேசுகிறேன், குமரன் நகர்லேருந்து. எனக்கு நாடகமே உலகம் படத்துலேருந்து சப்தஸ்வரம் புன்னகையில் கண்டேன் அந்த பாட்டு கொடுக்குறீங்களா? நன்றி.

0: இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் மருதி நிகழ்ச்சியில். நேர்கள் பார்த்தீங்கன்னா அருமையான பாடல்களை வந்து தெரிவு செய்து அனுப்பிட்டு இருக்காங்க. அவங்களுடைய குரல் பதிவுகளும் அனுப்புகிறாங்க, குறுஞ்செய்தி மூலமாகவும் அனுப்புகிறாங்க. இனிய பாடல்களின் வளமாக ஞாபகம் மருதி நிகழ்ச்சியில் அடுத்து பார்த்தீங்கன்னா குரல் பதிவு வந்திருக்கு, யார் அப்படின்ட்டு பார்ப்போம்.
1: வணக்கம் கௌதமன் மாமா, நான் கீழோன்னர் வீதியிலேருந்து சாய்னுவின் பேசுகிறேன். எனக்கு யார் நீ படத்துலேருந்து நாளே வருவேன் இங்கும் அங்கும் அந்த பாடல் வேணும். கற்பகம், சண்முகம், சுகாசினி, வெங்கடேஷ், ஸ்வேதிகா. நன்றி, வணக்கம்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் இருந்த நிகழ்ச்சி இது. இதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெரம்பலூர்லேருந்து நிறைமதி ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. ரொம்ப மனதுக்கு நிறைவான ஒரு பாடல் தான் இது. திருச்சி லோகநாதன் பாடிய பாடல், பானை பிடித்தவள் பானை பிடித்தவள் பாக்கியசாலி அப்படிங்கிற படத்துலேருந்து. முன்பின் நமக்கு வந்து தெரிகிற பேர் மாதிரி இருக்குது, தெரியாத பேர் மாதிரி இருக்குது இந்த படத்தோட பேர். ஆனால் அந்த படத்தில் இந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல் தான். அந்த பாடலை நிறைவு செய்திருக்காங்க, இது நினைவுபடுத்தி கேட்டிருக்காங்க பெரம்பலூர் நிறைமதி.

இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில். அடுத்து பார்த்தீங்கன்னா புத்தூர்லேருந்து பரம இந்த ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. சமீபத்தில் இயற்கை எழுதிய ஜமுனாராணி அவங்க நினைவாக இந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஜமுனாராணி, சுசீலா, டிஎம் சுந்தரராஜன் மூணு பேரும் இணைந்து பாடியிருப்பாங்க. குறிப்பாக என்னென்னா இந்த பாடல் வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆருக்காக பிவி ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த இரவு பொழுதில் தென்றல் வீசும் இந்த காலத்தில் இந்த பாடல் கேட்குறதுக்கு ரொம்ப மனதுக்கு நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர் விரும்பி கேட்ட பாடல்

0: இணைந்திருக்கின்றோம். நாம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் பழைய திரைசை கணங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களே, நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு இருக்குங்க. இதில் அதுவா இதுவா வாழ்வின் பிற்பகுதியில் புதிய கற்றல் அவசியமா அனாவசியமா அப்படிங்கிற தலைப்பில் நேயர்களே எங்களோட நீங்கள் வந்து விவாதிக்கலாம். ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் அடுத்து பார்த்தீங்கன்னா குரல் பதிவு.
1: ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் நான் அந்தோனிரா, சென்னையிலிருந்து. படம் வெண்ணிற ஆடை, பாடல் கண்ணன் என்னும் மன்னன் பேரை. நன்றி, வணக்கம்.

இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது நிகழ்ச்சியில். அடுத்து பார்த்தீங்கன்னா நேயர்கள் வந்து விதவிதமான பாடல்களை வந்து கேட்டிருக்காங்க. அதாவது நேயர்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்குது போல இருக்கு. யார் சிறந்த பாடல்களை கேட்குறது அப்படின்னு குரல் பதிவு மூலமாகவும் நல்ல பாடல்கள் இருக்குது, குறுஞ்செய்தியிலும் நல்ல பாடல்கள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சீனிவாசபுரத்துலேருந்து யசோதா நாகராஜன் அவங்க வந்து மீண்டும் அந்த ஜமுனாராணி மயக்கும் குரலில் எனக்கு ஒரு பாடல் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே அது மயக்கக்கூடிய ஒரு குரல் தான். அவங்க வந்து நிறைய வந்து துள்ளல் இசை பாடலும் பாடியிருக்காங்க. அந்த காலத்தில் அமைதியான நல்ல இனிமையான பாடல்களையும் பாடியிருக்காங்க. இப்போ நம்ம கேட்க போகிறது வந்து ஒரு மயக்கும் பாடல் அப்படின்னு அவங்க வந்து உத்தரவாதமாக சொல்கிறாங்க. குலேபகாவலி அப்படிங்கிற படத்துலேருந்து மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையமைப்பில் ஜமுனாராணி பாடிய அந்த கால பாடல் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர் விரும்பி கேட்ட பாடல் இதோ வருகிறது.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: டெச் எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் இணைந்திருக்கின்றோம். ஞாபகம் அறிந்த நிகழ்ச்சியில் அடுத்ததா பாத்தீங்கன்னா குரல் பதிவு.
2: புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் போலம்பூர்லேருந்து ராஜ்குமார் பேசுகிற சார். படம் பேர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன், பாடல் பேர் வந்து ஆத்துக்குள்ள ஊத்துவத்தி. நன்றி.

நேர்களே, உங்களை நினைவிற்கு நாளை பகல் 12:10 என்னுயிர் மங்கையர் உலகம் இருக்கு. இதில் வந்து அம்மா பேசினால் அப்படிங்கிற தலைப்பில் தோழிகள் வந்து பேசலாம். நாளை பகல் 12:10 மங்கையர் உலகம் தலைப்பு, தோழிகள் பேச வேண்டிய தலைப்பு அம்மா பேசினால். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, திருச்சி பீமநகர் கீதா கிருஷ்ணமூர்த்தி பாடல் கேட்டிருக்காங்க. இதய கமலம் அப்படிங்கிற படத்திலேருந்து பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலாவின் மதுர குரல்களில் இந்த பாடல் வேணும்னு கேட்டிருக்காங்க. மெல்லிசை மன்னர்களோ கே வி மகாதேவன் அவரோட இசை வார்ப்பில் கண்ணதாசனின் பாடல் இது அப்படின்னு குறிப்பையும் சொல்லியிருக்காங்க.

ஞாபகப்படுத்த நிகழ்ச்சியில் அடுத்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்திலேருந்து நேயர் கேட்டிருக்காங்க. தேனி மாவட்டம் போடி ரங்கநாதபுரம் எல்வி மணி நீலமலை திருடன் அப்படிங்கிற படத்திலேருந்து ஜிக்கி குழுவினர் குரல்களில் இந்த பாடல் வேணும்னு சொல்லியிருக்காங்க. பாடலுக்கு இசை ஜி ராமநாதன்.

நிறைய பாடல்கள் நிறைய நேயர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. எல்லோருக்கும் ஏகோபித்த சில பாடல்கள் அப்படின்னு சில பாடல்களும் குறிப்பு வந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா திருச்சி மலைக்குடிப்பட்டி சண்முகம் ராஜாத்தி

0: அன்பு தோழன் எல் கௌதமன். இனி சென்னை விவித் பாரதி நிகழ்ச்சிகளை நாளை காலை 5:45 வரை கேட்டு மகிழலாம்.
1: சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்புத்தூர் பண்பலை 100.1 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் எல்லையில்லா ஆனந்தம். உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக எஸ்பி பாலசுனும் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல், பாடல் வைரமுத்து, இசை இளையராஜா. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் சிப்பிக்குள் முத்து. ஆம்நேயர்களே, உங்கள் மனதை மயக்க வருகின்றது மனசு மயங்கும்.

அன்பு நேயர்களே, என்ன இசையில் மனசு மயங்கியதா? நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பி சுசிலா பாடியுள்ள பாடல், வைரமுத்து ஏற்றி வி எஸ் நரசிம்மன் இசையில் ஆயிரம் பூக்கள் மலரட்டும் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

நேயர்கள் மனசுமயம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். ஆம் நேயர்களே, இசையை ரசித்துக் கொண்டு விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் பதிவு கீழாக உங்களை மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். நேரம் 11:13:30. நேயர்களே, மனசுமயம் நிகழ்ச்சியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல் கங்கை அமரன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் அம்மன் கோவில் கிழக்காலே படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக.

அன்பு நேயர்களே, மனசுமையும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். விவித் பாரதி தமிழகம் 102.3 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மனசுமையும் நிகழ்ச்சியின் வாயிலாக சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் தர்ம பத்தினி படத்திலிருந்து பாடல் ஒலிக்கவிருக்கின்றது. இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடிய பாடல். பாடலுக்கு பாடலை இயற்றியவர் கண்மணி சுப்பு. நேயர்களே, இதோ இந்த செவ்வந்திப்பூ தேடுகின்றதா நேயர்களை

என்ன நேயர்களே, செவ்வந்தி பூவின் வாசத்தை முகர்ந்தீர்களா? நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனசு மயங்கும். உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். மனசு மயம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடியுள்ள பாடல். வைரமுத்து இயற்றிய பாடல் இது. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் கடலோர கவிதைகள். வாழ்வில் நமக்கு சந்தோஷம் வந்தால் இப்படியும் பாட தோன்றுமோ இந்த இரவு வேளையில்?

நிகழ்ச்சி தோறும் அடுத்த பாடல் மந்திர புன்னகை படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. பாடலை பாடியவர் எஸ் ஜானகி. நா காமராசன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் கேட்போமா?

என்ன நேயர்களே, தாலாட்டு பாடல் கேட்டதா? நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். உடனிருந்து கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இசை ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் மனசு மயம் நிகழ்ச்சியின் வாயிலாக. நேரம் இப்போது 11:33. இந்த நேரத்தில் அடுத்து வரும் பாடல் மெல்ல திறந்தது கதவு படத்திலிருந்து எஸ் ஜானகியின் குரலில் ஒலிக்கின்றது. கங்கை அமரன் இயற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜ இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது. நேயர்களே, இந்த நேரம் ஒரு சனம் தூங்கியாச்சா என்ன? நீங்கள் விழித்துக் கொண்டிருக்கிறீர்களே, எப்படி?

இன்னேயர்களே, விழித்துக் கொண்டே இசையை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆம் நேயர்களே, இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. இதோ மனசு மகிழ் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் இளையராஜா இசையமைத்து பாடியுள்ள பாடல். முத்துலிங்கம் இயற்றிய இந்த பாடல் முதல் வசந்தம் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. மனிதர்களின் மனதை அறிந்து கொள்ள எவ்வளவோ சூட்சமங்கள் இருக்கின்றன. ஆனாலும் இவர் பாடுகின்ற இந்த பாடல் இப்படியாய் சொல்கின்றது, மனசு ரொம்ப ஆழம் என்று. கேட்கலாமா?

முகநூல் வாயிலாக ஒவ்வொரு அன்பு நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அம்பத்தூரிலிருந்து முத்துலட்சுமி என்ற அன்பு நேயர், அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம், மனசு மயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும், தருமபுரியிலிருந்து முனிராஜ் என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும், அதனைத் தொடர்ந்து செந்தில்நாதன் அவர்களும் இரவு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும், பெரியார் நகர் ராஜேஷ் அவர்களும் இசை பயணத்தோடு நானும் இருக்கிறேன் என வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து குமரன் நகர் திருச்சியிலிருந்து லட்சுமி என்ற அன்பினரும், மனசு மயங்கித்தான் போய்விட்டேன், மனசு மயங்கும் பாடலை கேட்டு நன்றி என சொல்லியிருக்கின்றார். சாந்தி ரமேஷ் அவர்களும் இரவு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார். முள்ளக்காலது பாபு என்ற அன்பினர் வெரி குட் நைட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் என பாராட்டியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும், சிப்பிக்குள் முத்து படத்தில் ஒரு மனசு மயங்கும் பாடல் நிகழ்ச்சிக்கு பொருத்தமான பாடல், தொடர்ந்து வந்த பாடல் அனைத்தும் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து ஸ்ரீ ஹரியராம் என்ற அன்பினேயர், தேனியிலிருந்து மனதை மயக்கிடும் இசையால் இணைவோம் வாழ்த்துக்களும் இரவு வணக்கங்களும் என பதிவிட்டிருக்கின்றார். மாதவரத்திலிருந்து வீரராகவன் என்ற அன்பினேயர், இனி இசை தோரணம் இன்பம் தரும் காரணம், இரவின் பூபாட ராகம் இதயம் மகிழ் மனசு மயங்கும் கீதம், இருந்தது சிப்பிக்குள் முத்து நாதம், இன்னிசை தவிழ பண்பலை காணும், இன்னொரு தேனிலை அலங்காரம், இனிக்க தொகுப்பின் சாரம், இனிமை மனதில் நின்று சேரும் என சொல்லியிருக்கின்றார். நன்றி. அதனைத் தொடர்ந்து புருஷவாக்கம் சவுந்தரராஜன் அவர்களும் மனசு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பி சுசிலா பாடிய பாடல் சூப்பர், அருமை மகிழ்ச்சி என சந்தோஷமாய் பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து பர்வதவர்த்தினி என்ற அன்பினேயர், நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடல் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் மௌனகீதம் என சிப்பிக்குள் முத்து பாடலை பாடி ஆயிரம் பூக்கள் மலரட்டும் என சொல்லி ஒவ்வொரு பாடல்களின் முதல் வரியை பதிவிட்டு அருமை மிக்க நன்றிகள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டம் சர்வராஜன்பேட்டை திருஞானம் தினா ரமேஷ் சாந்தி ஞானசாரதி பவித்ரா என்ற அன்பினேயர்களும், மனதில் என்றென்று முழுமையான கொண்டாட்டமாய் அருமை வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ் என்ற அன்பினேயரும், மனசு மயங்கும் தலைப்புக்கேற்ற பாடலோடு ஆரம்பித்து தொடர்ந்து ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடல் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து கோவை ஆணைக்கட்டி பணப்பள்ளி குணசேகர் என்ற அன்பினேயர், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் மிக மிக அருமை என பதிவிட்டிருக்கின்றார். நன்றி. இனி இரவு வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லி அல்லிநகரம் எஸ் மகாதேவன் அவர்களும் பதிவிட்டிருக்கிறார்கள். அவர்களைத் தொடர்ந்து தேனி சிலமலை வீசி பிச்சைமணி புஷ்பம் குடும்பத்தினர் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். சின்ன காஞ்சிபுரம் சீனிவாச வரதன் அவர்கள், இரவின் மடியில் கதை படித்திரு அழைத்தேன், நீயோ மேகத்தில் சிறையில் மறைந்திட துடித்தேன், தென்றலை தவிழும் தேவதை வடிவை கண்டிட கனவினை கைது செய்தேன், காலம் முழுவதும் காட்சியா நினைவினை நீயாக்கி மூழ்கினேன், நீந்தும் உன்னழகில் இன்னும் தனிமையில் இசையோடு நான் என பதிவிட்டிருக்கின்ற ஹேமலதா அவர்களும் நன்றியை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களைத் தொடர்ந்து ஷகிரா ரசூல் என்ற அன்பினேயரும், இரவு வணக்கம் சார் என பதிவிட்டிருக்கின்றார். சரி நேயர்களே, நிகழ்ச்சி நிறைவு பகுதி பாடல் என்று சொல்லலாமா அல்லது இன்னொரு பாடலை போடலாமா என்று சொல்லி அவருடன் நான் காத்திருக்கின்றேன். சரி வாருங்கள். ஊமை விழிகள் படத்திலிருந்து எஸ் என் சுரேந்தர் பி எஸ் சசிரேகா பாடியுள்ள பாடல், மனோஜ் கியான் இசையமைப்பில் ஆபாவான் இயற்றிய பாடல் இது. இதோ இந்த மாமருத்துப்பூ உங்களுக்காக.

நிகழ்ச்சி நிறைவாக பூக்களை பறிக்காதீர்கள் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கவிருக்கின்றது. பாடலை பாடியவர் மலேசியா வாசுதேவன், பாடலை ஏற்றி இசையமைத்திருக்கின்றார் டி ராஜேந்திரன். நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் மனசுமை நிகழ்ச்சியில் இதோ பூக்களை பறிக்க வேண்டுமா பறிக்கக்கூடாதா?

0: நேயர்கள் இணைந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: நேரம் 12:20. ஆகாஷவாணி சென்னை வானொலி வித் பாரதி தமிழப்பம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அன்பு நேயர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்களே, தொடர்ந்து காற்றின் மொழியை கேட்கலாம். ஒரு மணிக்கு நீங்காத ரீங்காரம், 2 மணிக்கு தூங்காத விழிகள், 3 மணிக்கு இன்னிசு இரவு என சொல்லி இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காய் அணிவகுத்து நிற்கின்றன. வாருங்கள், இசையால் இணைவோம் இந்த நாள் முழுவதும்.
2: காற்றின் மொழி.
3: காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரம் பார்த்திருக்க, ஆட்டம் போட்டு மயிலக்கால தோட்டம் மேய பார்க்குதடா, மாட்டுக்கார வேலா உம்மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா, மாட்டுக்கார வேலா உம்மாட்ட

காட்டுமல்லி பூத்திருக்க காவல் காரம் பார்த்திருக்க ஆட்டம் போட்டு மயில கால தோட்டம் மேய பாத்துடா மாட்டுக்கார வேலா உம்மாட்ட கொஞ்சம் பாத்துக்கடா மாட்டுக்கார வேலா உம்மாட்ட கொஞ்சம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேயர்கள் இதுவரை கேட்டது இன்னிசு இரவு. நேரம் 4 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி விவத் பாரதி தமிழ்எஃப்எம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சிகளை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். லட்சுமி கல்யாணம் படத்திலிருந்தும் திருமலை தென்குமரி படத்திலிருந்தும் பாடல்கள் உங்களுக்காக ஒலிக்கின்றன.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவேக் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
3: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
4: பண்ணாதீங்க தம்பிகளா,
3: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
4: அந்த ரீல்ஸ போலீஸும் பாப்பாங்க.
3: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
4: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
3: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
4: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
3: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
4: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
3: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
4: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
5: பாட்டு கேக்குறதுனாவே எல்லாருக்குமே பிடிக்கும், அதுவும் நமக்கு பிடிச்ச பாட்டு நாமளே கேட்டு ரசிச்சா தனி சுகந்தானே. இந்த மாதிரி நீங்களும் கேட்டு ரசிக்கணுமா? தினமும் 1 மணியிலிருந்து 2 மணி வரை பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழுங்கள். இது உங்களுக்கான நிகழ்ச்சி வழங்குவது ஆகாஷவாணியின் விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் மகிழ்ச்சியான டம் டம் டம் கொண்டாட்டம்.
6: நேரம் 4:10 நேயர்கள் இனி கேட்கலாம்
7: பொங்கும் மங்கலம். திருத்தணி CS வெங்கடேஷ் ப்ளூ அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். KS திருநாவுக்கரசு அவர்கள் தவில். முதலில் வந்தே நிசமகம். ஹம்சத்வனி ராகத்தில் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம், ஆதிதாளம்.

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை திருத்தணி சி எஸ் வெங்கடேஷ் ப்ளூ அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். கே எஸ் திருநாவுக்கரசு அவர்கள் தவில்.
1: நேரம் 5:10. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய விருத் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் இனி கேட்கலாம்
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் இரருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒப்பிலியப்பன் சுப்பிரபாதம், பாடியவர் ஷியாம்லா சிவராமன்.

நேயர்கள் இணைந்திருப்பது தெய்வீக ராகத்தில் இறையர்கள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியில் தொடர்ந்து எம் எஸ் சுப்புலட்சுமி பாடியுள்ள தசாவதாரம் கீத கோவிந்தம்.